நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49:23. கீழ்வானம் சிவக்க, ஆதவன் சிரிக்க, புதியதோர் நாளும் விடிந்துவிட்டது. கவலைகள் கடலில் கரைந்து போக, புன்னகை முகத்தில் மலர்ந்து நில்லுங்கள். எண்ணங்கள் தூய்மையாய், செயல்கள் நேர்மையாய், இன்று நம் பயணம் வெற்றியாய் தொடரட்டும். புத்துணர்ச்சி பெருகி புன்னகை சிறக்க இனிய நாளாக இந்த நாள் அமையட்டும். புன்னகையை முகத்தில் ஏந்துங்கள், புது உத்வேகத்தை நெஞ்சில் பதியுங்கள். இந்த நாள் உங்களுக்கானது, இனிதே தொடங்கட்டும். உங்கள் பயணம் இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம் 1948, அஸ்வின மாதம் 15 2026 அக்டோபர் திங்கள் 7 இன்று புத்துணர்ச்சியான புதன்கிழமை தினம். காலை நல்வாழ்த்துக்கள். நேர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 91 மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை வைர விழா 60வது வருடம் வெற்றி நடையில் நாம் மத்திய அலை 1215 கிலோஹர்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் வானலாவிய அனைத்துலக உயிர்களுக்கும் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாளொரு குரல். ஈகை என்ற 23வது அதிகாரத்திலிருந்து 225வது திருக்குறளை கேட்கலாம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இதன் பொருள், தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும். அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும். மீண்டும் ஒருமுறை, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். நேரம் காலை 5:53, 27 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது நமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை

அலைவரிசை இன்றைய நிகழ்ச்சியினர்கள் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பொன் கனிமொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை. 6:15 தெய்வீகராகும், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், மக்கள் பங்கேற்பு அறிவியல். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 தமிழ் அமுது, சங்க தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்

மக்கள் பங்கேற்பு அறிவியல் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 தமிழ் அமுது, சங்க தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ, மார்பக புற்றுநோயின் நிலைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02 8:30 தகவல் தலைமை, 9 மணிக்கு அரங்கிசை வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், சென்னை. இன்று காலை 10:02 கேட்டாலே நீங்கள் முகநூல் வழி நேர்விருப்போம். புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: சூழல் காப்பதில் உடைகள். நெறிப்படுத்துபவர் திருமதி செல்வி அவர்கள். பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி நல்லவாடு வி தாஸ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருப்பாக கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோம்பு சே ரங்கநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இன்று மதியம் 1 மணிக்கு மகளிர் நேரம். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 இன்று மணிவை, 2:55 வானிலை அறிக்கை, சென்னை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். இன்று மாலை 4 மணிக்கு குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன், இயக்கம் ராமண்ணா. 5 மணிக்கு பொன் மாலை பொழுது கவிதை என்ற தலைப்பில் திரைசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை, 8 மணி முதல் 8:10 வரை, 8:16 முதல் 8:58 வரை திரைசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னைச்செடி ஆகியவை கேட்கலாம். இன்று 8:10 இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு விமானப்படை தினத்தையொட்டி இந்திய விமானப்படையின் தலைமை அதிகாரி சீஃப் மார்ஷல் அம்ரித் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10 மணி முதல் 10:35 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். 10:35 முதல் 11 மணி வரை தேன்மொழி. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நமது புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நேரில் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 இனிய நேரம் நேரலை. தலைப்பு: நானும் என் காலை நேரமும். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணை வழி நேர்விருப்போம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிங் கார்கே அவர்கள் எழுதி தோமஸ் ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதிய சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற காணுங்கள். இன்று மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்
இணைகிறார்கள் ஆர்ஜே அன்பரசி, ஆர்ஜே புவனேஷ்.

இருபதுக்கு மணி ஒருஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நேர 7:02 முதல் 7:15 வரை 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்போம். 8:05 எஃப்எம் ரெயின்போவில் மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் கேட்கலாம். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சுந்ததே வானம், 11 மணி நிகழ்ச்சி நேர வானிலை அறிக்கை, 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். நேர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகளும், அதனைத் தொடர்ந்து காலை 6:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும் இணைத்தானும் நிலவை கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். ஒருவரின் உயர்விற்கும் தாழ்விற்கும் அவரவர் அறிவின் செயல்பாடுகளே காரணங்களாக அமைகின்றன என்று நாலடியார் பாடல் நவல்கிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்கிறார் திருவள்ளுவர். தோற்றமும் மறைவும் தொடர் நிகழ்வாகிப் போன இந்த உலகில் வாழும்போதே செயற்கரிய சீரிய செயல்களைச் செய்தால் மறைந்த பின்னும் நிலைத்த அழியாத புகழை பெறலாம். உலகம் தோன்றியது முதல் இன்று வரை அறிவியல், அரசியல், வானியல், மண்ணியல், சமூகவியல் போன்ற எந்த துறையாக இருப்பினும் அந்த துறையில் உச்சம் தொட்டவர்கள் காலம் கடந்தும் சாதனைகளால் புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தடைகளை உடைத்து எல்லைகளை கடந்து இலக்குகளை எட்டியவர்கள் இன்றும் பேசப்படுகின்றனர். ஈடு இணையற்ற உயர்ந்த புகழைத் தவிர இவ்வுலகில் அழியாது நிற்பது வேறொன்றும் இல்லை என்பதை, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்ற குறள் பதிவு செய்கிறது. கல்லணையை கட்டிய கரிகாலன், கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி., முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக், போக்குவரத்து வசதி கூட இல்லாத காலத்தில் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி அலைந்து திரிந்து சேகரித்து தொண்டாற்றிய தமிழ்தாத்தா உவேசா போன்ற தன்னலமற்ற சமூக சிந்தனைகளோடு வாழ்ந்தவர்களின் பட்டியலை கூறினால் நீண்டு கொண்டே போகும். பலனை எதிர்பார்க்காமல் மகத்தான பணிகளை மக்களுக்காக செய்யும் நல்லவர்களின் புகழ் நானிலத்தில் எப்போதும் நிலைத்து நிற்கும். இலக்கின்றி வெற்று வாழ்க்கை வாழும் வீணர்களை வேடிக்கை மனிதர்கள் என்று பாரதியார் பாடுகின்றார். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என வாழும் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமின்றி கால வெள்ளத்தில் கரைந்து விடுகின்றனர். செல்லும் ஊர் தெரிந்து பயணித்தால் பயணம் இனிதாகும். அதுபோல நம் இலக்குகளை அறிந்து பயணித்தால் செயற்கரிய செயல்களும் சாத்தியப்படும். மண்ணுலக எல்லை முழுவதும் அழியாத புகழை நிலைக்கச் செய்பவர்களையே தேவருலகமும் போற்றும் என்பதை நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு என்ற குரல் உணர்த்துகின்றது. சாக்ரட்டிஸிடம் ஓர் இளைஞன் வெற்றிக்கான ரகசியம் என்ன என்று கேட்டபோது சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் ஆற்றில் இறங்கி தண்ணீரில் நடந்தனர். ஆழமான பகுதிக்கு சென்றவுடன் சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டார். அவன் மூச்சு திணறி தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வர கடுமையாக போராடினான். சிறிது நேரத்திற்கு பின் சாக்ரட்டிஸ் அவனது தலையை பிடித்து தண்ணீரில்

0: இருந்து வெளியே கொண்டு வந்தார். சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனிடம், தண்ணீருக்குள் இருந்தபோது உனக்கு மிக மிக அதிகமாக தேவைப்பட்டது எது என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் காற்று என்று பதிலளித்தான். தண்ணீருக்குள் இருக்கும்போது காற்றை எவ்வளவு தீவிரமாக விரும்பினாயோ அதே போன்ற விருப்பமும் தேடலும் முயற்சியும் வெற்றியின் மீது இருந்தால் அதை நீ நிச்சயம் அடைவாய். இதுதான் வெற்றியின் இரகசியம் என்றார். உங்களால் முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது, இரண்டுமே உண்மைதான் என்கிறார் ஹென்றி ஃபோர்ட். என்னால் முடியும் என்ற மன உறுதியும் சவால்களும் தான் நம்மை உலகிற்கு அடையாளம் காட்டும். இலக்குகளை அடையும் போது அது இனிய அனுபவமாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் காலை 6:15. 14 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இனி வருவது தெய்வீகராகும். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இறைவா, நடத்தியதும் நீ, நடத்தப்போவதும் நீ, நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஜாலி ஆபிரகாம்.

நேரம் காலை 6:27 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் நாகூர் எம் அனிஃபா.

நேயர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ, அல்லது aiarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். தெய்வீகராகும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல், உண்மையான பக்தியே தெய்வீக ஆசீர்வாதங்களை திறக்கும் திருக்குறள். வரும் பாடலை பாடியவர் பி. லீலா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 20 நாள் புதன்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துப்புத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா நில்லுப்பா.
1: கருத்தமுத்தா இருப்பா இருப்பா இருப்பா, சைக்கிள் நிறுத்துறான்.
0: என்னப்பா காலையிலே டவுன்ல இருந்து நம்மூர் நோக்கி வந்துட்டு இருக்க?
1: ஆமா கருத்தமுத்த, ஊரகா போறதுக்காக என் பொஞ்சாதி டவுனுக்கு போயிட்டேன். ஒரு 3 கிலோ எலுமிச்சை பழம் வாங்கினு சொன்னான். சரி, அதான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான்.
0: ஏப்பா எலுமிச்சையெல்லாம் நம்மளே பயிர் பண்ற பயிர்ப்பா, அதை போய் டவுன்ல போய் வாங்கிட்டு வர. நீ
1: நம்ம ஊர்ல எலுமிச்சை கிடைக்கல.
0: ஏப்பா நஞ்ச புஞ்சன்னு 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்க, நீ வந்து எலுமிச்சை சாகுபடி செய்யக்கூடாதா?
1: ஆமா காத்தமுத்த, 4 எலுமிச்சை பழம் 20 ரூபா, ஆனா சின்னதா தான் இருக்குது.
0: ஏப்பா எலுமிச்சை சாகுபடி செஞ்சா 1 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் பெற முடியுமாப்பா.
1: ஆமாங்க கத்தமுத்த, நீ சொல்ற மாதிரி தான் எலுமிச்சை பழம் விற்கிற விலையில நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமாப்பா, நம்ம பகுதிக்கு ஒரு ஏற்ற பயிர்னு சொன்னோம்னா எலுமிச்சையையும் நம்ம சொல்லலாம்ப்பா. வண்டல் கலந்த செம்மண் நிலம் இருக்குல்ல?
1: ஆமா,
0: அதான நம்ம நிலம்.
1: ஆமா,
0: அதுக்கு ஏற்ற ஒரு பயிர்ப்பா எலுமிச்சை சாகுபடி.
1: ஓ சரி சரி. அப்பா 1.5 ஏக்கர்ல மரவள்ளி போட்டுக்கிறான்.
0: ஆமா,
1: அது பக்கத்துல 1.5 ஏக்கர் அப்படியே விட்டுருக்கிறான்.
0: அதுல போடுப்பா, நல்ல மண்ணு நல்லா வரும்ப்பா.
1: சரி சரி.
0: இப்பெல்லாம் நாட்டு ரகத்தையும் ஒட்டு ரகத்தையும் கலப்பு செஞ்சு இப்ப சாகுபடி செய்யறாங்கப்பா. இந்த மாதிரி எலுமிச்சை சாகுபடி செஞ்சீங்கன்னா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்ப்பா.
1: ஓ, ஆனா ஒரு சில எலுமிச்சை பழம் ஊட்டி ஆப்பிள் சைஸ்ல இருக்குதுப்பா.
0: எப்பா கொடி எலுமிச்சைன்னு ஒண்ணு இருக்குது.
1: சரி,
0: அது ஊருகா போறதுக்கு நல்ல ஏற்ற ரகம். ஆனா மற்றபடி அந்த ஜூஸ் எல்லாம் அதிகமா இருக்காது. நீ அதை விட்டுருப்பா.
1: சரி,
0: நம்ம ரகம் இருக்குல்ல நாட்டு ரகம்.
1: ஆமா,
0: அது கூட இப்ப அந்த ஒட்டு ரகமா கிடைக்குது இல்லையா, அது காய் நல்லா பெருசா இருக்கும்.
1: ஆமா,
0: சாரும் நல்லா இருக்கும்ப்பா.
1: ஊருகாவும் டேஸ்டா இருக்கும்.
0: ஆமா, பாக்குறதுக்கே ஒரு பளபளப்பா இருக்கும்ப்பா அந்த எலுமிச்சம்பழம்.
1: ஆமா காத்தமுத்த, எலுமிச்சம்பழம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே.
0: ஆமா
1: காத்தமுத்த, இப்ப எலுமிச்சங்கண்ணு நடுறதா எப்படி நடுறது, செடிக்கு செடி இடைவெளி எவ்வளவு, உரம் எவ்வளவு போடுறது, அதுக்கு உண்டான அந்த வழிமுறைகள்லாம் சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, செடிக்கு செடி 12 முதல் 15 அடி இடைவெளி இருக்கணும்.
1: சரி,
0: அப்புறம் நாட்டு ரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4வது வருஷத்துலேருந்து தான் நம்ம காய்க்க விடணும்.
1: ஓஹோ,
0: ஒட்டு ரகம்னா 2வது வருஷத்துலேருந்தே காய்ப்புக்கு வந்துடும்ப்பா. செடிகளுடைய வளரும் பருவத்தில் எலுமிச்சை செடிகளுக்கு இயற்கையான உரங்களான அப்பயே பயன்படுத்தக்கூடிய ஆட்டு சாணம்,
1: ஓஹோ,
0: அப்புறம் 1 வருஷம் வச்சிருந்து பயன்படக்கூடிய மாட்டு சாணம், இது போக மண்புழு உரம், அப்புறம் மக்கிய உரம், எது கிடைச்சாலும் சரி இதெல்லாம் போடலாம்ப்பா.
1: சரி,
0: காய்களுடைய நிறம் மற்றும் மணம் நாம எவ்வளவு உரம் கொடுக்கறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா, நல்ல மண் இருந்துச்சுன்னா காய் நல்லா பளபளப்பா இருக்கும், பெருசா இருக்கும்ப்பா. தண்ணி அதிகமா தேவைப்படாது எலுமிச்சை மரத்துக்கு.
1: ஆமா,
0: 4 நாளைக்கு 1 தடவை தண்ணி காட்டினா போதும்.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: கதமுத்த, என் நிலத்துல புதுசா நீர் மோட்டர் போட்டு வச்சிருக்கான்.
0: அதிகமா தண்ணி நிக்காம பாத்துக்க, கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுறப்ப தண்ணி பாய்ச்சினா போதும். நம்ம மற்ற பயிருக்கு தான் தண்ணி அதிகமா தேவைப்படுது.
1: ஆமா ஆமா.
0: அப்புறம் செடிகள்ல காய் பிடிக்கிற நிலையில இலை சுருட்டு புழு, அப்புறம் இலை புள்ளி நோய், இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இத தொடக்க நிலையிலேயே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை

0: விவசாய அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை பயன்படுத்தி நம்ம கட்டுப்படுத்தணும்.
1: சரிப்பா,
0: காய்ப்புக்கு வந்த பிறகு எலுமிச்சை மரம் ஆண்டு முழுக்க காய்க்கும்பா.
1: ஓஹோ,
0: ஒரு பக்கம் பழம் இருக்கும், இன்னொரு பக்கம் காயா இருக்கும், இன்னொரு பக்கம் பிஞ்சு இருக்கும், இன்னொரு பக்கம் பூவிடும். சுத்தி சுத்தி காய்ச்சிட்டே தான் இருக்கும். நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடியது. மழை காலத்துல மட்டும் கொஞ்சம் சரியா இருக்காது காய்ப்பு.
1: ஓஹோ,
0: மத்த நாள் எல்லாத்துலயும் நல்லா காய்க்கும்.
1: அறுவடை எல்லாம் எப்படிப்பா பண்றது?
0: ஒண்ணு இல்லப்பா, பழமா மாறி அது மஞ்ச கலர் ஆயிடுதுல்ல, அது தானாவே உழுந்ததுன்னா அதை நம்ம பொறுக்கி அதை சேகரிச்சு அந்த பழம் தான் நல்ல பழம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் செங்காயா இருக்கும் போதே, பச்சை காயா இருக்கும் போதே அதை பறிக்கிறது. அதெல்லாம் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி வேணா செய்யலாம. ஒழிய நம்ம விற்பனை ரீதியா பார்க்கும் போது
1: பழுத்த பழம்,
0: பழுத்த பழம் தான் நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு போகணும். எலுமிச்சைக்கு சந்தையில எப்போதும் ஒரு நல்ல விலை இருக்கு. நீனே பாரு, எம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்க.
1: ஆமாங்க தம்பத்த, எலுமிச்சை பழம் அதிக விலை விக்குதுப்பா.
0: ரொம்ப விளைச்சல் அதிகமாகி சரியான விலை கிடைக்கல அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா, அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா,
1: மதிப்பு கூட்டிய பொருட்களை,
0: அந்த மாதிரி ஒரு ஊறுகாயோ இல்லை வேற ஏதாவது அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து நம்ம தயார் பண்ணி விற்கணும்ப்பா.
1: ஓஹோ,
0: அப்போ நம்ம டிமாண்ட் வரும்போது அதை விற்றோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும்.
1: காதமுத, இப்போ எலுமிச்சம்பழம் நல்லா பிஞ்சு வைக்குதுப்பா, நிறைய வைக்குத. ஆனால் சில பிஞ்சுகள்லாம் கீழே கொட்டின்னு கிடக்குத, நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். அது எப்படி அது?
0: இப்போ சத்து குறைவு இருந்ததுன்னா பிஞ்சு கொட்டிடும். பொதுவாக எலுமிச்சை வந்து ஆண்டுக்கு ரெண்டு முறை பூ பூத்து காய் காய்க்கும்பா. இதை நம்ம வந்து எப்போதும் பார்த்துக்கணும். இப்போ நீ என்ன கேட்ட, அதாவது எலுமிச்சையில் பிஞ்சுகள் உதிருது, அதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது மண்ணில் வந்து ரொம்ப ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாதுப்பா. கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமா அப்படி தான் இருக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, பிஞ்சு அப்புறம் வந்து காயாக இருக்கும் போது உதிருது அப்படின்னா பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை பரிந்துரைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா சின்ன சின்ன சத்துக்கள்லாம் கூட எலுமிச்சைக்கு ரொம்ப தேவை. பிஞ்சு உதிர்வது நுண்ணூட்ட சத்து குறைபாடு காரணமாகவும் இருக்கலாம்.
1: ஓஹோ,
0: மேங்கனீஸ் சத்து குறைவு இருந்துச்சுனாலும் இளம் தளிர்கள் அந்த இலையெல்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கும் போதே பச்சையம் குறைஞ்சு அப்படியே சின்ன சின்ன இலையாயிடும். நாளடைவில் நரம்புகள் நீங்களாக அனைத்து பகுதிகளிலும் பச்சையை மறைஞ்சு அப்படியே மஞ்சள் கலரில் பழுத்துப்படும். இந்த இலையெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் வரணும், என்னடா அது எலுமிச்சை மரம் வந்து இயற்கையாக இல்லையே, கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு இலையிலலாம் அப்படின்னா, அப்போ ஏதோ சத்து குறைவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
1: ஓஹோ,
0: துத்தநாக சத்து குறைபாடும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். துத்தநாக பற்றாக்குறை ஏற்படும் போது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இலை அப்படியே சிறுத்து போயிடும் அப்படின்னு.
1: ஆமாம்,
0: பச்சையை மறைஞ்சு அந்த ஒளிச்சேர்க்கையும் பாதிக்கப்பட்டு விளைச்சலும் குறைஞ்சி போடும்பா. இதுக்கு துத்தநாக சத்து நம்ம கட்டாயம் கொடுக்கணும்.
1: சரி சரி.
0: இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போதும் மரங்களுடைய இலைகளில் பச்சையம் இல்லாமல் ஒரு வெளிர் தன்மையாக ஆகிடும்.
1: ஓஹோ,
0: மஞ்சள் கலந்த ஒரு வெள்ளத்தன்மையாக இலைகள் மாறிடும். இதனை தவிர்க்கவும் நம்ம இரும்பு சல்பேட்டு ஒரு 0.5% அப்படிங்கிற அளவில் நாம் செடிகள் மேலே தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: பொதுவாக எலுமிச்சையில் வந்து இலைகளில் ஏதாவது மாற்றம் இருக்குது, இலைகள் சிறுத்து போகுது இல்லை கலர் மாறுது நார்மலாக இல்லை அப்படின்னாவே
1: சரி,
0: சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனே போக்கிடணும்பா.
1: ஓஹோ,
0: இல்லைன்னா பூ பிஞ்சியும் உதிர்ந்துடும், மகசூலும் நமக்கு சரியாக கிடைக்காது.
1: ஓஹோ, நோய் எதனா தாக்கினா மருந்து எதனா அடிக்கிற மாதிரி எதனா இருக்கா?
0: இப்போ அதிகமாக நோய் தாக்காது. அப்படியே நோய் தாக்குற மாதிரி இருந்தாலும் இந்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள்ட்ட போய் கேளுப்பா.
1: சரி,
0: அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நம்ம பயன்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாகவே நம்ம எலுமிச்சை சாகுபடி செஞ்சு நல்லா லாபம் அடையலாம்ப்பா.
1: ஆமாம்ப்பா, எலுமிச்சை மரம் நம்ம சாப்பிட்ற பொருள், அப்ப இயற்கையான உணவு தான் நம்ம முக்கியம்.
0: ஆமாம்ப்பா, அதனால இப்ப நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சு
1: சரி சரி,
0: நீ அந்த 1/2 ஏக்கர்ல எலுமிச்சை சாகுபடி செய்ப்பா.
1: கண்டிப்பா செய்யறேன்பா.
0: சரி கதமுத்து, நான் கிளம்பட்டுமா?
1: கதமுத்த, நில்லுப்பா நில்லுப்பா.
0: ஆ சொல்லுப்பா.
1: கொலையில அங்கங்க மனத்தை காலிக்கிற முளைச்சு கிடந்ததுப்பா, அதான் பறிச்சுட்டு வந்தேன். ஒரு 2 கத்தை வந்தத, நீ ஒரு கத்தை வச்சுக்கப்பா இந்த.
0: சரிப்பா சரிப்பா, கொடுப்பா. மணத்தக்காளி எவ்வளவு முக்கியமான ஒரு கீரை தெரியுமா?
1: ஆமாம்,
0: வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, அப்புறம் சளி, ஆஸ்மா இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அருமையான கீரைப்பா இந்த மணத்தக்காளி. வாரத்தில் 1 நாளாவது நம்ம மணத்தக்காளி கீரையே சாப்பிட்ணும். ஆனா எங்க சாப்பிட்றோம்?
1: ஆனா நான் சாப்பிட்ணும் வரேன்ப்பா நானு.
0: ஓஹோ, அதனாலதான் அப்படி நல்லா தெம்பா இருக்கிறியா?

0: ஓஹோ, சரிப்பா சரிப்பா, கொண்டப்பா நான் எடுத்துட்டு போறேன்.
1: சரி, இந்த மனத்தக்காளி கீரைய எடுத்துன்னு போயிட்டேன். சூப் வச்சு சாப்பிட, சாம்பார் வச்சு சாப்பிட.
0: சரிப்பா சரிப்பா, கொண்டப்பா கர்த்தமுத்து. சரி, கம்மிட்டுமாப்பா.
1: சரி கர்த்தமுத்து, பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.
2: நேர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காரணமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

0: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவையை பாராட்டி நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெறவுள்ள யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பிரதமர் நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடுவதுடன் 2047க்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை இன்று நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முதல் காஃபியோஸ் ஜங்ஷன் வரை சேவை ஜோதி பேரணி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். முன்னதாக காலை 10 மணி அளவில் பாரத பிரதமர் உரை உதகை தேவாங்கர் மண்டபத்தில் எல்இடி ஸ்கிரீன் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை முடிவு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய வர்த்தகத்துறையில் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் உற்பத்தி திறனை அதிகரித்து உலக அளவிலான சந்தையில் போட்டியிடவும் அமைச்சரவையின் முடிவு வாய்ப்புகளை அளிப்பதாக பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் தளவாட ஆணையம் அமைப்பதற்கான அமைச்சரவையின் முடிவு நாட்டின் போக்குவரத்து மற்றும் தரவு சார்ந்த திட்டமிடல் ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் மிகப்பெரிய ஊக்கத்தை இது ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி நிதியத்திற்கு 10,000 கோடி ரூபாய் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது இந்த துறையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க முயற்சியாக இது அமைந்துள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதை ஒட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், கிராம நிர்வாக அதிகாரி

0: உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு குறித்த அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. குரூப் 4 கீழ் மாநிலம் முழுவதும் 6574 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், இந்த தேர்வுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை தேர்வர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தாராபுரம், மதுராந்தகம் மற்றும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும், மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த இரு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து 320 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் முறையாக மூடி முத்திரையிடப்பட்டு, மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. அனைத்து இயந்திரங்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அறை மூடி முத்திரையிடப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையினர், ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு அறை மற்றும் மைய வளாகம் தொடர்ந்து சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறை மூடப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அக்டோபர் 9ஆம் தேதி வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் 86.26% வாக்கு பதிவாக உள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 9ஆம் தேதி எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்கும் வகையில் அதற்கான கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் முகவர்களுக்கான தனி வழியும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: இந்த இரு தொகுதிகளிலும், புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இருவரி செய்திகள். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. கஜகஸ்தானின் ஒஸ்க்மனில் இந்தியா கஜகஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று நடைபெற்றது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் காலாகோட், ரஜௌரி பகுதிகளில் பாதுகாப்பு படையினரின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வடக்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது.

22 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னுக்கும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டம் இழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
2: நேர்கள் கேட்கவிருப்பது சூழல் அறிவோம். மக்கள் பங்கேற்பு அறிவியல் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
3: வணக்கம். ஒரு சாதாரண குடிமகனால் அறிவியல் ஆராய்ச்சியில் பங்களிக்க முடியுமா? ஆம், முடியும். பொதுமக்களை கொண்டு அவதானிப்புகளை சேகரித்தல், தகவல்களை பதிவு செய்தல், இயற்கையை கண்காணித்தல் மற்றும் சில சமயங்களில் தரவுகளை பகுப்பாய்வு செய்ய விஞ்ஞானிகளுக்கு உதவுதல் ஆகியவற்றின் மூலம் குடிமக்கள் அறிவியல் இதை சாத்தியமாக்குகிறது. இது அறிவியலை சமூகத்துடன் இணைப்பதோடு மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், சமூகத்தினர் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் என பலருக்கும் அறிவியல் அறிவு உருவாக்கத்தில் தீவிர பங்கேற்பாளர்களாக மாறுவதற்கு வாய்ப்பை வழங்குகிறது. குடிமக்கள் அறிவியல் என்பது பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள் அல்லது அறிவியல் நிறுவனங்களுடன் இணைந்து அறிவியல் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் பங்கேற்பதாகும். மக்கள் பறவைகள், பட்டாம்பூச்சிகள், தாவரங்கள், மழைப்பொழிவு, நீரின் தரம், காற்று மாசுபாடு அல்லது உள்ளூர் பல்லுயிர் பெருக்கத்தில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து பொருத்தமான அறிவியல் திட்டங்கள் அல்லது டிஜிட்டல் திட்டங்கள் மூலம் தங்கள் அவதானிப்புகளை சமர்ப்பிக்கலாம். பல்லுயிர் பாதுகாப்பிற்கு குடிமக்கள் அறிவியல் பயனுள்ளதா? மிகவும் பயனுள்ளது. விஞ்ஞானிகளால் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது. வெவ்வேறு இடங்களில் இயற்கையை உற்று நோக்கும் ஆயிரக்கணக்கான குடிமக்கள் உயிரினங்களின் பருவகால மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகள் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை உருவாக்க முடியும். முறையாக வடிவமைக்கப்பட்ட அறிவியல் ரீதியாக சரிபார்க்கப்படும் பொழுது இந்த உற்று நோக்கல்கள் தொழில்முறை ஆராய்ச்சிக்கு துணை புரிந்து பல்லுயிர் மேலாண்மைக்கு ஆதரவளிக்க முடியும். விவசாயிகளும் பொதுமக்களும் என்ன செய்ய முடியும்? பயிர்கள், மகரந்த சேர்க்கையாளர்கள், மண் உயிரினங்கள், மழைப்பொழிவு மற்றும் உள்ளூர் பயிர் பெருக்கம் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களை பதிவு செய்வதன் மூலம் விவசாயிகள் பங்கேற்கலாம். மீனவ சமூகங்கள், நீர்வாழ் சூழ்நிலைகள், அமைப்புகள் மற்றும் உயிரினங்களில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து அவதானிப்புகளை பங்களிக்கலாம். பொதுமக்கள் பறவைகள், பட்டாம்பூச்சிகள், ஆக்கிரமிப்பு இனங்கள் அல்லது சாதாரண சுற்றுச்சூழல் நிகழ்வுகள் ஆகியவற்றை கண்டால் தெரிவிக்கலாம். ஒரு தாவரம் அல்லது பறவையை புகைப்படம் எடுத்து அது எங்கே எப்போது காணப்பட்டது என்பதை பதிவு செய்வது கூட பொருத்தமான ஒரு மென்பொருள் மூலம் சமர்ப்பிக்கப்படும் போது பயனுள்ள அறிவியல் தகவலாக மாறும். குடிமக்கள் அறிவியல் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்க முடியுமா? ஆம். சூழலியல், கண்காணிப்பு, பல்லுயிர் ஆவணப்படுத்துதல், சுற்றுச்சூழல் தரவு மேலாண்மை, புவியியல் தகவல் அமைப்பு, புகைப்படம் எடுத்தல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் எண்ணிம பயன்பாடுகள் ஆகியவற்றில் திறன்களை வளர்த்து கொள்ள இது மாணவர்களை ஊக்குவிக்கும். இந்த திறன்கள் உயர்கல்வி, ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல், ஆலோசனை மற்றும் பசுமை வேலைவாய்ப்புகளுக்கு ஆதரவளிக்க முடியும். இந்திய அரசின் அணுகுமுறை என்ன? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல்லுயிர் ஆவணப்படுத்துதல் மற்றும் அறிவியல் மனப்பான்மை ஆகியவற்றில் குடிமக்கள் பங்கேற்பு ஒத்துப்போகிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 அனுபவ கற்றல், அறிவியல் மனப்பான்மை, திறனாய்வு சிந்தனை மற்றும் உள்ளூர் சூழல்களுடன் இணைந்து கற்றல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. குடிமக்கள் அறிவியல் இந்த நோக்கங்களை அடைவதற்கு ஒரு நடைமுறை தளத்தை வழங்க முடியும். குடிமக்களும் விஞ்ஞானிகளும் இணைந்து செயல்படும் பொழுது பல்லுயிர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான வலுவான ஆதார தளத்தை நம்மால் உருவாக்க முடியும். எனவே குடிமக்கள் அறிவியல் ஆர்வத்தை அறிவாகவும் அறிவை செயலாகவும் மாற்றுகிறது. நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மக்கள் பங்கேற்பு அறிவியல் வழங்கியவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
1: நேயர்களே, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு:

சூழல் காப்பதில் உடைகள் நெறிப்படுத்துபவர் திருமறை செல்வி அவர்கள். பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம், மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி நல்லவாடு வி தாஸ் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நேரம் காலை 7:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது சிந்தனை மலர். ஜேம்ஸ் ஆலன் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்கலாம். கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி. மீண்டும் ஒருமுறை, கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி. நேயர்கள் இதுவரை ஜேம்ஸ் ஆலன் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02-8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: நேரம் காலை 7:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது
3: நேயர்கள் கேட்கவிருப்பது
5: தங்கே முழங்கு.
3: இதில் சங்கத்தமிழின் தலைமை புலவன் சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
6: தமிழகத்தில் பழங்காலந்தொட்டே பக்தி மார்க்கம் உன்னத நிலை அடைந்து விட்டது. தமிழ் மொழியும் தமிழ் கலையும் தமிழர் பண்பாடும் மூவேந்தர்களாலும் நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் சிறந்து விளங்கின. தத்துவங்களில் கூட தென்னாடுதான் உலகிற்கே வழிகாட்டியது என்று சொல்லலாம். தமிழகத்தில் பக்தி மார்க்கம் உயர்ந்த நிலை அடைந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பாரத பூமியின் பிற பகுதிகளிலே பக்தி சுவையே அரும்பியது என்று சொல்லலாம். பரிபாடல் காலத்திலேயே வரம் வாங்குவதற்காக வழிபடுதல் என்ற நிலை மாறிவிட்டது. வழிபடுவதையே வரமாக கேட்ட உயர்ந்த உச்சநிலை பக்திக்கு தமிழன் சொந்தக்காரனாக ஆகிவிட்டான். முருகப்பெருமானே, உன்னிடம் யாம் வேண்டும் வரம் ஒன்று உண்டு. ஆம், உன்னை தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனையே எமக்கு வரமாக தந்தருள்க. உம்மை அடுத்து அடுத்து வழிபடுவதன் பயன் அவ்வழிபாடுகள் தாமே. இன்னும் இன்னும் நின் புகழினும் பலவாக எங்களுக்கு பெருகுக என்பதாகும். இதனை பரிபாடல் அமர்ந்தியாம் நின்னை துண்ணி துண்ணி வழிபடுவதன் பயம் இன்னும் இன்னும் இன்னும் அவையாகுக நின் தொன்முதிர் மரபின் புகழினும் பலவே என்று பதிவிட்டுள்ளது. கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினான் என்று பெரிய புராணப் பாட்டு இவன் ஒப்பு நோக்கத்தக்கதான். பானுகோபனை வென்று வெற்றி வீரராய் முருகப்பெருமான் முன்னே சென்று நிற்கிறார் வீரபாகு தேவர். அவரை மெச்சிய பரம்பொருளாயிருக்கிற தமிழ் முருகன் வீரபாகு என்ன வரம் வேண்டும் கேள் என்று திருவருள் செய்தார். அதற்கு வீரபாகு தேவர், பெருமானே, நான் பொன்னும் பொருளும் இந்திர பதவியும் எதுவும் வேண்டுவதில்லை. உன்னை எப்பொழுதும் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதிலே மாறா நிலைய வேண்டும். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீ நீங்காது விற்றிருக்க வேண்டும். அதுதான் நான் வேண்டும் வரம் என்று சொல்வதாக கந்தபுராணம் சொல்லுகிறது. அதனால இந்த சிறந்த ஒரு பக்தியின் உச்சநிலை சங்ககாலந்தொட்டே தமிழ்நாட்டில்

முருக வழிபாட்டில் நிலை பெற்றது என்று நாம் கொள்ளலாம். இறைவனை, குமரப்பெருமானை முன்னிடம் ஏதேனும் வேண்டித்தான் ஆக வேண்டுமானால் யாம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல, நின்பால் அருளும் அன்பும் அறனும் மூன்றும். உருளினற்கடம்பின் ஒலி தாரோயே என்று கடுவ நிலநாயினார் பரங்குன்றத்து முருகனை நோக்கி விண்ணப்பிக்கிறார். இறைவா, உன்னிடம் யாம் வேண்டுவது உலக வாழ்வில் அனுபவத்திற்கு உரிய நுகர்பொருள்களும் அவற்றை அடைவதற்கு உரிய பொன்னும் அவிரண்டாலும் அனுபவிக்கத்தக்க நுகர்ச்சியும் அல்ல, நின் திருவருளையே வேண்டுகிறேன். அன்பு அருள் அறம் ஆகிய மூன்றையும் எமக்கு தந்தருள்க. இவ்வேண்டுதல் பத்திமையையும் தொண்டு மனப்பான்மையும் வேண்டுதலை காணலாம். கச்சியப்ப முனிவர் காஞ்சி மாநகரிலே கந்தபுராணம் எழுதும்போது தினந்தோறும் எழுதிய ஓலைச்சுவடிகளை குமரகோட்டத்து முருகப்பெருமான் திருவடிகளிலே கோயில் அர்த்தஜாமை பூசைக்கு பின் வைத்து நடையை சாத்து விடுவார். மறுநாள் காலை பள்ளி எழுச்சி முடிந்தவுடன் முதல் நாளில் தாம் வைத்த அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து பார்ப்பார். எடுத்து பார்த்தால் அதில் சில கடினமாத பதங்களை பிரித்து எழுதியும் சில பல நல்ல திருத்தங்களை எல்லாம் செய்தும் முருகப்பெருமான் திருத்தியிருப்பார். தமிழ் புலவனாயிருந்து மெய்ப்பு பார்த்து திருத்தி அருள் புரிவார். தமிழ் கந்தபுராணத்தை மெய்ப்பு திருத்தி வெளியிட்ட பெருமையால் எந்த கந்தவேள் சங்கப்புலவராக மதிக்கப்படுவார். இதனை திருமுருக கிருபாந்தவாரியர் அவர்கள் சரித நாயகன் சரிபார்த்த கதை என்று எடுத்து போற்றுவார். பண்டைய நாளில் ஒரு நூல் வெளியிடப்படுகிறது என்றால் அது சான்றோர் அவையிலே அரங்கேற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது மரபு. ஆன்றவிந்தடங்கிய சான்றோர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நூலை ஆராய்ந்து குறை நிறைகளை எல்லாம் எடுத்து சொல்வார்கள். குறைகள் நீக்கப்பட்டு செம்மையாக நூல் பயன்பாட்டுக்கு வரும். இப்போது அந்த நிலை இல்லை. ஆனால்தான் மறுபதிப்பு முதற் பதிப்பின் குறைகள் பிழை திருத்தம் செய்யப்பட்டு வெளிவருகிறது. பிழையின்றி நூல் படைப்பு நிகழ அரங்கேற்றம் தேவை. ஆயின் பண்டை காலத்து புலவர்களில் சிலரின் காழ்ப்புணர்ச்சியால் அரங்கேற்றத்தின் போது விதண்டாவாதங்கள் எல்லாம் செய்து வெளியீடு தடைப்பட்டு விட காண்கிறோம். கச்சியப்பரின் கந்தபுராண அரங்கேற்றத்தின் போது இத்தகைய இடையூறு ஏற்பட்டது. கந்தபுராண ஆசிரியர் மீது சிலர் பொறாமையால் கேள்வி கணகளை தொடுத்தார்கள். திகடசக்கர செம்முகமைந்துடான் என்ற விநாயகர் வணக்க பாடலை சொல்லித் தொடங்குகிறார் புலவர் பெருந்தகை. கல்வி செருக்கால் நானே பெரியவன் என்ற எண்ணம் கொண்ட புலவர்கள் அந்த அவையிலே இருந்தார்கள். அவர்கள், ஐயா நிறுத்தும் நிறுத்தும், திகடசக்கரம் என்பதிலே இலக்கணம் இருக்கிறதா? புணர்ச்சி விதி தடுமாறுகிறதே. திகழ் கூட்டல் தசம் கூட்டல் கரம் என்பதற்கு எங்கே இலக்கணம்? தொல்காப்பியத்தில் இருக்கிறதா? நன்னூல்லே இலக்கணம் இருக்கிறதா? காட்ட முடியுமா என்று தடை கூறினார்கள். கச்சியப்பர் அதிர்ந்து போனார். குமரகோட்டத்து முருகப்பெருமானை, நீங்களே சரிபார்த்து திருத்திய நூலில் இப்புலவர்கள் குறைகண்டனரே என்று குறையிறந்து வருந்தினார். செந்தமிழ் செவ்வேளின் திருவடிகளை நினைத்து உருகினார். அப்போது சபையிலே கையில் ஓலைச்சுவடியை ஏந்தியவாறு ஒரு புலவர் தோன்றினார். இலக்கணமா கேட்கிறீர்? இதோ இருக்கிறது இலக்கணம் என்று வீரசோழியம் என்ற ஏற்றுச்சுவடியை எடுத்து காட்டினார். ஈழ்முன் இட்டு வந்தால் இத்து ஆகும் என அதிலே புணர்ச்சி விதி கூறப்பட்டிருந்தது. தொடை சொன்ன புலவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது சபையிலே ஒரு பேரொளி தோன்றியது. அவ்வொளியிலே வந்த புலவர் மறைந்து போனார். நம் தடைக்கு விடை தந்தவர் செந்தமிழ்குமரனை அறிந்து அனைவரும் கந்தன் கருணையை வியந்து போற்றினார்கள். சங்கப்புலவனாயிருந்து முருகன் தமிழாய்ந்த வரலாறு இதன்கண் தெரிய காணலாம். இறையனார் களவியல் உரை அடுக்கு மொழியுடன் ஓசை நயம் மிக்க உரைநடை, மிகச்சிறந்த ஓமைகளுடன் கூடிய எழில் நடை, தமிழில் தோன்றிய முதல் உரை என அறிஞர் கருதுவர். இதன்கண் 60 நூற்பாக்கள் உள்ளன. ஒட்டக்கூத்தர் அமுத சூத்திரம் 60 சமய நூல் என்று போற்றியுள்ளார். இறையனார் களவியல் என்ற அகப்பொருள் நூலை பேராளவாய் சொக்கநாத பெருமானே ஏற்றி தந்தனன் என்பது மரபு வழியாக சொல்லப்படும் செய்தி. மதுரை பாண்டியன் சங்கப்புலவர்களை அழைத்து இறையனார் களவியலுக்கு உரை வரையுமாறு வேண்டினான். சங்கப்புலவர்கள் அனைவரும் உரை எழுதினார்கள். ஒவ்வொருவரும் தாம் தாம் எழுதிய உரைதான் சிறந்தது என்று வாதிட்டார்கள். எந்த உரை சிறந்தது என்று மன்னனும் தடுமாறினான். பெருமானே, சிறந்த உரை எது என காட்டி அருள்க என்று ஆழமாய் அவிர்சடை கடவுளை வேண்டினான். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் அசரீரியாக மதுரை உபூரிக்கடிக்குழார் மகன் உருத்திர சன்மன் 5 வயது நிரம்பிய பாலகன், வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி, அவனே நிறைவான சிறந்த உரை இது என்று எடுத்து காட்டுவான் என்று மொழிந்தார். சங்கத்தார் கல்மா பலகையிலே
அதாவது சங்கப்பலகையிலே உருத்திர சன்மனை வீர்த்திருக்க

0: செய்தனர். தத்தம் உரைகளை புலவர்கள் படித்து கூறினார்கள். உரித்திர சன்மன் புலவர் பலரும் உரைத்த உரையை கேட்டு ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தான். மதுரை மருதநலநாகனார் உரைத்த போது சிற்சில நேரங்களிலே கண்ணீர் சொரிந்து மயிர் மயிர் சிலிர்த்து நின்றான். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் உரை சொன்னபோது சொல்தோறும் சொல்தோறும் கண்ணீர் பெருக்கி மெய்மயிர் பொடிப்ப நின்று அவ்வுரைக்கு தாம் அன்பராகிய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். இதுவே சிறந்த உரை என அறிஞர் உலகம் ஏற்று போற்றியது. இறையனார் களவியல் உரையை திறனாய்ந்து தேர்வு செய்தவன் வெற்றிவேற்றடக்கை குமரப்பெருமானே என திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. இவ்வாறு சங்க இலக்கியம் தொடங்கி இக்கால இலக்கியங்கள் வரை இனிவரும் இலக்கியங்களிலும் தமிழின் இனிமையோடு பிரிக்க இயலாத தொடர்பு என்றை கண்டவளுக்கு உண்டு எனலாம். திருமுருகாற்றுப்படை முருகனை வணங்கும் புலவர் பெருமக்களை கற்றோர்க்கு தாம்பரம்பாகிய தலைமையர் என போற்றுகின்றது. மாலை மார்ப நூலறி புலவ பலர்புகழ் நன்மொழி புலவர் ஏரே புறையுணர் இல்லா புலமையோய் என்றெல்லாம் போற்றப்பெறும் செந்தமிழ் குமரனை சங்கத்தமிழின் தலைமை புலவா தாலோ தாலேலோ என குமரகுருபுரர் பாடுவதை நினைவு கூறுவோம். தமிழே முருகன், முருகனே தமிழ், உலகம் உவப்ப வலநேர்வு திருதரு, பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு, பேரழியாய் தோன்றும் தமிழ் முருகன் போற்றி தமிழ் வாழ்க, வாழ்க வையகம்.
1: தங்கே முழங்கு
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழ் அமுது. இதில் சங்கத்தமிழின் தலைமை புலவன் சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.

நேயர்களே, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேரத்தின் தலைப்பு சூழல் காப்பதில் உடைகள். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி நெறிப்படுத்துபவர் திருமறை செல்வி. புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. அதன்படி திருவள்ளூர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில்நகர், வசந்தம் நகர், தேவகி நகர், ஆர்கே நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், செயின்ட் சிமோன்பேட், ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் சாலை, வெள்ளவாரி வீதி, கர்மேல் மடம், தெபசான்பேட், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, ரெயின்போ நகர் 9வது குறுக்கு வீதி, ஆதிபராசக்தி கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர் பகுதி, காமராஜர் சாலை பகுதி, சாந்தி நகர், கோவிந்த சாலை பகுதி, சாரம், ராஜாயர் தோட்டம், காமராஜ் வீதி பகுதி, சக்தி நகர், லெனின் வீதி பகுதி, சத்யா நகர் பகுதி ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அந்த மாநாட்டுடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் பிரதமர் நேற்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக வளரும் நாடுகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் எளிதில் அணுகக்கூடியதாகவும் குறைந்த கட்டணத்திலும் கிடைப்பதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். டிஜிட்டல் உட்கட்டமைப்பை பொறுத்தவரை வளரும் நாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி அவரை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், குஜராத் மாநில முதலமைச்சராக 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் திரு நரேந்திர மோடி பதவியேற்றதாகவும் அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் மக்களுக்கு முன்னுரிமை என்ற சேவை குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். கடந்த 2014 முதல் நடைபெற்ற 3 மக்களவைத் தேர்தல்களிலும் பிஜேபி வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவி வகித்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை சேவை ஜோதி யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. 25 ஆண்டுகால சேவை குறித்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரை நாடு முழுவதும் காணொலி மூலம் ஒலிபரப்பப்படுகிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் இன்று நடைபெறவுள்ள சேவை ஜோதி யாத்திரை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த யாத்திரையில் பங்கேற்பது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் பிரதமரின் 25 ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை உறுதிப்பாடு மற்றும் தேச கட்டமைப்பிற்கான கொண்டாட்டமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று சுவிட்சர்லாந்து அதிபர் கை பார்மலினுடன் திருமதி நிர்மலா சீதாராமனின் சந்திப்பு குறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை அதிகரித்து ஊக்குவிப்பது மற்றும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று பிலாஸ்பூர் சென்றடைந்த குடியரசுத் தலைவர் எய்ம்ஸ் மருத்துவ

மருத்துவமனையின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். தமது பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று குடியரசுத் தலைவர் ரோத்தங் பகுதியில் உள்ள அட்டல் சுரங்கப் பாலத்தை பார்வையிடுகிறார். எல்லை சாலைகள் நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பணியாக விளங்கும் இந்த சுரங்கப்பாதையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை அவர் பார்வையிடவுள்ளார். இன்று பிற்பகல் மணாலியில் உள்ள புகழ்பெற்ற ஹிடிம்பா கோவிலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழிபாடு செய்கிறார். இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட இஎஃப்டிஏ நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பங்களிப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதன் முதலாம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் இன்று உரையாற்ற உள்ளனர். இஎஃப்டிஏ நாடுகளுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள், தொழில் நிறுவனங்கள், தலைவர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31 தேதியுடன் ஓய்வு பெறுவதையொட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலம் நகாவுன் மக்களவைத் தொகுதிக்கும் மேற்குவங்கம் தமிழகத்தில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. தமிழகத்தில் தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் மேற்குவங்க மாநிலத்தின் நந்திகிராம் ரெஜிநகர் தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நகாவுன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 76.2% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும் மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நந்திகிராம் தொகுதியில் 79.39% ரெஜிநகரில் 78.42% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. எந்தவொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திப்பது குறித்து நேற்று மாலை 4 வரை கோரிக்கை வைக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. மாலை 4 பின்னர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்புக்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்ததாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சந்திப்பானாலும் தேர்தல் ஆணைய வளாகத்திலேயே நடைபெற வேண்டும் என்பதால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூ ஜெர்சியை சேர்ந்த ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் கோத்திமர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஸ்மித் மச்சாருடன் விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகளும் இணைந்து அந்த விமானத்தை பாதுகாப்பான முறையில் தரையிறக்கியதை பாராட்டுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் அரசுகள் விரைவான விசாரணை நடத்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அதுகுறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றி கழித்துச் சென்றனர். சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவக் டி ஜோகோவிச் 7 முறையாக வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினவுர் காயம் காரணமாக விலகியதால் நோவக் டி ஜோகோவிச் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது.
இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு

0: நடத்தியுள்ளார். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 7:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயின் நிலைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். இன்னைக்கு வந்து பார்க்க போறது ஸ்டேஜிங், என்ன ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் ஆயிருக்கு, என்ன ஸ்டேஜ்னு சொல்லிப்போம். ஸ்டேஜ் ஜீரோன்றது டிசிஐஎஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பிரஸ்ட் கேன்சரா டெக்டல் கார்சினோமா இன்சிட்டு அப்படின்னு பயாப்சி ரிப்போர்ட்ல வந்திருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ப்ரீ இன்வேசிவ் லீஷன் சொல்லுவோம், கேன்சரா உருமாறதுக்கு முன்னாடியான லீஷன்ஸ். ஸ்டேஜ் ஒன்னுன்றது 5 சென்டிமீட்டர் சைஸுக்கு கீழே சின்ன டியூமரு, நெரிக்கட்டிலாம் ரொம்ப பரவி இல்லைன்றது தான் அர்த்தம். ஸ்டேஜ் டூன்னும் போது நெரிக்கட்டியோட பரவி இருக்கும். ஸோ ஸ்டேஜ் த்ரீ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜ், லோக்கோரிஜினலி அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ மார்பகத்துலேயும் நெரிக்கட்டிலையும் கொஞ்சம் நிறையவே பரவி இருக்கும். ஸ்டேஜ் ஃபோருன்றது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலையும் பரவி இருக்கும். ஸோ எலும்புல, கல்லீரல்ல, நுரையீரல்ல, இல்லை மூளையில இதெல்லாம் பரவி இருந்தால் ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்ன்றது 0, 1, 2 சொல்லுவோம். இது எல்லாமே முழுமையாக க்யூர் ஆகுது. ஸோ 5 ஆண்டு காலம் வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. ஏர்லி டயக்னோஸ் ஆகி நம்ம வைத்தியம் கம்ப்ளீட்டாக எல்லா வைத்தியமும் கம்ப்ளீட் பண்ணோம்னா இது 95% வரையும் நல்லாவே இருப்பாங்க. ஸோ அதே 3வது ஸ்டேஜின்னு வரவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கதிர்வீச்சுன்னு எல்லாமே கொடுத்த பிறகும் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70-80% வந்து 3வது ஸ்டேஜில் இருப்பாங்க. இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய் வீரியம் அதிகமாக இருக்கிற கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 50-60% பேர் தான் உயிரோடு இருப்பாங்க 3வது ஸ்டேஜில். 4வது ஸ்டேஜில் வந்து யூஸ்வலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டாட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அதாவது எலும்பு இல்லை நுரையீரல் கல்லீரல்ல மற்ற இடத்துல பரவி இருக்கும். 4வது ஸ்டேஜில் ஆப்ரேஷன் யூஸ்வலாக பண்ண மாட்டோம், இல்லை ப்ளீடிங் ரொம்ப வந்து அட்வான்ஸ் ஆகி மார்பகத்துலேருந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குன்னா மட்டும்தான் வந்துட்டு மார்பகத்தை மட்டும் எடுத்துகிட்டு கீமோதெரப்பி தான் கொடுப்பாங்க, இல்லை டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய மருந்தோ இல்லை மாத்திரைகளோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ரேஷனுடைய பங்கு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ 4வது ஸ்டேஜில் டயக்னோஸ் ஆகிறவங்களுக்கு வந்து 5 ஆண்டு காலம் எவ்வளோ நாள் இருப்பாங்க, எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 30-35% சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்துட்டு அக்ரஸிவ் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர், ஹார்மோன் நெகட்டிவ் டியூமர்னு. ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர் ஒரு 40% 50% கூட நல்லா இருப்பாங்க, பட் ஹார்மோன் நெகட்டிவ் டியூமர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25%-30% தான் வந்துட்டு அவங்க 5 ஆண்டு வாழ்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25% மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்ம ஸ்டேஜிங் பொறுத்து. ஏன் ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்றது நமக்கு தெரிய வருது. அது மாதிரி நம்ம வந்து ஏன் சீக்கிரமாக வந்து டாக்டர்ஸை வந்து பார்க்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா எல்லா வைத்தியம் நம்ம கொடுத்தாலும் முக்கியமாக டிட்டர்மின் பண்ணுறது நம்ம என்ன ஸ்டேஜ், நோய் கண்டறியும் போது என்ன ஸ்டேஜில் இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ யாரும் வந்துட்டு அலட்சியப்படுத்தாமல் சீக்கிரமாக வந்துட்டு நோய் அறிகுறி இருக்கும் போதே வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வைத்தியம் பண்ணிட்டால் நல்லாவே வந்து குணமாயிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜிங்க்கு என்னென்ன ஸ்கேன் யூஸ் பண்ணுறாங்க, முன்னாடி வந்துட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் மேமோகிராஃபி அல்ட்ராசவுண்டு அது மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டேஜிங்க்கு மற்ற இடத்துல பரவி இருக்குன்றதுக்கு என்னென்ன பார்க்கணுன்னா, இல்லை ஹார்மோன் நெகட்டிவ் டியூமர் அந்த மாதிரி 2வது ஸ்டேஜில் இருந்தே நம்ம வந்துட்டு போன் ஸ்கேன் இல்லை சிடி ஸ்கேனு அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்கும். போன் ஸ்கேன் வந்துட்டு போனில் வேறு எங்கேயாவது பரவி இருக்கான்னு பார்க்குறது, சிடி ஸ்கேன் வந்துட்டு கல்லீரல் நுரையீரல் அந்த மாதிரி ஏதாவது மூளையில் பரவி இருக்கான்றது பார்க்கறதுக்காக பார்ப்போம். ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கீமோ மருந்து போடுறது இல்லை ரேடியோ தெரப்பி அதுக்கப்புறம் வச்சுப்போம். நம்ம 4வது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு க்யூரபிள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர்னு ஒரு எலும்பில் மட்டும் பரவி இருக்குது வேறு எங்கேயும் பரவலை அப்படின்னா அவங்க மட்டும்தான் வந்து கொஞ்சம் க்யூரபிள் ஸ்டேஜில், மற்ற ஹார்மோன் ரிசெப்டார் நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்குன்னா அவங்கள வந்துட்டு நோய் வந்து க்யூரபிள் ஸ்டேஜில் இல்லை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளுடைய கோலாக இருக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயின் நிலைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

0: நேரம் காலை 7:30 8:00. வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு நண்பர் வந்தார், என்ன ஆச்சுன்னு பரபரப்போட கேட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுதான் அப்படி ஆயிட்டதுன்னார். சாவகாசமா சின்ன ஆக்சிடென்ட் தான், இப்படி உடம்பு பூரா கட்டுன்னு சும்மா ஒரு எச்சரிக்கைக்காக அப்படி கேட்டு போட்டிருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னார். அவர் ஒரு மாதிரியான ஆள், அப்படிதான் பேசுவார். சரி என்ன நடந்தது விவரமா தான் சொல்லுங்களேன். கூட்டர்ல வேகமா வந்துகிட்டு இருந்தேன்னா எதிரில் ஒரு எருமை மாடு மெதுவா வந்துகிட்டு இருந்தது, ரெண்டும் மோதிக்கிட்டது. நான் எட்டத்துல போய் விழுந்தேன், எருமைக்கும் ஒன்னும் ஆகல கூட்டருக்கும் ஒன்னும் ஆகல, நான் தான் அப்படி ஆயிட்டேன்னார். கண்ணை திறந்துகிட்டு வரணும்னு, கண்ணை திறந்துகிட்டு வந்தும் இது நடந்து போச்சே அப்படின்னாரு. அது எப்படிங்க நடக்கும், நீங்க ஒதுங்கி போக வேண்டியது என்ன அப்படின்னா, கண்ணை திறந்துகிட்டு வந்தது நான் இல்ல சார், எருமை மாடுன்னார். இப்படிதான் அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, அதனாலதான் அவர் ஒரு மாதிரியான ஆளுன்னு சொன்னேன். அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம், ஆனா எல்லாரும் இப்படி அலட்சியமா இருந்துட முடியுமா? விபத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடாது, விபத்துக்களை தவிர்க்கறதுக்கு வேணும்னா விலை கொடுக்கலாம். அது எப்படி விலை கொடுக்கறதுன்னா, எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் யூனிட்டை வாங்கி வாகனங்கள்ல பொருத்தலாம். நம்ம ஊர்ல எல்லாம் பேருந்தும் லாரியும் வேகத்தை குறைச்சாவே பல விபத்துக்களை தடுத்துட முடியும். எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் யூனிட்னு சொல்றோமே, இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி என்ன பண்ணும் தெரியுமா, அளவுக்கு மீறி ஒரு பேருந்து வேகமா போகுதுன்னு வச்சுங்களேன். இப்ப உதாரணத்துக்கு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுங்க, உடனே அந்த கருவி என்ன செய்யும்னா பீ பீப்னு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு வண்டியை ஓட்டுறவங்க வேகத்தை குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்காம இன்னமும் வேகமா போறோம்னு வச்சுங்க, இன்ஜின் வந்து தானாவே நின்றுடும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அங்கேயே நிக்க வேண்டியதுதான், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு புறப்பட முடியும். அதனால ஓவர் ஸ்பீடு போறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. வேகத்தை கட்டுப்படுத்துறதுனால விலை மதிப்பு இல்லாத உயிர்களை காப்பாற்ற முடியும். அதனால இது ஒரு பெரிய அசௌகரியமா யாரும் நினைக்க கூடாது. ஏற்கனவே கூட நம்மூர் பேருந்துகள்ல இதை வச்சு பாத்துருக்காங்க ஒரு கட்டத்துல. ஆனா சில பேர் ரொம்ப சாமர்த்தியமா இந்த கருவியோட கனெக்ஷனை எல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டு வழக்கம் போலவே படு ஸ்பீட்ல ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். கார்ல போறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, ரோட்ல போறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அதை கொஞ்சம் நினைச்சு பாக்கணும். இந்த வேக கட்டுப்பாட்டு கருவிய யாரும் சுலபமா எதுவும் பண்ணிட முடியாத அளவுக்கு அதை பொருத்தறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பாக்கணும். ரொம்ப தூரம் போற பஸ்ல எல்லாம் ஏர் கண்டிஷன் பண்றோம், வீடியோ வசதி எல்லாம் பண்றோம், அதுகளில் செலவு பண்ற பணத்தை இது மாதிரி ஸ்பீடு மானிட்டர் அப்புறம் VHF டிரான்ஸீவர் இதுகளுக்காக செலவு பண்ணலாம். வண்டி நடுவழியில எங்கேயாச்சும் நின்று போச்சுன்னா, அல்லது எதிர்பாராம விபத்து ஏற்பட்டு போச்சுன்னா, உடனே தகவல் கொடுக்கறதுக்கும் உயிரை காப்பாத்துறதுக்கும் இந்த ஒயர்லெஸ் வசதி உதவியா இருக்கும். செலவையெல்லாம் ஒரு பொருட்டா கருதாம இதையெல்லாம் செஞ்சா விபத்துக்களை பெருமளவுக்கு தவிர்க்கலாம். விபத்துகளுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே கவனிச்சு சரி பண்ணணும். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், அவர் ஒரு பேருந்துல டிரைவரா இருக்கார். அவர்கிட்ட ஒரு நாள் இந்த சாலை விபத்துக்களை பத்தி சாவகாசமா பேசிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அவர் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர், அதனால அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இனிமே உங்க சுபாவத்தை நீங்க மாத்திக்கணும் சார், ரோட்ல போறவங்களும் மனுஷங்க தான், பஸ்ல வர்றவங்களும் மனுஷங்க தான், மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க போய் தான் ஒரு நாள் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னாரு அவர். அது எப்படின்னு, ஒரு நாள் நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போன பஸ்ல ஒரு வயசான தாத்தா நின்றுகிட்டே வந்தார். பஸ்ல இருக்கிறவங்க யாருமே அவர் பேர்ல இறக்கப்படல, நான் தான் இறக்கப்பட்டேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு, நான் எழுந்திரிச்சுக்கிட்டு அவரை என் இடத்துல உட்கார வச்சேன் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
0: நேயர்களே, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேர் நேரம், தலைப்பு சூழல் காப்பதில் உடைகள். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி நெறிப்படுத்துபவர் திருமறை செல்வி அவர்கள். இன்று பகல் 12 உழைப்பவர் அரங்கம் மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி நல்லவாடு வி தாஸ் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சீர்காழி ஜி சிதம்பரம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். இன்று மதியம் 12:50 புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் FM ரெயின்போவில் புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ.வி. எலிசபெத் அவர்கள்.

நேரம் காலை 7:35 20 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருவது நகர் உலா.

சம்பல்பூர் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தின் மேற்கில் அமைந்த சம்பல்பூர் மாவட்டத்தின் தலைமையிட நகரமும் மாநகராட்சியும் ஆகும். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஒரு அழகான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா நகரமாகவும் விளங்குகிறது. சம்பல்பூர் நகரம் ஒடிசா மாநில தலைநகரம் புவனேஸ்வரத்திற்கு மேற்கில் 300 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்காள தலைநகரம் கொல்கத்தாவிலிருந்து 550 கிலோமீட்டர் தொலைவிலும், சத்தீஸ்கர் மாநில தலைநகரம் ராய்ப்பூரின் கிழக்கில் 278 கிலோமீட்டர் தொலைவிலும் சம்பல்பூர் நகரம் உள்ளது. சம்பல்பூர் நகரம் மகாநதி ஆற்றின் கரையில் உள்ளது. இதன் வழியாக செல்லும் ஆசிய நெடுஞ்சாலை 46 மற்றும் கொல்கத்தா ராய்ப்பூர் நாக்பூர் சூரத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை எண் 6 மாநில நெடுஞ்சாலை எண் 10 நாட்டின் பல நகரங்களுடன் இணைக்கிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் மதன் கார்கே பாடல் வரிகளில் மதிச்சியம்மா பாலா குரலில் 2025 ஆண்டு வெளிவந்த மாரிசன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நகர உலாவில் நாம் ஒடிசா மாநிலத்தில் உள்ள சம்பல்பூர் நகரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கே ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா 3 நடைமுறைகள் கொண்ட ரயில் சந்திப்பு நிலையத்திலிருந்து நாள்தோறும் 68 ரயில் நாட்டின் பல நகரங்களை இணைக்கிறது. இந்நகரத்தில் சம்பல்பூரி மொழி, ஒடியா மொழி, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் பேசப்படுகிறது. சம்பல் நகரத்தின் பொருளாதாரம் வணிகத்தை நம்பியே உள்ளது. காடுகளில் கிடைக்கும் கெண்டு இலைகளை கொண்டு பீடிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் நகரமான சம்பல்பூரில் உற்பத்தியாகும் சம்பல்பூர் பட்டு மற்றும் கைத்தறி சேலைகள் புகழ்பெற்றதாகும். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஜென் மார்டின் இசையில் ஆஷிக் பாடல் வரிகளில் சி ஸ்ரீராம் குரலில் 2025 ஆண்டு வெளிவந்த ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தில் டெக்னிக்கல் காலியிடங்கள் மத்திய மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தில் விண்ணப்பிக்கலாம். அதன்படி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 37, அசிஸ்டன்ட் 29, எம்டிஎஸ் 14, டெக்னீஷியன் 9, இன்ஜினியரிங் ஆஃபீஸர் 8, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 11, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 110 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ டிகிரி, பிஇ. வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு.

0: ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைன் விண்ணப்ப கட்டணம் ₹1000, SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு cpri.res.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நேரம் காலை 7:45, ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: மாட்டிக்கிட்டீங்க. ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நகர உலாவில் நாம் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள சம்பல்பூர் நகரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சம்பல்பூரில் உள்ள இந்தியா நிலக்கரி நிறுவனத்தின் ஒரு அழகான மகாநதி நிலக்கரி சுரங்க நிறுவனம் ஆண்டிற்கு 100.28 மில்லியன் டன்ஸ் நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுகிறது. சம்பல்பூரில் ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி சம்பல்பூர் ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஒரு வானொலி நிலையமாகும். இதன் முதல் ஒலிபரப்பு தேதி 26/5/1963 51 KBPS அலைவரிசை எண் 101 FM. முக்கிய சுற்றுலா இடங்கள் பார்த்திங்கன்னா, ஹிராகுட் அணை உலகின் மிக நீளமான மண் அணைகளில் ஒன்றாகும். மகாநதியின் அழகை இங்கு கண்டு ரசிக்கலாம். சமலேஸ்வரி கோவில் இப்பகுதியின் முக்கிய தெய்வமான அம்மன் சமலேஸ்வரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புகழ்பெற்ற கோயிலாகும். ஹூமாவின் சாய்ந்த கோயில் மகாநதி கரையில் இயற்கையாகவே சாய்ந்த நிலையில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயிலாகும். கண்டேஸ்வரி கோவில் இங்கு ஆயிரக்கணக்கான மணிகள் பக்தர்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது மணி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் வரும் பாடல் அஜினிஷ் லோக்நாத் இசையில் மதன் கார்கே பாடல் வரிகளில் அபி பி குரலில் 2025 வெளிவந்த காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள சம்பல்பூர் நகரம் குறித்து தான் நகர் உலாவில் நாம் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். டெஃப்ரிகர் வனவிலங்கு சரணாலயம், விலங்குகள் மற்றும் பறவைகளை காணவும் இயற்கை சூழலை அனுபவிக்கும் இந்த சிறந்த இடம். குட்கா நீர்வீழ்ச்சி, அடர்ந்த காடுகள் மற்றும் மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள அழகான சுற்றுலா மற்றும் பிக்னிக் ஸ்பாட். சிறந்த சுற்றுலா காலம் அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான மாதங்கள். சம்பல்பூரை பார்வையிட மிக சிறந்த காலமாகவும் இது கருதப்படுகிறது. ஒடிசா மாநிலத்தின் 5வது பெரிய நகரமான சம்பல்பூர் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள், உலகின் மிக நீளமான மண்ணணை மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் சரணாலயங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு முதன்மையான சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. கலாச்சாரம் மற்றும் ஷாப்பிங் சம்பல்பூர் அதன் பாரம்பரிய கைத்தறி நெசவு மற்றும் உலக புகழ்பெற்ற சம்பல்பூரி புடவைகளுக்கு பெயர் பெற்றது. கோல் பஜார் போன்ற உள்ளூர் சந்தைகளில் இவை வாங்கலாம். பயணிக்க சிறந்த காலம் இங்கு நிலவும் தீவிர காலநிலை காரணமாக அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான குளிர்ச்சியான மாதங்கள் சம்பல்பூர் செல்வதற்கு மிகவும் உகந்த காலமாகவும் கருதப்படுகிறது. சம்பல்பூர் மேற்கு ஒடிசாவின் முக்கிய வணிகம் மற்றும் தொழில்முறை மையமாக வளர்ந்து வருகிறது. தற்பொழுதும் இங்கு மின்சாரம், எஃகு அதாவது ஸ்டீல், சுரங்க தொழில் மற்றும் உலக புகழ்பெற்ற கைத்தறி நெசவு ஆகியவை முக்கிய பொருளாதார ஆதாரங்களாக உள்ளன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் விவேக் பாடல் வரிகளில் ரவி குரலில் அனிருத் ரவிச்சந்திர இசையில் 2025 ஆண்டு வெளிவந்த மதராசி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இன்னைக்கு கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி டெக்னிக்கல் ஆபீசர் 12 இடங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ. வயது வரம்பு 15/10/2026 படி 18 முதல் 30 வரையும், 18 முதல் 28 வரையும் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு nerei.res.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நகர் உலாவில் நம்ம சம்பல்பூர் நகரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கோம். இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே முக்கிய தொழில்கள் மற்றும் பொருளாதாரம், பெரிய அளவிலான தொழில்கள், மின்சாரம், அலுமினியம், எஃகு மற்றும் நிலக்கரி சுரங்கங்கள் இந்த பிராந்தியத்தின் முக்கிய தொழில்களாகும். கைத்தறி மற்றும் ஜவுளி கைத்தறி நகரம் என்று அழைக்கப்படும் சம்பல்பூர், அதன் தனித்துவமான இகாத் பாணி சம்பல்பூரி புடவைகளுக்கு சர்வதேச அளவில் பிரபலமானது. உள்ளூர் நெசவு வணிகங்கள் தற்பொழுது ஆன்லைன் தளங்கள் மூலம் டிஜிட்டல் முறைக்கு மாறி வருகின்றன. சிறு தொழில்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த பொருட்கள், சில்லறை வர்த்தகம் மற்றும் உற்பத்தி துறையில் ஆயிரக்கணக்கான குறு மற்றும் சிறு நிறுவனங்கள் இங்கு இயங்கி வருகின்றன. வணிக கல்வி மற்றும் ஆதரவு பார்த்தீங்கன்னா ஐஐஎம் சம்பல்பூர், 2015 தொடங்கப்பட்ட இந்திய மேலாண்மை கழகம் ஐஐஎம் ஆகியவை உள்ளூர் தொழில் முனைவோருக்கான பயிற்சிகளை வழங்குகிறது. குறிப்பாக கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் சிறு வணிக உரிமையாளர்களுக்கான சிறப்பு மேலாண்மை திட்டங்கள் நடத்துகிறது. நேயர்கள், இதுவரை நகர் உலாவில் ஒடிசா மாநிலத்தின் சம்பல்பூர் நகரம் குறித்த திரையிசை பாடல்களுடன் கேட்டீர்கள். நேற்று நடந்த கசப்பான விஷயங்களை மனசில் வச்சுட்டு இன்றைக்கி கிடைக்க போகிற இனிப்பான தருணங்களை தவிர விட்டுடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கான நாள். முகத்தில் ஒரு பெரிய புன்னகையோடு, புது உத்வேகத்தோடு இன்றைக்கி உங்கள் பயணத்தை ஆரம்பியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

0: இம்மாதம் 31ஆம் தேதி பணி ஓய்வு பெறுவதையொட்டி அஷிதோ தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு, மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் காலியாக இருந்த 5 சட்டசபை தொகுதிகள் மற்றும் அசாம் மாநிலத்தின் 1 லோக்சபா தொகுதிக்கான இடைத்தேர்தல் நேற்று நடந்து முடிந்தது. இவற்றுக்கான ஓட்டுப்பதிவில் தமிழ்நாட்டில் மதுராந்தகத்தில் 86.26, தாராபுரத்தில் 80.31, மேற்குவங்கம் நந்திகிராமில் 80.67, ரெஜி நகரில் 79.85, புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் 80.81% வாக்குகள் பதிவாகின. இது கடந்த பொது தேர்தலை விட குறைவான வாக்குப்பதிவாகும். நேற்றைய தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் 9ஆம் தேதி எண்ணப்படும். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் எண்ணெய் வித்து மற்றும் பயறு வகை பயிர்களுக்கு மானியத்தில் விதைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் அருகிலுள்ள உழவர் உதவியகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று வேளாண்துறை இயக்குநர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கட்டாநகர் துணைமின் பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவள்ளுவர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், செயின்ட் சீமோன்பேட், கருவடிக்குப்பம் சாலை, வெள்ளவாரி வீதி, கர்மேல் மடம், திபசன்பேட், மகாத்மா காந்தி வீதி, ரெயின்போ நகர், 9வது குறுக்கு வீதி, சித்தன்குடி, நேருநகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் சாலை, சாந்தி நகர், கோவிந்த சாலை, சாரம் ராஜா ஐயர் தோட்டம், காமராஜ் வீதி, சக்தி நகர், சத்யாநகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 8:02:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தகவல் தளம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நாம கேட்க இருப்பது சூரிய மண்டலம் குறித்து தான். திரையிசை பாடல்களுடன் கேட்க போறோம். உலக விண்வெளி வாரம் அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை கொண்டாடப்படும் இந்த வேளையில் நாம் தகவல் தளத்தில் சூரிய மண்டலம் குறித்து தான் கேட்க போறோம். சூரிய மண்டலம் குளிர்காலத்தில் வந்து காட்டுப்பகுதியில் இரவில் குளிர் காய்வதற்காக நாம் வந்து சுள்ளிகளை போட்டு தீமூட்டுவோம். அதை சுற்றிலும் கும்பலாக பலர் உட்கார்ந்திருப்பர். மிக அருகில் உட்கார்ந்தால் சூடு அதிகம் தாக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். மிகவும் தள்ளி உட்கார்ந்தால் இதமான வெப்பம் கிடைக்காது. எனவே இதமான வெப்பம் கிடைக்கின்ற அளவுக்கு உகந்த தூரத்தில் உட்கார்ந்திருப்பார்கள். பூமியும் அவ்வாறு தான். குளிர் காய்வதற்கு ஏற்ப சூரியனிலிருந்து உகந்த தூரத்தில் அமைந்திருக்கிறது. ஆனால் புதனும் வெள்ளியும் சூரியனுக்கு அருகில் உள்ளன. செவ்வாய் கிரகம் சற்று தள்ளியே அமைந்துள்ளது. முதலில் நாம் சூரிய மண்டல அமைப்பு பற்றி கவனிப்பது நல்லது. ஒரு காகிதத்தில் ஒரு புள்ளி வையுங்கள். அதுதான் சூரியன். அந்த புள்ளியை சுற்றி நெருக்கமாக ஒரு சிறிய வட்டம் போடுங்கள். புதன் கிரகம் அந்த வட்டத்தில் அமைந்தபடியாக சூரியனை சுற்றுகிறது. முதல் வட்டத்தை சுற்றி இன்னொரு வட்டம் போடுங்கள். அதுதான் வெள்ளி கிரகத்தின் சுற்றுப்பாதை. அதை சுற்றி இன்னொரு வட்டம் போடுங்கள். அந்த வட்டத்தில்தான் பூமி அமைந்துள்ளது. 4வது வட்டத்தில் செவ்வாய் கிரகம். ஒரு பாடலுக்கு பிறகு இதனை தொடரலாம். வரும்பாடல் தேனிசி தென்றல் தேவா குரலில் நிலவை பார்த்திபன் பாடல் வரிகளில் கெவின் டி காஸ்ட்ரா இசையில் 2025ஆம் ஆண்டு வெளிவந்த கடுக்கா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 8 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு முதலீட்டு தேவைகளுக்கு தனி நிதி அமைப்பதான மத்திய அமைச்சரவையின் முடிவு இத்துறையை பெருமளவில் ஊக்குவிக்கவும், நாட்டின் அடுத்த தலைமுறை வர்த்தகத்தை தலைவர்களை உருவாக்கவும் பேருதவியாக இருக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அசிதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத்

நேரம் காலை 8:17 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நாம் சூரிய மண்டலம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதாவதுங்க, இந்த சூரிய மண்டலம் சுற்றி 5 முதல் 9 வரையிலான வட்டங்களில் தான் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ ஆகியவை அமைந்துள்ளன. இந்த 5 பனிக்கட்டி உருண்டைகள். இவை எல்லாமே சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருப்பவை. பூமியிலிருந்து பார்த்தால் சூரியன் 25% அளவில் தெரிவதாக வைத்துக்கொண்டால், வியாழன் கிரகத்திலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் மிளகு அளவில் தான் தெரியும். வியாழனில் வெயில் சிறிதும் உரைக்காது. எனவேதான் வியாழனும் அதற்கு அப்பால் உள்ள கிரகங்களும் பனிக்கட்டி உருண்டைகளாக உள்ளன. மாறாக புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் ஆகியவற்றை பாறை கோள்கள் என்று சொல்வர். அதாவது இந்த 4 தரை உண்டு, மண் உண்டு, மலைகள், பள்ளத்தாக்குகள் ஆகியவனும் உண்டு. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் திபுநினன் தாமஸ் இசையில் மோகன்ராஜன் பாடல் வரிகளில் ரவி குரலில் டீசல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களை, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேரத்தின் தலைப்பு சூழல் காப்பதில் உடைகள். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி நெறிப்படுத்துபவர் திருமறை செல்வி அவர்கள். தகவல் தளத்தில் அடுத்த ஒரு பாடல், நிவாஸ் கே பிரசன்னா இசையில், அறிவு வேடன் குரலில், மாரி செல்வராஜ் அறிவு ஆகியோர் இணைந்த 2025 வெளிவந்த பைசன் காலமான திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை சூரிய மண்டலம் குறித்து தகவல் தளத்தில் கேட்டீர்கள். அடுத்து வரும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகளுக்கு பிறகு 8:30 மணியளவில் தகவல் தளத்தில் இதன் தொடர்ச்சியை மீண்டும் கேட்கலாம்.

உகந்த மற்ற சூழ்நிலைகளையும் கவனிப்போம். முதலாவதாக, பூமியில் போதுமான அடர்த்தி கொண்ட காற்று மண்டலம் உள்ளது. இரண்டாவதாக, இந்த காற்று மண்டலம்தான் சூரியனிலிருந்து வருகின்ற ஆபத்தான கதிர்களை தடுத்து உயிரினங்களை காப்பாற்றுகிறது. உயிரினத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில வகை புற ஊதா கதிர்களையும் காற்று மண்டலம் தடுக்கிறது. விண்வெளியிலிருந்து வருகின்ற கதிர்வீச்சிலிருந்தும் நம்மை இந்த காற்று மண்டலம் காக்கிறது. மூன்றாவதாக, பூமியில் உயிரினத்திற்கு தேவையான தண்ணீர் இருக்கிறது. பூமியின் மேற்பரப்பில் 71% கடல்களால் ஆனது. தண்ணீரானது துருவப்பகுதிகளில் பனிக்கட்டி வடிவில் உள்ளது. காற்றில் ஆவி வடிவில் உள்ளது. பூமியின் நிலப்பகுதிகளில் ஆறுகளாகவும் ஓடுகிறது. பூமி ஒன்றில்தான் நீர் வடிவிலும் பனிக்கட்டி வடிவிலும் ஆவி வடிவிலும் தண்ணீர் இருக்கிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் விவேக் பாடல் வரிகளில் சாய் அபன்கர் இசையில் திப்பு, சாய் அபன்கர், மோகித் சௌகான் ஆகியோர் இணைந்த குரலில் 2025 ஆண்டு வெளிவந்த டியூட் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் மின் தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. அதன்படி இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவள்ளூர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழுநகர், வசந்தம் நகர், தேவகி நகர், ஆர்கே நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், செயின்ட் சிமோன்பேட், ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் சாலை, வெள்ளவாரி வீதி, கர்மேல் மடம், தெபசான்பேட், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, ரெயின்போ நகர், 9வது குறுக்கு வீதி, ஆதிபராசக்தி கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர் பகுதி, காமராஜ் சாலை பகுதி, சாந்தி நகர், கோவிந்த சாலை பகுதி, சாரம், ராஜாயர் தோட்டம், காமராஜ் வீதி பகுதி, சூரிய சக்தி நகர், லெடின் வீதி பகுதி, சத்யாநகர் பகுதி ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மின்துறையிடம் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள்.

தகவல் தளத்தில் நாம் சூரிய மண்டலம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது பூமியின் நான்காவது சாதக அம்சம் பார்த்திங்கன்னா, பூமி வந்து பருமன் பூமி மிகுந்த, அதாவது பருமன் கொண்டதாக உள்ளதால் அதற்கு சரியான ஈர்ப்பு சக்தி உள்ளது. அவ்விதம் ஈர்ப்பு சக்தி உள்ளதால் தான் பூமி தனது காற்று மண்டலத்தை இழக்காமல் கெட்டியாக பிடித்து வைத்து கொண்டுள்ளது. ஐந்தாவது அம்சம் பார்த்திங்கன்னா, பூமியின் சுழற்சி வேகம், பூமி தனது அச்சில் உகந்த வேகத்தில் சுற்றுவதால் தான் பூமியில் பொதுவில் கடும் குளிரோடு கடும் வெப்பமோ இல்லை. இல்லத்தரசிகள் நெருப்பில் அல்லது தணலில் அப்பளம் சுடும்பொழுது அப்பளம் தீந்து விடாமல் இருக்க அதை தக்கபடி திருப்பி போடுவார்கள். பூமியின் சுழற்சி வேகம் அந்த அளவில் தான் உள்ளது. இத்துடன் ஒப்பிட்டால் சந்திரனில் 14 நாள் பகல், 14 நாள் இரவு. ஆறாவது அம்சம் பார்த்தீங்கன்னா, பூமியின் காந்தபுலம், சூரியனிலிருந்து வரும் ஆபத்தான துகள்கள் பூமியை தாக்காதபடி இந்த காந்தபுலம் தடுக்கிறது. மேலே கூறிய அம்சங்கள் அனைத்தும் சேர்ந்து பூமியில் உயிரினம் தோன்றி தழைக்க உதவியுள்ளன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் சந்தோஷ் நாராயணன் குரலில், தனுஷ் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திர இசையில், 2022 ஆண்டு வெளிவந்த திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நாம் சூரிய மண்டலம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புதன் கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. எனவே பகல் வேளையில் அதிகபட்ச வெப்பம் 430 டிகிரி செல்சியஸ், இரவாக உள்ள பகுதியில் குளிர் -170 டிகிரி செல்சியஸ். புதன் கிரகத்தில் உயிரினம் கிடையாது என்பதில் வியப்பில்லை. தவிர புதன் கிரகத்தில் அநேகமாக காற்று மண்டலம் கிடையாது. வெள்ளி கிரகத்துக்கு ஜோசிய சாஸ்திரத்தில் சுக்கிரன் என்று பெயர். சுக்கிரன் என்றாலே சுக்கிர திசைதான் நினைவுகூறும். ஆனால் வெள்ளி கிரகத்திற்கு சுக்கிர திசை அடிக்கவில்லை, மாறாக நிரந்தர சனி திசைதான். வெள்ளி கிரகத்துக்கு கடந்த காலத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அனுப்பிய ஆள் இல்லா விண்கலங்கள் அமுக்கு பிசாசு அழுத்தியது போல நொறுங்கின. வெள்ளி கிரகத்தில் நிலவும் பயங்கர காற்றழுத்தமே அதற்கு காரணம். அது போதாதென வெள்ளியில் எந்த இடமானாலும் வெப்பம் 460 டிகிரி செல்சியஸ் அளவில் உள்ளது. வெள்ளி கிரகம் ஒரு அக்னி குண்டம். இது போதாதென வானிலிருந்து அமில மழை பெய்கிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் புஷ்பனப்புசாமி குரலில், ராஜமுருகன் பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். 2025 ஆண்டு வெளிவந்த இட்லி கடை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நம்ம வந்து தகவல் தளத்தில் சூரிய மண்டலம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சூரியனிலிருந்து தள்ளி நான்காவதாக அமைந்த செவ்வாயில் வெயில் தாக்கம் குறைவு, மெல்லிய காற்று மண்டலம் உள்ளது, தண்ணீர் கிடையாது, வடிவில் பூமியை விட சிறியது என்பதால் காற்று மண்டலத்தை இழுத்து பிடித்து வைத்துக் கொள்ள இயலவில்லை. இன்னமும் அது தனது காற்று மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. செவ்வாயின் துருவ பகுதியில் பனிக்கட்டிகள் உண்டு என்றாலும் காற்று மண்டல அடர்த்தி இன்மை காரணமாக செவ்வாயில் பனிக்கட்டிகள் உருகி நீராக மாறாமல் நேரடியாக ஆவியாக மாறுகின்றன. நிகழ்ச்சியில் வரும் பாடல் சந்தோஷ் நாராயணன் குரல் மற்றும் இசையில் 2016 ஆம் ஆண்டு வெளிவந்த இறைவி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நம்ம சூரிய மண்டலம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சூரிய மண்டலத்தில் பூமிக்கு வெளியே குறைந்தது நுண்ணுயிர்கள் இருக்க வாய்ப்பு கொண்ட ஒரே கிரகம் செவ்வாய் தான். ஆனால் இதுவரை தேடியதில் செவ்வாயில் நுண்ணுயிர்கள் கூட இல்லை. ஆக சூரிய மண்டலத்தில் உள்ள கிரகங்களில் பூமியை தவிர வேறு எந்த கிரகத்திலும் உயிரினம் கிடையாது. பூமி பெற்றுள்ள விசேஷ சாதகங்களால் பூமியில் உயிரினம் தோன்றியதாக கூறலாம். அப்படியானால் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் எங்கோ இருக்கின்ற ஒரு நட்சத்திரத்தை சுற்றுகின்ற ஒரு கிரகம் பூமி போன்று அதே சாதக நிலைமைகளை பெற்றிருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்படியான கிரகத்தில் உயிரினம் இருக்குமா? இதற்கு விடை காண நீண்ட காலம் பிடிக்கும். நிகழ்ச்சியில் வரும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர், ஸ்ருதி ஹாசன் இணைந்த குரலில் ராஜா பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் 2014 ஆம் ஆண்டு வெளிவந்த மான் கராத்தே திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளம் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். தகவல் தளத்தை நிறைவு செய்யும் பாடல் விக்னேஷ் சிவன் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில், அந்தோனிதாசன் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்த குரலில். 2022 ஆண்டு வெளிவந்த காத்து வாக்கில் இரண்டு காதல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் வனஜாக்ஷி என தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றிய வர்ணம், கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:33:35 அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம்.எஸ். வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து பந்துவராளி ராகத்தில் சம்போ மகாதேவா, தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம். எஸ். வரதன் அவர்கள் மிருதங்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு, சூழல் காப்பதில் உடைகள். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் திருமறை செல்வி அவர்கள்.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் நேற்று முதல் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். 2ம் நாளான இன்று குடியரசுத் தலைவர் ரோட்டங் பகுதியில் உள்ள அட்டல் சுரங்கப்பாதையை பார்வையிடுகிறார். எல்லை சாலைகள் நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பணியாக விளங்கும் இந்த சுரங்கப்பாதையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை அவர் பார்வையிடவுள்ளார். இன்று பிற்பகல் மணாலியில் உள்ள புகழ்பெற்ற ஹிடிம்பா கோவிலில் குடியரசுத் தலைவர் வழிபாடு செய்யவுள்ளார். இதனையொட்டி ஹிமாச்சல் பிரதேசத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இத்துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு இந்திய வர்த்தகத்துறையில் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதற்கான முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளது என்று தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட எஃப்டா நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பங்களிப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதன் 1ம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பேர்மலினும் இன்று உரையாற்ற உள்ளனர். இரு நாடுகளின் உயர் அதிகாரிகள், தொழில் நிறுவனங்கள், தலைவர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்தின் வலுவறையில் 3 அடுக்கு பாதுகாப்புடன்

0: வைக்கப்பட்டுள்ளன. மத்திய இராணுவ படை மற்றும் இந்திய காப்புப்படையுடன் உள்ளூர் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை 24 மணி நேரமும் உயர் அதிகாரிகள் தலைமையில் தீவிர பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் காலை 10:22. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்புவி முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இணைக்கும் ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இணைக்கும் முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இணைக்கும் தான். நேயர்களே, உங்கள் விருப்ப பாடலை நீங்களும் உலகவாழ் நேயர்கள் கேட்டு மகிழ ஆசையா? அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் முகநூல் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இணைக்கும் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைப்பாடல்களை திரைப்படம் மூலம் பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். நேயர்களே, நிர்வாகம் அறிவுறுத்தல்படி கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் கடந்த 2 நாட்கள் இடம்பெற்ற நேயர்கள் விருப்ப பாடல்கள் இன்று இடம்பெறாது. நேரம் இருப்பின் அவருக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்படும். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால்பண்ணை. இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் அன்னக்கிளி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் எம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகுந்தி தாராபுரம், திருப்பூர் மாவட்டம் மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ். இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் ஆசை முகம்.

நேரம் காலை 10:12 25 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் நெல்லை பாரதி. இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் மை டியர் மார்த்தாண்டன்.

கேட்டாலே இன்றைக்கு முகநூல் வழி நேயர்கள் விருப்பப்படல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் மன்மத ரதங்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் அமிதராஜா. புதுச்சேரி முதன்மை அலைவரிசைக்கும் கேட்டாலி இனிக்கும் நிகழ்ச்சி அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். தேவா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுனந்தா குரலில் மகாபிரபு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுள்ளார். அவருக்காக இந்த பாடல் வருகிறது.

நேரம் காலை 10:31, 28 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வன்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன். இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் சுடரும்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மணிமாலா இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் பொறி.

நேரம் காலை 10:40 16 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகப்பட்டினம் நாகை பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, சஷ்டிகா இவர்களுக்காக வரும் பாடலின் திரைப்படம் சலங்கை உள்ளி.

கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் வேட்டவளம் குமார். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் மறுமலர்ச்சி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் நாலு வேதபதி கே பி ராஜதுரை. இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் நாடோடி பாட்டுக்காரன்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடலை நிறைவு செய்ய ஒரு நேயர் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பாபு, இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் நல்ல நேரம்.

நேயர்கள் இதுவரை கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேயர்கள் விரும்பிய திரை இசை பாடல்களை கேட்டீர்கள். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்களும் பாடலை கேட்டு ரசித்த நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். கடந்த 2001 இதே நாளில்தான் முதன் முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சரானார். பிரதமரின் இந்த 25 ஆண்டுகால பொது சேவையை பாராட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தனது சமூக வலைதள பதிவில் அவரை வாழ்த்தியுள்ளார். இதனை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா மொபைல் மாநாடு புதுடெல்லியில் இன்று தொடங்கி வரும் 10 தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநாட்டுடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கலந்துரையாடினார். தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். எந்த ஒரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திப்பது குறித்து நேற்று மாலை 4 மணி வரை கோரிக்கை வைக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் மாலை 4 மணிக்கு பின்னர் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்புக்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் டெல்லி காவல்துறையினர் தெரிவித்ததாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்த ஒரு சந்திப்பானாலும் தேர்தல் ஆணைய வளாகத்திலேயே நடைபெற வேண்டும் என்பதால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அணியில் இடம்பெற்றுள்ளார். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் ஜோகோவிக் 7வது முறையாக வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினார் காயம் காரணமாக விலகியதால் நோவாக் ஜோகோவிக் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02.

நீயிர் நேரம் வணக்கம் நீயர்களே, நம்மை சுற்றி இருக்கும் இயற்கை தான் நம்முடைய உண்மையான செல்வம். காற்று, நீர், மண், மரங்கள் என்று இயற்கையின் ஒவ்வொரு அங்கமும் நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அந்த வகையில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு பொருள் உடை. உடை என்றால் அழகு, வசதி, நாகரிகம் என்று மட்டுமே நினைக்கிறோம். ஆனால் நாம் அணியும் ஒரு உடை எவ்வாறு சுற்றுச்சூழலுடன் தொடர்பாகிறது என்பதை பற்றி தான் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியில் உரையாடப் போகிறோம். வாருங்கள் நேயர்களே, சூழல் பாதுகாப்பதில் உடைகள் என்ற தலைப்பில் பயனுள்ள பல தகவல்களை என்னுடன் பேச நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0413 என்ற முன்னிணைப்பு எண், 2275230 மற்றும் 2275240 இந்த நம்பருக்கு அழையுங்கள்.

0: நீர்களில் ஒரு உடை நம்முடைய கைகளுக்கு வருவதற்கு முன் பல கட்டங்களை கடக்கிறது. நார்களை உருவாக்குவது, நூலாக மாற்றுவது, துணியாக தயாரிப்பது, சாயம் போடுவது, தைப்பது, பின்னர் நம்முடைய அலமாரிக்கு வருவது வரை பல செயல்முறைகள் இருக்கின்றன. இந்த செயல்முறைகளில் தண்ணீர், மின்சாரம், மூலப்பொருட்கள் என இயற்கை வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதனால் உடைகளை தேர்வு செய்யும் போதும் பயன்படுத்தும் போதும் நாம் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்பட்டால் சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்ய முடியும். என்ன நேர்களே, ரெடியா நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார்? ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபராஜபுரம், முகமது இக்பால்.
0: சொல்லுங்க சார்.
1: தலைப்பு சொல்லுங்கம்மா.
0: தலைப்பு சொல்லுங்களா? சூழல் பாதுகாப்பதில் உடைகள்.
1: சூழல் பாதுகாப்பு, சுற்றுப்புற சூழல் தான் நமக்கு வாழ்க்கைக்கே அவசியமா தேவைப்படுதுங்க.
0: சரி,
1: சுற்றுப்புற சூழல் சரியா இல்லை தான் அதிகமான நோய்கள்லாம், நோய்கள்லாம் நிறைய பாதிக்குதுங்க.
0: அதான்
1: சுற்றுப்புறம் வந்து சுத்தமா இருக்கணுங்க. முக்கியமா அதிகமான கொசு ஈக்கள்லாம் வர்றதுனால நம்மளுடைய ஆரோக்கியத்தையே பாதிக்குது. உதாரணமா இப்ப வந்து கொசு தொல்லை அதிகமா போய் டெங்கு ஜுரம் நிறைய போயிட்டு இருக்கு. அதனால மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஆனா சுற்றுப்புற சூழல் தான் பாதுகாப்பா இருக்கணும். மரங்கள் வளர்க்கணும். இயற்கையான காற்றுலாம் இல்லாம போயிடுச்சுங்க, பூமியே வெப்பமாயிடுச்சுங்க. அதனால மரங்கள் வளர்த்தாதான் நமக்கு சுற்றுப்புற சூழல் நல்லபடியா இருக்கும். இப்ப மத்திய அரசுல வந்து சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதாவது வந்து தாயார் பேர்ல வச்சாதான் நமக்கு மரம் வைக்கிறதுக்கு மனசு வராதுன்னு சொல்றாங்க.
0: ஓகே சார், நீங்க வந்து உடைகள், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் உடைகள் எப்படி நமக்கு உபயோகப்படுது, உடைகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அது மாதிரி சொல்லுங்க.
1: ட்ரெஸ் தானே?
0: ஆமா ஆமா
1: ஆமா. ட்ரெஸ் வந்து நம்ம சுத்தமான, அதாவது கூடாலும் குளித்து குடி கந்தாயாலும் கசக்கி கட்டணும் சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய உறுப்புகளெல்லாம் நல்லபடியா துவைச்சி நம்ம வேர்வை ஸ்மெல் வராத அளவுக்கு நல்ல சுத்தமா இருந்தா தான் நமக்கு வந்து நோய் நொடி வராம இருக்குங்க. அதனால எப்பொழுதுமே ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அதனால வெளியில போகும்போது நீட்டா போகணும் அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு, அப்பதான் நமக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க. அதனால ஆடை எப்பொழுதுமா
0: நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ, ஹலோ,
2: அறிவிப்பாளருக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க.
2: ஆடைகள் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல ஒவ்வொரு நாளும் அதை துவைத்து காய வைத்து பிறகு அணிய வேண்டும். அதே போல ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டும்.

0: இந்த குளிக்கிறது தூய்மையான ஆடைகளை அணியறது மட்டும்தான் ஒருத்தவங்களை அடையாளப்படுத்தும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு போட்ட துணியை மறுநாள் கூட பயன்படுத்துவாங்க. அது துவைக்கணும், குளிக்கணும், அது காய வைக்கணும், அதுல சோம்பல் பட்டு போன்ற நேரங்கள்ல நேர்மை நாட்டுங்கிறது அவங்களை அணுக முடியாத மாதிரி ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது போல இந்த நாகரீகம் பெயர்ங்கிற பெயரால அந்த ஜீன்ஸ் பேண்ட் சட்டைங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு அடர்த்தியான துணிகள், அது மாதிரி துணிகளை போடுற நேரங்கள்ல வெயில்ல ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த அந்த வேர்வைய உள்ள இழுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமங்களா இருக்கும். அதுவே கதர் வேட்டி, கதர் சட்டை, சேலை அப்படிங்கிற துணிகளை அறிவிக்க நேரங்கள்ல அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்திங்கிறது அதுக்கு அதிகமா இருக்கும். துணிகளை எடுப்பாங்க, துவைப்பாங்க, காய வைப்பாங்க, அது திரிஞ்சு போச்சு சொன்னீங்கன்னா கண்ட இடங்களை தோட்டத்தை போட்டு அது குப்பையா போட்டு வச்சிருப்பாங்க. அதனால கொசு தொல்லைகள் உருவாகும். அது மாதிரி இருக்கிற நேரங்கள்ல நோய்களையும் நம்ம உருவாக்குற மாதிரி ஒரு சூழலை வந்து சேர்ந்துடும். அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த துணிகளை அப்புறப்படுத்தி வேற எங்கன்னா கொண்டு போய் கொளுத்தெல்லாம் எங்கன்னா இது பண்ணிடலாம். அதே போல ஆடைகள்னு சொல்ற நேரங்கள்ல சிலர் அளவுக்கு மிஞ்சி எடுத்துடுவாங்க, ஒன்னு ரெண்டு பிறகு அதை போட மாட்டாங்க. அது அப்படியே போட்டு வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் மேல மேல மேல எடுத்துட்டு அதுல ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு ஒரு காலத்துக்கு வந்துருவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க ஏழ்மையான மிகவும் நலிந்த மாதிரி
1: இருக்கலாம்
0: உதவுற நேரங்கள்ல அது வந்து நிறைவா இருக்கும். சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்தாத அளவுக்கும் ஒருத்தர் தனித்து அடையாளப்படுத்துற மாதிரி அவங்களுடைய ஆடைகள் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நன்மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குமே தவிர அது ஒரு அவப்பெயரை கொடுக்கற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்தவரையிலும் நான் தினசரி துணிகளை துவைக்கிறது, காய வைக்கிறது, தினசரி குளிக்கிறது, அது மாதிரி விஷயங்களை நான் நடைமுறைப்படுத்திக்கிறேன். அந்த கிழக்கு ஆடைகள் அப்படிங்கிற போது அந்த தோட்டத்தை போடுறது, அது சேர்த்து வைக்கிறது நான் பண்ணாம அதுகளை அப்புறப்படுத்திடுவோம். முடிந்த மட்டும் எனக்கு கூட துணிகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஏழ்மையா இருக்கிறவங்க கூப்பிட்டாங்களோ நான் கொடுப்பேன். நான் அது புதிய துணிகளை கூட நான் கொடுத்திருக்கிறேன். அது மாதிரி பண்ற நேரங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஆடைகள்னு சொல்ற நேரங்கள்ல இந்த மனசு எப்படி நம்ம தூய்மையை வச்சிருக்கிறோமோ
1: அதே மாதிரி ஆடைகளும்
0: தூய்மை வச்சிருக்கணும். அந்த சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்தாத அளவுக்கு அந்த ஆடைகள் இருக்கணும்
1: கண்டிப்பா.
0: அது மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழலுக்கு சுகாதாரத்துக்கு மாசுபடுத்தாத அளவுக்கு நம்ம இருக்க முடியும். ஒழிய எனவே சுற்றுச்சூழலை நாமளே மாசுபடுத்திட்டு கொசு தொல்லைகளை உருவாக்கி அப்புறம் டெங்கு மலேரியா காய்ச்சல் சொல்லி அவதிப்படுற இடத்துக்கு வந்து அப்புறம் மருத்துவ செலவுன்னு சொல்லி போயிட்டு உழுத்து பண்றது பாரு அவ கேடு நிறைய பேருக்கு இடையில கொடுத்துரும். இவங்க வந்து கண்ட கண்ட துணிகளை கண்ட இடத்துல தோட்டத்துல கண்ட இடத்துல போட்டு வச்சுட்டு கொசுவை சேர்த்து வச்சுட்டு அதுவும் மழை காலங்கள்ல இந்த துணிகளோடு சேர்ந்து இந்த மழையும் சேர்ந்து அந்த தண்ணீரும் சேர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோசு அங்க குடும்பம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நோய்ன்றது இவங்க பண்ற ஒன்னு ரெண்டு தப்புகளால மற்றவங்களுக்கு மலேரியா டெங்கு காய்ச்சல் வந்துட்டு அந்த மழை காலங்களில் பண்ற தொல்லைகளை சொல்லணும் அளவுக்கு போயிடுங்கிறதுனால ஒரு சுற்றுச்சூழல் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பொறுப்பு மிகுந்தவர்களா இருக்கணும், ரொம்ப சுகாதாரமா இருக்கணும். அது ஆடை அலங்காரமா இருந்தாலும் இந்த குளிக்கிற விஷயமா இருந்தாலும்
1: கூழானாலும் குளித்து குடி
0: நகை அலங்காரங்கிற பெயராலும் பெரிய ஆடைகளை சேமிச்சு வைக்கிறது, பெரிய துணிகளை போட்டுட்டு தாம்பிகம் பண்றது, அது மாதிரி இல்லாம எளிமையான ஆடைகள்
1: தேவைக்கேற்ற ஆடைகள் வாங்கும் போதே இது தேவையா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு வாங்கலாம்.
0: தரமான ஆடைகள், எளிமையான ஆடைகள், நம்ம பொருளாதாரத்துக்கு தகுந்த ஆடைகள், மற்றவங்களுக்கு இடையூறு கொடுக்காத அளவுக்கு அது மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஆடைகள்
1: ரொம்ப அழகா சொன்னீங்க.
0: ரொம்ப இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு அவசியமான ஒன்று. இது மாதிரி ஒரு தலைப்பு இது வந்து நீங்க கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பல காலங்களா வானொலி கெட்ட ஆடை சம்பந்தமான ஒரு தலைப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. இதே போல இன்னமும் நிறைய நம்ம கிட்டே நிறைய தலைப்புகள் இருக்கு. இது மாதிரி சமுதாயத்துக்கு நீதிரை பண்ணக்கூடிய குளிக்காம இருக்கிறது, ஆடைகள் எது பண்ணாம இருக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் நிறைய தலைப்புகள் இருக்கு. இன்னமும் நிறைய இது மாதிரி ஒரு மாறுபட்ட வித்தியாசமான தலைப்புகளை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிறோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்போம் சார்.

0: கண்டிப்பா எங்க நிகழ்ச்சி அமைப்பாளர் பொறுப்பாளர் கண்டிப்பா கவனத்தில் எடுத்துட்டு செய்வாங்க. ஒரு வேண்டுகோள்
1: கண்டிப்பா கண்டிப்பா செய்வாங்க சார். நன்றி கலையரசு சார், ரொம்ப அழகா பேசுனீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீங்கள். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்மா. வாழ்க வளமுடன்.
1: வாழ்க வளமுடன். வணக்கம் சொல்வது யாரு?
2: திருவாரூர் மாவட்டம் விளமல் தேன்முடி முத்துக்குமாரசாமி பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: சூழல் காப்பதுல நமது உடைகள் வந்து பல்வேறு வழிகள்ல பயன்படுகின்றன. நாம் இருக்கும் இடமும் வேலை செய்யும் இடமும் நம் உடல்ல உள்ள இறந்த செல்கள், முடி, தூசிகள், காற்று கலந்து அந்த சூழலை மாசுபடுத்தாம நமது ஆடைகள் தடுக்கின்றன. மேலும் அந்த காடுகள்லயும் தொழிற்சாலைகள்லயும் வேலை செய்யும் போது இந்த நச்சு பூச்சிகள், முட்கள், ரசாயனங்கள், வெயில், குளிர் போன்ற பலவற்றில் இருந்தும் நம் உடலை முழுமையாக ஆடைகள் பாதுகாக்கின்றன. பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபடும் போது ஈடுபடும் போதும் அபாயகரமான திரவங்கள், கதிர்வீச்சுகளும் நம் தோல்ல படாம இருக்க சிறப்பு பாதுகாப்பு உடைகள் நமக்கு பயன்படுகின்றன. சுற்றுச்சூழல் ஆய்வக உடைகள் வந்து காற்றில் உள்ள கிருமிகள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் போன்றவைகள் நம்மை தாக்காமலும் நம்மிடம் இருந்து வெளியில் பரவாமலும் இந்த ஆடைகள் உதவுகின்றன. இயற்கை நார்ல தயாரிக்கப்பட்ட பருத்தி, சணல், கம்பளி போன்ற ஆடைகள்லாம் எளிதில் மக்கிவிடும். பசி கழிவுகளை போல பூமியில அது தேங்கி சுற்றுப்புறத்தை அது சீரழிப்பதில்லை. தரமான நீண்ட நாள் உழைக்கக்கூடிய நம்ம ஆடைகளை தேர்ந்தெடுத்தா நாம் அடிக்கடி புதிய ஆடைகள் வாங்குவதை குறைச்சிக்கலாம்,
1: தவிர்க்கலாம் கண்டிப்பா.
2: அப்புறம் நைலான், பாலிஸ்டர் போன்ற செயற்கை ஆடைகளை தவிர்ப்பதால நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுகின்றன. செயற்கை ஆடைகள் நம்ம துவைக்கும் போது கண்ணுக்கு தெரியாத பல லட்சம் மைக்ரோ பிளாஸ்டிக் இழைகள் வந்து தண்ணீர்ல கலந்து இருக்கின்ற கடல்வாழ் உயிரினங்களையும் மனித ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றன. நாம் ஆடைகளை தேர்ந்தெடுப்பதிலும் பராமரிப்பதிலும் காட்டும் விழிப்புணர்வு நம் பூமியின் வளம், நீராதாரங்கள் மற்றும் தூய்மையான காற்று ஆகியவற்றை பாதுகாக்க பெரிதும்
1: உதவுகின்றன.
2: நல்ல ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், ஆள்பாதி
1: ஆடை பாதி
2: எல்லாம் சொல்லுவோம். அந்த ஆடை வந்து நமக்கு சுற்றுச்சூழலுக்கும் பயன் தரக்கூடிய வகையில ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கணும். சரியான தலைப்பை கொடுத்து மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு தந்துட்டு இருக்கீங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் பேசுனீங்க. பருத்தி, கைத்தறி, கம்பளி அந்த மாதிரி ஆடைகளை தான் உடுத்தணும், அதுதான் நமக்கு சுகாதாரத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகா பேசுனீங்க. தேன்மொழி மேடம் நன்றிம்மா.
2: நன்றி.
1: ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள்லாம். ஆமாம், ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. நாம் அணியும் ஆடை வந்து நம்மையும் அழகாக்கணும், அதே நேரத்தில் நம் பூமியையும் பாதுகாக்கணும், அழகாக்கணும் இல்லையா. பருத்தி, கைத்தறி, கம்பளி, பட்டு போன்ற இயற்கை நார்களை சார்ந்த துணிகளை உபயோகப்படுத்தணும். குறிப்பாக நம்முடைய பாரம்பரியமான கைத்தறி ஆடைகள் நம் கலாச்சாரத்தையும் தொழிலாளர்களின் உழைப்பையும் பிரதிபலிக்குது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீங்கள். ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்கம்மா. உடைகள் எவ்வளவு இதா இருக்கு சுற்றுச்சூழல பாதுகாக்குது, அது மாதிரி உடைகள் எது மாதிரி உடைகளை நம்ம உடுக்கலாம் உடுத்தலாம்?
3: உடைகள் வந்து பருத்தி ஆடை தான் நம்ம உடுத்தலாம்.
1: சரி,
3: பருத்தி ஆடை எப்படி உதவுதுன்னா, நம்ம காந்தியடிகள் சொன்னாரு, ஒரு வேட்டிய துண்டாக்கிக்கங்க, ஒரு வேட்டி கிழிஞ்சா துண்டாக்கிக்கங்க, ஒரு துண்டு கிழிஞ்சா கைக்குட்டை
1: ஆக்கிக்கோங்க.
3: ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நைலக்ஸ் தான் அதிகமா உபயோகிக்கிறோம். அப்ப எப்படி அதை துண்டாவும் கைக்குட்டையாவும் நம்மளால மாத்த முடியும்? அப்ப அதுக்கு தேவை பருத்தி உடைகள் தான் இல்லையா. நம்ம நாட்டு உடைகளை நம்ம பயன்படுத்தினா இவங்க நெசவாளர்களோட பொருளாதாரமும் உயரும்.
1: கண்டிப்பா
3: நம்ம பொருளாதாரம் உயரும், நம்மளுக்கும் அது ரொம்ப தேவையாவும் இருக்கும். சமையலறையிலேயே நிறைய பேர் இந்த இது இப்ப உள்ள நவீன முறைகளை பயன்படுத்துறாங்க, ஆனா நாங்கெல்லாம் துண்டு வச்சுதான் பயன்படுத்துறோம். அப்ப இந்த நைலக்ஸ் துணி எல்லாம் புடிச்சோம்னா அது கூட கொஞ்சம் எரி ஆரம்பிச்சு,
1: கையோட ஒட்டிக்குமே. அந்த மாதிரி துணி யூஸ் பண்ணும்போது
3: ஒட்டும், கையிலயும் ஒட்டும், அது ஆபத்தாவும் முடியும். அதே வந்து பருத்தி துணியை எடுத்து உபயோகிங்களேன், அது எதுலையுமே ஒட்டாம அழகா
1: சுடவும் சுடாது. சாதம் அடிக்கிறோம்னா கை சூடுபடாது, அதே மாதிரி தீயிலையும் பொசுங்காது அந்த துணி அந்த அளவுக்கு இல்லையா. கைக்கு பாதுகாப்பு,
3: ரொம்ப பாதுகாப்பு, கைக்கும் பாதுகாப்பு, நம்ம உயிருக்கும் பாதுகாப்பு. நெலக்ஸுங்கிறப்ப சரசரன்னு எரிய ஆரம்பிச்சிருமே, எரிய ஆரம்பிச்சு நம்மளோட உயிருக்கே, அதனால நம்ம அதை

0: உபயோகப்படுத்துறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பருத்தி துணிகள்ல வந்து இழுச்சிச்சுன்னா ஒரு தலையண உரையில போட்டுருலாம், நான் அப்படி எல்லாம் போட்டுருவேன். ஏன்னா அவங்க நைட்டி பருத்தி துணியிலதான் நைட்டி சுடிதார் எடுக்குங்க பிள்ளைங்க. அப்ப என்ன செய்வேன், சுடிதாரை கட் பண்ணி அழகா தலையண உரை பூக்கள் இறைந்த அந்த தலையண உரைகள் பார்க்கவே அழகா
1: அழகா இருக்கும். மறுசுழற்சி பண்ணிடலாங்கிறீங்க, மறு உபயோகப்படுத்தலாம், மறு உபயோகப்படுத்தலாங்கிறீங்க.
0: ஆமா ஆமா, அந்த தலையணையில பஞ்சு இருக்கு பாத்தீங்களா, பஞ்சு வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ அந்த பஞ்ச பூராமே கலை எடுத்து அந்த துணியை தூக்கி தூக்கி பருத்தி துணியா தான் இருக்கும், அதை தூக்கி போட்டுறதுனால பூமியை வந்து எந்த மாசுபாடும் அடையாது. அப்ப அந்த அழுகு துணியில தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நம்ம சுடிதார் துணி நைட்டி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா பருத்தி துணி, அதை கட் பண்ணி நல்லா வடிவமைச்சு அந்த பஞ்ச கொஞ்சம் வெயில்ல உலர்த்தி விட்டுட்டு மறுபடியும் அந்த தலையில ஏமாது, அந்த மாதிரி சுழற்சி தான் அது. அதுக்கு பேரு
1: கொஞ்சம் கிழிசல் இருந்தாலும் தூக்கி போடாம அதை உபயோகப்படுத்தலாம், பாதி இதை வெட்டிட்டு அதை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாங்கிறீங்க, மறு உபயோகமா.
0: சேலை எனக்கு வெளுத்து போயிடும், பருத்தி சேலைதான் அதிகமா உடுத்துவேன். பருத்தி சேலை உடுத்தும் போதுதான் இந்த வெயில், எங்க நம்ம தென்னகத்துல அதிகமான வெயில் இல்லையா, இன்னைக்குமே இப்பவுமே வெயில் தான் போடுது, மழை இல்ல இந்த வருஷம் சரியா. அப்படிங்கிறப்ப நம்ம வெளியில வெயில போயிட்டு வந்த உடனே அந்த முகத்தை கழுவிட்டு துடைக்கும் போது கூட அந்த அதைத்தான் சேலையை நுனி முந்தானியை தான் உபயோகிச்சுக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளை முகம் கழுவிட்டு வரும்போது கூட அந்த சேலை முந்தானி துணின்னு தனியா எடுக்காம அதையும் தொடச்சு கொடுறோம் பாத்தீங்களா, அப்ப எவ்வளவு மெதுவா இருக்கு பாருங்க,
1: சாஃப்டா இருக்குது. பருத்தி துணினா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் கைத்தறி.
0: நான் வாயு சேலை தான் கட்டுவேன், அது வந்து பல விதமா உபயோகிப்பேன். எப்படின்னா அந்த வாழ்த்துல பூரா வெளுத்துருது பாருங்க, சீக்கிரம் வெளுத்துரும். ஆனா அதுல ஒரு என்னன்னா நெகடிவ்னா வெளுத்துரும் வெயில போடும்போது. அப்ப என்னன்னா பத்திரமா சேகரிச்சு வச்சுப்பேன். குழந்தை கொட்டி யாராவதுக்காவது பிறந்துச்சுன்னா என்ன செய்வேன், என்கிட்டதான் வருவாங்க பருத்தி துணி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன செய்வேன், வெள்ளியும் இல்ல செவ்வாயும் இல்ல ராத்திரி இல்ல பகல் இல்ல, அதுக்காக உடனே எடுத்து கொடுப்பேன் வயில அந்த
1: சேலைகளை
0: வெளுத்தா.
1: ஏன்னா அதை வச்சு தூக்கும் போது குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கும், நம்ம தூக்கும் போது வசதியா இருக்கும்.
0: ஆமா, என் பிள்ளைய ரெண்டு பொண்ணுக்கும் திருமணம் முடிச்சப்ப குழந்தைங்க பிறந்தப்ப நான் என்ன செய்வேன், மத வேட்டை எல்லாம் போட்டு அலசி வெயில நல்லா காய வச்சு மடிச்சு வச்சிருவேன். அந்த மாசம் மணி நேரம் மாசம் வர்றப்போ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த நேரம் அதை பூராமே உபயோகிப்பேன். அந்த குழந்தைய மலம் சேலம் கழிக்கிறதுக்கு கூட உபயோகிப்பேன்.
1: ஆமா, அதுவே புதிய புடவையா இருந்தாலும் குழந்தைக்கு யூஸ் பண்ணும் போது டயப்பரை யூஸ் பண்ணாம அதை யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து இச்சிங் எதுவுமே இருக்காது, அரிப்பு.
0: நாங்க பேம்பர்ஸ் போடவே மாட்டோம்,
1: பேர் சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது. டயப்பர் போடாம நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நம்ம துணியை உபயோகப்படுத்தலாம் குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைக்கு.
0: அப்படித்தான் உபயோகப்படுத்தி இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா துணியுமே வாயல்ல இருக்கிறதுனால அத்தனையும் இப்ப உபயோகமா, எங்க வீட்டுக்காரவங்க வேட்டி தான் வேட்டி சட்டை தான் போடுவாங்க, அந்த வேட்டியுமே இதுகளுக்கு எல்லாம் உபயோகப்படுத்திக்கிறேன், குழந்தை பிறந்தவங்களுக்கும் கொடுக்குறேன், எங்க வீட்லயும் உபயோகமாகுது. அதே மறுபடியும் துவைச்சுக்கிறலாம், அதை யூஸ் பண்ணிக்கிற போது எல்லா வகையிலயும் அது ரொம்ப உறுதியா இருக்கு. வெளியில தூக்கி எறிய வேண்டிய அவசியமே இருக்காது, வெளிய தூக்கி எறியப்பட்ட பொருள்கள் பூரா இன்னைக்கு மழை மாதிரி ஒவ்வொரு இடத்துல
1: குமிஞ்சு கிடக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து தொற்று வியாதியா எல்லா இடத்துலயும் வந்து பரவுது இல்லையா.
0: ஆமா,
1: தேவையற்ற துணி
0: சுடிதார் அந்த காந்திர சுடிதார் எல்லாம் வாங்குறதுல கடைகள்ல கூட வாங்க மாட்டாங்க பாத்திரத்துக்கு கூட சுடிதார்கள்லாம். அப்ப என்ன ஆகும், அது பூரா வீணாயிருது. அது மாதிரி ஆத்துல கர ஓரத்துல இருக்கிறவங்க பாவம் ஏழை பழையடுக்கு நல்ல சுடிதார்களா இருந்தா கொண்டு போய் கொடுக்கலாம், வேட்டி சட்டையோ கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க உடுத்திக்கிருவாங்க, அவங்களும் பாவம் வறியவர்கள் தானே. நம்மளுக்கு உள்ளத எல்லாத்தையுமே எது தேவை எது தேவையில்லைன்னு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு உபயோகமா மாறுது. அப்ப ஒருத்தவங்ககிட்ட இருக்கிறது ஒருத்தவங்களுக்கு உபயோகமா மாறுற வகையிலாம் செய்யணுமே வெளிய.
1: கண்டிப்பா
0: மாசுபடுத்த எந்த நாளும் நம்ம நினைக்க கூடாது.
1: கண்டிப்பா, அது மட்டும் இல்ல, இப்ப உள்ளூர்ல கிராமங்கள்ல வந்து கைத்தறி நெசவு பண்ணுவாங்க இல்லையா, தறி போடுவாங்க. அப்ப அவங்க கிட்டயே நம்ம வந்து கைத்தறி புடவைகள் கைத்தறி வேட்டிகள் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னாக்க பாரம்பரிய துணியை வந்து ஆதரிக்கிறது மட்டும் இல்லாம நம் பாரம்பரியத்தையும் காக்கிறது, உள்ளூர் கைவினைஞர்களுக்கு வந்து வாழ்வாதாரமும் அமையும் இல்லையா அவங்களுக்கு.
0: எங்க ஊரை சுத்திய நெசவுதாங்க,
1: நெசவு சூப்பர்.
0: பட்டு நூல்காரவங்க தான் இருக்காங்க, அங்கேதான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி என்ன அங்கேதான் போய் எடுப்போம். யமுனேஸ்வரம், யமுனேஸ்வரங்கிற ஊர் வந்து சுத்தமா அது அத்தனை மக்களுமே நெசவு பண்றவங்க தான், இந்திய துணிகளை நெசவு பண்றவங்க. அவங்கிட்டதான் நான் என் பிள்ளைகளுக்கு கூட நிச்சயதார்த்தம் கல்யாணம்னா பட்டு சேலை கூட அப்படியே புத்த புதுசா நெஞ்சு தருவாங்க. அதுவுமே நல்ல நூல் நல்ல நூல்ல இழைக்கப்பட்டதா தான் இருக்கும். பார்க்க அழகா இருக்கும், நல்லாவும் உபயோகம் உழைக்கும். இந்த மாதிரி

0: பல வகையில வந்து நம்ம பூமியை எப்படி எப்படி எல்லாம் நம்ம
1: பாதுகாக்கணும்
0: அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம நாட்டுப்பற்று இருந்தாலே போதும்மா.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க.
0: ஆமா, நெகிழி பைகளை மட்டும் நம்ம உபயோகிக்காம இருந்தோம்னா குப்பைகள் குப்பைகள்
1: துணி பை அதுக்கும் கைத்தறி பையெல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சுட்டு நிறைய பைய இப்ப வந்து திருமணங்கள் வைபவங்கள் விழாக்கள் எல்லாம் வந்து பைய அழகா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்ச் பேக் மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு
0: அது சிறப்பான
1: நல்ல ஒரு வரவேற்பு வரவேற்கத்தக்க கூடியது இல்லையா.
0: நம்ம நாட்டை நம்ம காப்பாத்துவோம். நம்ம பூமிய பூமி நம்ம குழந்தை மாதிரி தான் நம்ம பூமி.
1: கண்டிப்பா
0: பாதுகாப்பு தான் நம்ம எப்பவுமே நம்ம சந்ததிகளுக்கும் எல்லா விதமான நலன்களும் எல்லா வித கனிம வளங்களும் கிடைக்கிறது என்னோட நன்றி.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நன்றி. நாம ஒரு உடை அதாவது ஒரு ஆடை வாங்கும் போது அழகா இருக்கா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதா அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கணும். என்ன நேர்களே, அலமாரியை திறந்தால் பயன்படுத்தாத பழைய துணிகள், அதாவது பழைய துணிகள்னால் நிறைய ஒரு பீரோவை திறந்தாலே சாரீஸ்லாம் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில். உடனே அவற்றை வந்து நமக்கு ஒரு ஒரு முறை ரெண்டு முறை யூஸ் பண்ணிட்டு அதை உடனே குப்பையில் தூக்கி போடும்போது அது என்ன ஆகுது, திரும்ப நேர்கள் சொன்ன மாதிரி அது குப்பை கூளங்களாக அது மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்து குறையுது, டெங்கு மலேரியா அது மாதிரிலாம் பரவுது இல்லையா. அப்போது அந்த ஆடைகள் தேவையானதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி கொடுக்கலாம். நமக்கு தேவையற்ற துணி அப்படின்னாக்கா அந்த துணியை வந்து பிறருக்கு உதவுற மாதிரி கொடுக்கலாம், கொடுத்து உதவலாம். அது வந்து நிறைய ஒரு சுகாதாரத்திற்கு வந்து ஒரு வழிவகுக்கும். சரி, நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இனிமையான பாடல் கேட்டோம் பருத்தி எடுக்கையிலே. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீங்கள் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். சரி, இப்போ ஒரு பழைய சட்டையை மீண்டும் ஒரு புதிய பயன்பாட்டை பெறலாம், ஒரு பழைய சேலை புதிய வடிவத்தில் மீண்டும் வாழ்க்கை பெறலாம். பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிவதற்கு பதிலாக மீண்டும் பயன்படுத்துவது என்ற பழக்கத்தை உருவாக்கலாம். இன்றைய காலத்தில் புது புது ஆடைகள் வாங்குவது ஒரு வழக்கமாகியிருக்கு. ஆனால் தேவைக்கு அதிகமாக வாங்கி சில முறை மட்டுமே அணிஞ்சிட்டு பின்னர் ஒதுக்கி தூக்கி போடுற பழக்கம்லாம் நம்ம சுற்றுச்சூழலுக்கு நம் பொருளாதாரத்திற்கும் நல்லதல்ல. எனவே ஒரு முறை துணி வாங்கும்போது இது தேவையா, தேவை இருக்கிறதா, நீண்ட நாட்கள் பயன்படுத்த முடியுமா, ஏற்கனவே இது போன்ற ஆடை நம்மகிட்ட இருக்கா என்று யோசித்து பிறகு வாங்கலாம். என்ன நேர்களே, உடைகளை நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தினால் புதிய உடைகளை வாங்க வேண்டிய அவசியம் குறையும் இல்லையா? உடைகளை சரியாக துவைத்து நன்றாக உலர்த்தி வெயிலில் உலர்த்தணும். மெயினாக அதுதான் சொல்லணும், சூரிய ஒளியில் பயன்படுற மாதிரி உள்ளாடைகள்லாம் வெயிலில் காய போட்டு உடுத்தினால் நம்ம நோயின்றி பாதுகாப்பாக இருக்கலாம். சிறிய கிழிசல் ஏற்பட்டாலும் கூட உடனே தூக்கி போடாமல் அதை தைத்து மீண்டும் பயன்படுத்தலாம். இது மாதிரி பயன்படுத்தும் போது உடையை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதற்கு சமம். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, கேட்கலாம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதி.
0: சொல்லுங்க சார். நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: இருக்கமா,
0: சொல்லுங்க சார்.
1: சுற்றுச்சூழல் வந்து உடைகளா?
0: ஆமாங்க சார்.
1: அதாவது என்ன செய்யறாங்கம்மா, இந்த அனாதை ஆசிரமத்துல இருந்து வர்றோம்னு சொல்லிட்டு இந்த துணிமணிகள்லாம் கலெக்ட் பண்றாங்க. அது சரி, நம்ம ஒரு அளவு நல்ல கண்டிஷன்ல உள்ள துணிமணிகளை தான் கொடுக்கறது. அதை வாங்கி என்னடா வெளியில எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடுறாங்க.
0: ஆமா, சில இடங்கள்ல அது மாதிரியும் பண்றாங்க. அது குவியெல்லாம் குமிஞ்சி போய் கிடக்குது ஒரு ஒரு இடத்துல.
1: அதாவது நம்ம வேற யார்த்தையாவது கொடுத்தாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ஆசிரமங்கள்ல வராங்களா, சரி பலருக்கும் பயன்படுமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதிகமான துணிமணிகளை தான் கொடுக்குறோம். என்னடா இங்க இருக்கட்டும், நாங்க வர்றோம்னு சொல்லுவாங்க, வந்து எடுக்கிறதும் கிடையாது. அப்படியே எடுத்துட்டு போனாலும் பார்த்தா அங்கே இங்கே தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு
0: போயிடுறாங்க.
1: அது எதுக்கு வரணுங்கிற
0: இல்லை. இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னா, கொடுக்கறத வந்து நம்ம துணியை வந்து அது அவங்களுக்கு பயன்படுற வகையில் கொடுக்கலாம். சில பேர் ரொம்ப கிழிசலோடய அப்படியே கொடுத்துட்றாங்க, அது மாதிரி அந்த ஸ்டிப்பு போயிடுதுன்னு
1: வச்சுங்க.
0: ஆமாம், அது அது மாதிரி
1: எந்த ஒரு கிழிசலும் இருக்காதுன்னு வச்சுங்க, அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். அதை மாதிரி உள்ளதை தான் கொடுக்கறது நம்ம. என்ன சமயத்துல பத்தாம போயிடும், அது போன்ற உடைகள் வேண்டவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் சொல்லி குடுக்கறது தான். நல்லா உள்ள துணிமணிகளே போட்டு போயிருக்காங்க, வந்து சொல்றாங்க எங்களுக்கு இந்த மாதிரி நம்ம குடுக்கறத வாங்கிட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க
0: அப்படின்ட்டு.
1: இதை பாத்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் போட்டு இழுத்து போட்டு இது பண்றதுல சுற்றுச்சூழலே பாதிக்குது.
0: ஆமா, நீர் எல்லாம் தேங்கிடுது அந்த இடத்துல மழை பெய்ஞ்சாலும்.
1: ஆமா, அது பாத்தீங்கன்னா அது பைக்ல போறப்ப அது துணி தோய் சிக்கி நெஞ்சுட்டு வச்சுங்க, நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கு நன்றி
0: சார. நன்றி. இவர் சொன்ன மாதிரியே தான் ஜான் ஹாஜா நஜமுதீன் சொல்றாரு, துணியெல்லாம் நம்ம வந்து பிறருக்கு உபயோகப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற துணிகளை நம்ம பிறருக்கு கொடுக்குறோம்.

0: அப்படின்னா சில பேர் வந்து வாங்குறாங்க, அனாதை இல்லங்களுக்கு வேணும், முதியோர் இல்லங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு இது மாதிரி உபயோகப்படுத்தாமல் தூக்கி எறிகிறாங்க. அது குவியலாக குமிஞ்சு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது வந்து தவிர்க்கப்படுது அப்படிங்கிறாங்க. அது சீர்கேடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மைதான், அது சில இடங்களில் நடக்குது அந்த மாதிரி. சில இடங்களில் அதே மாதிரி துணியை கொடுக்கும்போதும் நம்ம வந்து அது உபயோகமாக இருக்குமா, நல்ல துணிகளாகவும் நம்ம கொடுக்கணும். சில இது வந்து கொக்கி இருக்காது, ஜிப் இருக்காது, ஏதோ நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டும் கொடுக்காம நம்ம வந்து அதை கொஞ்சம் தச்சு கொடுக்கலாம். அது ஒரு குழந்தை போடும்போது, இல்லாத ஒரு குழந்தை போடும்போது அது சந்தோஷமாக போட்டு பார்க்கும், அந்த அழகே தனி இல்லையா. சரி, நிகழ்ச்சியில் எல்லா நேர்களுமே ரொம்ப அழகாகவே பேசிகிட்ருக்காங்க. இப்போ சுற்றுச்சூழலில் வந்து பாதுகாப்பதில் உடைகள் அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பாக சொல்லணும்னா சில செயற்கை நார் ஆடைகள் வந்து சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு இந்த நைலான், பாலியஸ்டர் அது மாதிரிலாம் சொல்கிறதுலாம். இத்தகைய துணிகளை தயாரிப்பதுமே சாயமிடுவதுலேயும் அதிக அளவு வளங்களும் ரசாயனங்களும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சில செயற்கை துணிகளை துவைக்கும் போது மிகச்சிறிய நுண்ணிழைகள் நீரில் கலக்கும் வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சாயங்கள் நம்ம துணி துவைக்கும்போது கைகளில் ஏற்பட்டு, கைகளில் பட்டு நம்ம கையையும் பாதிக்கிறதுக்கு, உடலையும் பாதிக்குது, சரிங்களா. அதனால் நம்ம வெப்பத்திற்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உடைகளை உடுத்தணும். கொஞ்சம் தளர்வான உடைகளை உடுத்தணும், இறுக்கமான உடைகளை உடுத்தாமல் காற்று உள்ளே போகிற மாதிரி ஒரு தளர்வான உடைகளை பயன்படுத்தும் போது நமது உடலுக்கும் அது வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நிகழ்ச்சியில் ஒரு நேர் வராங்க. ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: பருத்தி ஆடைகள், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா மேம்.
0: சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற உடைகள், அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் உடைகள் எப்படி இருக்கு, அதனுடைய பங்கு என்ன?
1: கண்டிப்பா மேம், இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு, இந்த சிந்தட்டிக்கான ஃபைபர் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆடைகள், அது தட்ப வெப்ப நிலை அப்படிங்கறது நம்ம நாட்டுல ரொம்பவே அதிகமான வெயில் மேம். அப்போ அந்த சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ், அந்த ட்ரெஸ் நம்ம நாட்டுக்கு உகந்தது கிடையாது. ஆனா அந்த பருத்தி ஆடைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மேம், அது கண்டிப்பா நம்மளுடைய நாட்டினுடைய தட்ப வெப்ப நிலவுக்கு மிக மிக உகந்த ஒரு ஆடையாக இருக்கு மேம். அன்றைய காலகட்டத்திலாம் சொல்லுவாங்க, பருத்தி ஆடைகள் அப்படின்னா அவ்வளவா ஃபேஷனா இருக்காது, அது வந்து ரொம்ப நார்மலான ட்ரெஸ்ஸா தான் இருக்கும், பிளைனா தான் இருக்கும்னு. ஆனா இதை உணர்ந்த அந்த நெசவாளர்கள் வந்து பருத்தி ஆடைகள்லயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் அப்படிங்கறத கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் எம்ப்ராய்டரி போடுறாங்க, புதிய புதிய அழகான வடிவங்கள்ல பண்றாங்க. அந்த மக்களும் ரொம்ப விரும்பி அந்த காட்டன் ட்ரெஸ் அப்படிங்கறத வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா, நாங்க வேஷ்டி சட்டை, அம்மா வந்து இந்த காட்டன் ட்ரெஸ்ல ஆன புடவைகள், ஈவன் மத்தவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கூட நாங்க பருத்தி ஆடைகள் அப்படிங்கறது தான் கிஃப்ட் பண்ணுவோம். இப்போ இந்த தட்ப வெப்ப நிலை அப்படிங்கறது குளிர்காலமாக இருக்கும் பொழுது மேம், உடம்பு ரொம்ப கதகதப்பாக தேவைப்படும். அப்ப வந்து சிந்தட்டிக் இல்லைன்னா மத்த ஆடைகள் போட்டுக்கலாம், தவறில்ல. நைலக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். அந்த குளிர்காலங்கள், மழைக்காலங்கள் குளிரா இருக்கும் போது மட்டும்தான் அந்த சிந்தட்டிக் அண்ட் நைலக்ஸ் மாதிரியான விஷயங்கள், அப்புறமா அந்த டெரி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா பியூர் காட்டன் அப்படிங்கறது இந்த தட்ப வெப்ப நிலையை வந்து சீராக்குவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: எல்லா நிலைகளுக்கும் ஏற்ற உடை அப்படின்னு பார்த்தோம்னா காட்டன், அதாவது கைத்தறி உடை அந்த மாதிரி.
1: உண்மை,
0: இது வந்து குளிருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும், வெயிலுக்கும், வெயில் தட்பவெப்ப நிலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். குளிரை தாங்கக்கூடியது காட்டன், நல்ல கம்பளி.
1: ஆமா ஆமா, இப்போ இந்த பருத்தி ஆடைகள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலர் டிசைன்ஸ், அப்புறமா டிஃப்ரெண்டான டிசைன் ஒர்க் இதெல்லாமும் பண்றாங்க மேம். அப்போ மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக நானும் வாங்கி அதை யூஸ் பண்றேன் அப்படின்னு யூஸ் பண்றாங்க மேம். ஸோ மொத்தத்துல கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம நெசவாளர்கள் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தட்பநட்ப விலை நிலைமைய சீராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆடைகள் இருக்கிறதுனால கம்ஃபர்டான ஒரு ஜோன் அப்படிங்கறது வரும் மேம். ரொம்ப மகிழ்ச்சி,
0: ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. காட்படி சந்திரசேகர் அழகாக சொன்னாங்க, எந்த நிலைகளில் எந்த நேரத்தில் எந்த மாதிரி உடைகள் அணியலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ காட்டன் சேலை, காட்டன் சுடிதார், அது மாதிரி காட்டன் வேட்டிகள் எல்லாமே பார்த்தோம்னா சில சேலைகள்லாம் பார்க்கும்போதே கண்ணை கவரக்கூடிய வகையில் இருக்குது. எம்ப்ராய்டரி டிசைன் அதெல்லாம் வந்து ரொம்ப

அழகாகவே போட்டு விற்கிறாங்க கைத்தறி ஆடை நெய்கிறவங்க. அதை பார்த்து நமக்கு பிடித்த மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து சாயமும் போகாது ரொம்ப. நம்ம எடுக்கும்போதே ஒரு முறை எடுக்கும்போதே காற்றோட்டம் உள்ளதா, அணிவதற்கு வசதியாக, வெப்பமான காலநிலைக்கு எந்த மாதிரி உடைகள் மிகவும் பிரபலமானது, பாதுகாப்பானது, மிகவும் இறுக்கமான ஆடைகள் இல்லாமல் நீண்ட நேரம் அணியும்போது அசௌகரியம் ஏற்படாமல் காற்றோட்டம் குறைவாக இருக்கும். சில செயற்கை துணிகள் சிலருக்கு வந்து அதிக வியர்வை அல்லது தோல் எரிச்சலை கூட ஏற்படுத்தக்கூடும். அது மாதிரி இல்லாமல் புதிய துணிகள் இருக்கும் சில சாயங்கள் அல்லது ரசாயன பொருட்கள் உணர்திறன் கொண்டவர்களுக்கு தோல் எரிச்சலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. சில பேருக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு சில துணிகள் மட்டும்தான் அது ஒத்துப்போகும், ஒவ்வாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வாமை. அது மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் துணிகளை வாங்கும்போது நல்ல ஒரு யோசித்து இந்த உடை வந்து அழகான உடையாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அது மட்டும் பார்க்காம எது பொறுப்பான ஆடை அப்படின்னு சிந்திக்கணும். நமக்கு வந்து ஏற்ற ஆடையாக இருக்கா, பருத்தி ஆடை நம்ம உடலுக்கு நல்லதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது நம்ம உடலை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, உடலுக்கு வசதியான துணிகளை தேர்ந்தெடுக்கிறது வந்து சுத்தமான ஆடைகளை அணிகிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய ஆடைகளை பயன்படுத்துவதற்கு முன்னாடி துவச்சி நல்லா வெயிலில் காய போடணும். சூரிய ஒளியில் காய போட்டு எடுத்தால் நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது, தோல் வியாதி தோல் பிரச்சனைகள் எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் இறுக்கமான ஆடைகள் எல்லாம் தவிர்க்கணும். உடலுக்கு ஒவ்வாமை அல்லது எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய துணிகளை பயன்படுத்த மேக்ஸிமம் டைட்டாக இருக்க மாதிரி இல்லாமல் இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வான ஆடைகள் கொஞ்சம் இதாக போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு உடம்புக்கும் ஃப்ரீயாக இருக்கும், நமக்கு வேலை மற்ற வேலைகளை வந்து நம்ம கையாளுறதுல வந்து சுலபமாக இருக்கும் இல்லையா. ஆடை என்பது அழகுக்காக மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் வசதிக்கும் ஏற்றதாக இருக்கணும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும். சரி, நேயர்கள்லாம் ரொம்பவே அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது, கேட்கலாம்.

0: நீங்க நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து நீர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: வெங்கடேசன்
0: சார், சொல்லுங்க. அப்படிங்களா, சரி, ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க சார் நமக்கு, சொல்லுங்க.
1: உடைய பற்றி அழகா சிறப்பா இந்த கலாச்சார சூழ்நிலைக்கு அது இன்னைக்கு இருக்கிற வெயில் காலத்துக்கும் நம்ம தமிழர் பண்பாட்டுக்குமே உள்ள அந்த நிலை என்னைக்கு மாறக்கூடாது. ஆனா நிறைய கலாச்சார மாற்றங்களோட நிலை இருக்கிறதுனால இந்த உடைங்கிறது இன்னைக்கு, அதுவும் குறிப்பா இன்னைக்கு இந்த பருத்தி பஞ்சு சம்பந்தப்பட்ட நாட்கள் நினைக்கிறேன், அதுல இந்த இந்த தலைப்புல அதுல எடுத்து கையாள்றது ரொம்ப வரவேற்கத்தக்கது.
0: வேர்ல்ட் காட்டன் டே இன்னைக்கு.
1: ஆமா, அதனால இதுல பாத்தீங்கன்னாக்க நம்ம நாட்டு மக்கள் தான் இதுல வந்து, அது வந்து இயற்கையோட அமைப்பு அப்படிதான், உள்ளூர் மாடு விலை போகாது சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம உற்பத்தி பண்ற நம்ம வயல்ல விளையக்கூடிய அரிசிய வந்து நம்ம வந்து வேற ஒரு சூழ்நிலைக்கு பயன்படுத்திக்கிட்டு வேற ஒரு தேசத்துல இருந்து விளையிற அரிசியை எடுத்து நம்ம உணவு உண்றோம். அதே மாதிரி உடைகளும் மொழிகளும் பாத்தீங்கன்னா நமக்கே இருக்கிற தாய்மொழியோட அந்த ஒரு இதை விட்டுட்டு வேற ஒரு மொழி எடுத்து கையாள்றோம். இதே மாதிரிதான் உடைகளும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க நமக்கு நம்ம மண்ணில நாமளே உற்பத்தி பண்ணி நாமளே நெய்து நாமளே உடுத்திக்க கூடிய அந்த நிலையை எடுத்துட்டு அது வேற ஒரு கலாச்சார சூழ்நிலைக்கு உள்ள போய் அங்க இருக்கிற துணிமணிகளை வந்து ஆசையா நினைக்கிறோம். இதே மாதிரிதான் மத்த மேலை நாடுகள்லயும் நம்ம நாட்டுக்குள்ளான இருக்கிற இந்த துணிகளுக்கும் இந்த செய்தி இந்த உடைகளுக்கும் இந்த ஆடைகளுக்கும் இந்த நூல்களுக்கும் இந்த பருத்தி சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இதுல இருக்கிற நற்பயணங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்.
0: கண்டிப்பா
1: நாம, ஆமா, நாம அதுல கொஞ்சம் விலகி நிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னாக்க தொண்டு தொட்டு வரக்கூடிய அந்த கலாச்சார மாற்றத்தின் நிகழ்வு தான் அதோட காரணம் அமையுது.
0: நாகரீகம்,
1: நாகரீகம் மாற்றம், வீரபண்டைய கட்டமைப்புல கூட பண்டைய நாட்டு துணியை வாங்க மாட்டேன்னு சொல்லி துணி எரிப்பு போராட்டம் நடத்தின மாதிரி கூட திரைப்படத்துல காமிச்சிருப்பாங்க.
0: ஆமா, ஆமா,
1: அப்ப அதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ ரொம்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க முற்றிலும் மாறுபட்டு இந்த திரை உலகங்கள் என்ன பண்ணிருச்சுனாக்க கண்ணுக்கு பறிக்கக்கூடிய அர்த்தமற்ற

0: ஆபாச உடைகளை நம்மளுக்கு அறிமுகப்படுத்திருச்சு. அதனால இங்க இருக்கிற கல்லூரி இப்ப நம்ம ஓரளவுக்கு நினைக்கிறோம் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு கொஞ்சம் தாண்டி நகர்பகுதியில இருந்து கிராம பகுதியில இருந்து தாலுகா பகுதியில வந்தா கொஞ்சம் மாற்றம் இருக்கு. தாலுகா பகுதியில இருந்து நகர பகுதிகளுக்கு போனா இன்னும் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. நகர பகுதியில இருந்து தலைநகரம் பகுதியெல்லாம் போயிட்டோம்னா முற்றிலுமே மாறுபட்ட உடைகள் தான். இங்க இருக்கிற முத்து பேச்சின்னு பேரும் நல்ல கண்ணுங்கிற பேர் ஆணுக்கும் இருக்கிற இந்த தமிழ் பண்பாட்டுல இருந்தவங்க அங்க போய் மேலே அது சம்பந்தப்பட்ட வேலை உலகத்துல போகும்போது முற்றிலுமே அவங்க உடைகளாலும் உணவுகளாலும் மாறுபட்டு நிக்கிறாங்க. பெயர் மட்டும்தான் தமிழோட உறவாடுது.
1: கண்டிப்பா
0: அதுக்கு கூட அதை சுருக்கி வேற பேர் வச்சுக்கிறாங்க.
1: ஆமா,
0: அப்ப இந்த நிலை எல்லாம் மாறணும் அப்படிங்கும் போது அது வந்து நம்மளோட எண்ணத்தின் வெளிப்பாடு. இது வந்து உடைகளை அணியறதுக்கு கூடிய நிலை சொல்றேன். ஆனா ஒரு உடைகளால வர சீர்கேடுகள் இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கு பாருங்கம்மா, அது எல்லையற்ற நிலையில இருக்கு. இன்னைக்கு கூட தொலைக்காட்சியில பார்த்தாக்க சாய கழிவுகள்னால இந்த துணி உற்பத்தி பண்ற சாய கழிவுகள் வந்து காவிரி ஆற்றுல கலந்து பச்சை நீராக உருவெடுத்து நிக்கக்கூடிய அளவிற்கு அந்த அந்த சாய சாயப்பட்டுல இருக்கிற ரசாயன செயல்கள் எல்லாம் இந்த நீரை வந்து மாசுபட வைக்குது.
1: ரசாயன கழிவுகள்,
0: ஆமா, இது ஏன் நீங்க அதை ஆராய்ந்து பார்க்க போகும்போது இதுல இருக்க இந்த உற்பத்தி பண்ற துணிகள் எல்லாம் இந்த கலாச்சார மாற்றதுனால மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணுங்கிற நிலையில எப்படி வந்து இன்னைக்கு சாப்பிடுற உணவுல வந்து ரசாயன இயற்கை உணவை உரத்தை விட்டுட்டு ரசாயன உரத்தை போட்டு பயிர் வந்து நம்ம நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த உடைகளை உற்பத்தி பண்றவங்க அழகுபடுத்தணுங்கிற சூழ்நிலையில ரசாயன கலவுல இந்த இந்த நூல் உற்பத்தியை மாத்தி அமைக்கிறாங்க. அந்த மாத்தி அமைக்கிற நிலையினால அங்க ரசாயனங்கள் பெருகி அந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் நீர்ல பெருகி மாசுகள் ஏற்பாடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த சம்பந்தப்பட்ட வேற மாநிலத்துல இருக்கிற அந்த கலாச்சார உடைகள் நைல போன்ற உடைகள் இதெல்லாம் எடுத்து நாம உடுத்திக்கிட்டு இந்த நீர்நிலைகளுக்கு எல்லாம் போக என்ன வரப்போகுது. நாளைக்கு நாளைக்கு அமாவாசை வரப்போகுது. அந்த அமாவாசை தினத்தை கொண்டாடணுங்கிறதுக்காக நம்ம ராமேஸ்வர பக்கம் போனோம்னா கழிவு விடுறோம் சொல்லுங்கிற பேர்ல அத்தனை உடைகளையும் அங்கங்கேயே அங்கங்கேயே வழிபாட்டுக்காக கீழே விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த நிலையினாலும் பாத்தீங்கன்னா மேலை நாட்டு வேற சம்பந்தப்பட்ட உடைகள் அந்த நீர் பாதிப்புல வருது. நீ நம்ம நேயர்கள் சொன்ன மாதிரி நீ அந்த உடைகளை வந்து மறுசுழட்டி கூடும்போது வேற யார்ட்டா கொடுக்குறோம் அவங்க அதை பயன்படுத்தி பாத்துறாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு சாலை ஓரத்துல முகாம்கள் நிறைய இருக்குமா. எங்க ஊர் பகுதிகளில் கூட பெரியாஸ்பத்திரிக்கு அருகா அருகாமையில எல்லாம் இதுக்கெல்லாம் முகாம் போட்டு வச்சிருக்காங்க.
1: நாமே எடுத்துக்கொண்டு அவங்கதான் வரணும்னு நம்ம எதிர்பார்க்காம நாமே எடுத்துக்கொண்டு கொடுத்துடலாம்.
0: நாமக்கே இருந்து அந்த துணியை தீக்கொண்டு ரோட்ல போட்டு எரிக்கிறதுக்கு பதிலா
1: கொண்டு கொடுக்கலாம்.
0: நம்ம போய் என்ன பண்ண ஒரு கட்டப்பையில வச்சு கொண்டு போய் வச்சு அதை வந்து அவங்க வந்து வணக்கம் வணக்கம் சொல்லி வாங்கிக்கிறாங்க. நான் போன 20 நாள் கூட ஒரு அட்டைப்பட்டில கொண்டு போய் கொஞ்சம் துணிகளை கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்றாங்க அந்த போய் நம்ம காரோ வண்டியோ சைக்கிளோ நின்னுச்சுன்னு வச்சுங்க அங்க ஒரு பாதுகாவலர் போட்டு அவன் வந்து வணக்கம் வச்சு வாங்கிட்டு போறாங்க. அதை வந்து அங்க போட்டவனே அங்க வந்து இல்லாதவங்க துணி கேக்குறாங்க பாருமா. அது அவங்களுக்கு என்ன கணக்கெல்லாம் கிடையாது. அவங்க வாட்டு வரலாம் நம்ம போய் காசு கடையில துணி பாக்குற மாதிரி விருப்பத்துக்கு உண்டான துணியை பார்த்து வேணுங்கிறத எடுத்துட்டு அவங்க வாட்டு போலாம்.
1: தேவைப்படுறவங்களுக்கு உபயோகப்படட்டுமே நமக்கு தேவையற்ற
0: துணி அந்த மாதிரி உபயோகத்துல இருக்கு. அதனால நம்ம வீட்டுக்கு வந்து கேட்டாதான் துணி கொடுப்போங்கிற மாதிரி வச்சிருத்துக்கிட்டு காலம் கிடத்துறத விட இது மாதிரி இடத்துல கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த துணிகள் மறுசுழற்சிக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாம பயன்பாட்டுக்கும் போயிடுது. நம்மளுக்கு ரோட்ல குப்பையை கிட்ட கொண்டு போட்டோங்கிற நேரமும் இல்லாம போயிடுது.
1: கண்டிப்பா
0: இப்படி பல வகையான கோணத்துல நாம நம்ம வந்து நல்ல சிந்தனையும் நல்ல செயல் திட்டத்தையும் செயல்படுத்தணும்னு சொன்னாக்க மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதனால இந்த கலாச்சாரத்துல இன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்தியம் சார்ந்த அது தமிழ் தமிழ் நாடுகள் சார்ந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மரங்கள் வளர்ச்சி ஜாஸ்தி இருக்கு. இந்த வெயில் தாக்கம் தாங்கல. இதே அது நகர்ப்புறத்து பக்கம் போயிட்டீங்கன்னா இதோட சூழ்நிலை மாறுது. அதனால எதிர்வரும் காலங்கள்ல நம்ம மண் சார்ந்த உடைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஒரு வரவேற்பு மாறும். அதனால இருக்கிற நம்ம மண்ல இருக்கிற நம்ம தமிழகத்துல இருக்கிற நம்ம நாட்டுல இருக்கிற நம்ம தாய் பிள்ளைங்களோட வருமானம் அவங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்புக்கு
1: நன்றி. கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னாரு வெங்கடேசன் சார். நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து ரொம்ப அழகா பேசினாங்க. நம்ம மண்ணுக்கு ஏற்ற உடைய கலாச்சாரம் உள்ள உடைய உடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மைதான், நம்ம தட்பவெப்ப நிலைக்கு நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உடையை நம்ம உடுத்தணும்னா நமக்கும் பாதுகாப்பு மண்ணுக்கும் பாதுகாப்பு நம்ம உடலுக்கு தோல்வியாது எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். அயல்நாட்டு துணியை பயன்படுத்தி நம்ம உடலுக்கு கெட்டு போகிறத விட ரொம்ப அழகாக சொன்னார் வெங்கடேசன் சார். ஆமாங்க, தேவைக்கு வாங்கணும், நீண்ட நாட்கள் பயன்படுத்தணும், முடிந்த வகையில் பழைய துணியை மறுபயன்படுத்துவோம், முடிந்தவரை மறுசுழற்சி செய்வோம், நாம் வாழும் பூமியை அடுத்த தலைமுறைக்கும் அழகாக விட்டு செல்வோம், நம் உடையில் மாற்றம் வரட்டும், நம் பழக்கத்தில் மாற்றம் வரட்டும்.

மாற்றம் நம் பூமியையும் பசுமையாக்கட்டும். கண்டிப்பாக இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், பசுமையான நாளை உருவாக்குவோம். நேயர்கள், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: அந்த இனிய பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இனிய நேரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 12:05.
1: அரங்கம்
2: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: அரங்கம்
2: உழைப்பவர் அரங்கம்.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி நல்லவாடு வி தாஸ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: கடல் இயற்கையின் அளப்பரிய கொடை, அந்த கடலை நம்பி தங்கள் வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிட்டு அலைகளோடும் காற்றோடும் போராடி அதிகால நேரத்திலேயே கடலுக்கு சென்று மீன் பிடித்து வரும் உழைப்பாளிகள் நம் மீனவர்கள் இல்லைங்களா? கடல்ல மீன் பிடிக்கிறது என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அதுல அனுபவம், துணிச்சல், பொறுமை, இயற்கையை புரிஞ்சிக்கிற அறிவு, இப்படி பல்வேறு திறன்கள் அடங்கியிருக்கு. இத்தகைய மீன்பிடி தொழில பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வரும் ஒரு மீனவரை பற்றி தான் இன்று நமது உழைப்பவர் அரங்க நிகழ்ச்சிக்காக சந்திச்சு அவருடைய தொழில் அனுபவங்களையும் கடலில் எதிர்கொள்ளும் சவால்களையும் மீனவர்களின் வாழ்க்கை முறையும் கேட்டறிங்க இருக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்திங்களா?
4: என் பேர் தாஸ் சார், நெல்லவாடு பாண்டிச்சேரி.
3: எங்க இருக்கு சார் நெல்லவாடு கிராமம்?
4: பாண்டிச்சேரியிலேருந்து தவுளத்துலேருந்து உள்ள கிழக்கு நோக்கி போகணும்.
3: அது மீனவர் கிராமம் இல்லை நார்மலாக?
4: ஃபுல்லாக மீனவர் கிராமம் தான்.
3: அங்கே எல்லாருக்குமே மீன்பிடி தொழில் தான்,
4: எல்லோரும் கலந்து இருக்கிறோம். கிழக்கு இருக்கிறவங்களும் மீன்பிடி தொழில் தான் பண்ணுறோம்.
3: நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
4: நாங்கள் 10th முடிச்சுட்டு கடல் தொழில் பண்ணுறோம்.
3: 10th முடிச்சுட்டு இந்த
4: மீன்பிடி தான் பண்ணுறோம்.
3: உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன், அவங்கெல்லாம் என்ன தொழில் பண்ணுறாங்க?
4: எங்க தாத்தா கடல் தொழில் தான் பண்ணாரு, எங்க அப்பாவும் கடல் தொழில் தான், நாங்களும் கடல் தொழில் தான் பண்றோம்.
3: ஏன் நீங்க 10th படிச்சுட்டு மேற்படிப்பு படிச்சு இன்னும் அந்த தொழில மாறுபட்டு அரசு துறையில வேலை செய்யலாம்?
4: அப்ப அந்த அளவுக்கு படிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால அப்படியே கடல் தொழிலுக்கு போயிட்டோம்.
3: அதுல அதிக வருமானம்னு நினைச்சிட்டு போனீங்களா?
4: ஆர்வமா கத்துக்கணும், சரி அப்படியே போயிடுச்சு.
3: எந்த வயசுல இருந்து நீங்க கடலுக்கு மீன் பிடிக்க போனீங்க?
4: 12 வயசுல 5 வயசுலாம் போய்க்கிறோம். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அப்பப்போ லீவ் சனி ஞாயிறுல போவோம். அப்புறம் ரெகுலராக கண்டினியூவாக ஒரு 18 வயசுக்கு மேலாம் 17 வயசுலாம் போயின்னு இருந்தோம்.
3: ஸ்கூலில் குவார்ட்டர் லீவு, ஆஃபீஸ் லீவு, ஆனுவல் லீவுலலாம் அப்பா கூட
4: அப்போ யாராவது கடலுக்கு போகிறவங்க கூட கலந்து போயிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை
3: இல்லை. நாங்களாம் அந்த லீவில் கிராமத்தில் ஓடி ஆடி பிடிச்சின்னு விளையாண்டு இருப்போம், பனங்காய் வெட்டி வண்டி ஓட்டின்னு இருப்போம். நீங்கள் அழகாக கடலில் போட்டில் ஜாலியாக போயிட்டு வந்துருந்தீங்க.
4: அப்பிலேருந்து கொஞ்சம் அவங்க பண்ணுற தொழிலை பார்த்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, இப்படிலாம் செய்யணும், இது இது இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் அதை படி செய்ய கற்றுக்கினு அப்படியே நாங்களும் இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
3: மீன் பிடிக்கிற தொழில பல நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
4: இப்போ இருந்த காலகட்டத்தில் அப்போ அந்த மாதிரி தொழில் பண்ணாங்க. இப்போ வந்து சுருக்கோலை போட்லாம் பெருசு பெருசாக ஆயிடுச்சு, வேற வேற விதமாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலத்துக்கு ஏற்ற

0: மாதிரி மாற்றினோம் தொழிலை.
1: இப்போ எப்படி மீன் பிடிச்சாங்க, சுருக்கோலெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ என்ன நவீன முறையில் மீன் பிடிக்கிறாங்க அதை பற்றி?
0: அப்போல்லாம் சுருக்கோலெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இடைப்பட்ட காலத்தில் தான் ஒரு 10 வருஷமாக தான் சுருக்கோலன்றது உருவாச்சு. அதுக்கு பிறகு தான் இப்போ நவீன முறையில் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: பொதுவாக நீங்கள் மீன் பிடிக்க போகும்போது எந்த நேரத்தில் கிளம்புவீங்க, எத்தனை நாளுக்கு அப்புறம் கடலில் இருந்து வருவீங்க?
0: ஒரு ஒரு தொழிலுக்கு ஒரு ஒரு மாதிரி கிளம்புவாங்க. இப்போ நாங்கள் பண்ணுற சும்மா கருத்தொழில் பண்ணுறோம், அதனால் காலைல 3 மணி கிளம்பி போவோம் வீட்டிலேருந்து. 8:30 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம் திரும்ப ரிட்டர்னு. எல்லாம் வலையை பேத்து எடுக்கிறதுக்கு ஒரு 11 மணி 12 மணி ஆகிடும். இப்போ சுருக்கோலன்றது காலைல 6 மணி 5 மணி கிளம்புவோம். அவங்க ஒரு நாள் 2 நாள் நைட்லேயே ஸ்டே பண்ணுவாங்க.
1: எத்தனை நாள் இருப்பீங்க கடலில்?
0: நம்ம போகிற தூரத்தை பொறுத்து, மீன் ஆப்புற விதத்தை பொறுத்து இருப்போம். இதே இழுவ போட்டில் வந்து அவங்க 1 வாரம் 10 நாள்னா 10 நாள் அவங்க கடல்லே இருப்பாங்க.
1: 10 நாள் உணவுலாம்
0: அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஏற்றின்னு போயிடும். தண்ணி ஐஸு எல்லாமே ஸ்டாக்கில் இருக்கும். 10 நாள்னா 10 நாள் கடலில் இருந்துட்டு அது போட்டில் அந்த அளவுக்கு மீன் பிடிச்சா தான் வருவோம். மீன் இல்லைன்னா 1 or 2 நாள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்து வருவோம்.
1: போன உடனே கிடைக்காதா, 1 நாள் 3 நாளுக்குள்ளே?
0: அது வந்து நிரந்தரம் கிடையாது. கடலில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போனால் இவ்வளோ கிடைக்கும்னு நிரந்தரமே கிடையாது. நம்ம லக்கு இருந்து கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு நஷ்டமாகறதும் இருக்குது, லாபம் வர்றதும் இருக்குது. ஒரு ஒரு நீர் ஓட்டத்தில் மீன் நிறையா கிடைக்கும், ஒரு ஒரு நீரில் சுத்தமாக கிடைக்காது. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றின்னு போகணும்.
1: கடலுக்கு போகும்போது எந்த திட்டில் போனால் என்ன மாதிரி மீன்கள் கிடைக்கும், நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கிற மாதிரி இங்கே போவீங்க?
0: நார்மலாக சுருக்கோலன்னும் போது எங்கே மீன் வருதுன்னு எல்லாரும் வாக்கிட்டாக்கி இதில் இன்ஃபார்ம் வரும், நாங்கள் போய் பிடிப்போம். இது சில்லறவாலன்னும் போது சும்மா டெய்லும் அன்னனி போய் கரை விடுவோம், கிடச்சா லக்கு இல்லாட்டா வீட்டுக்கு வந்துக்கின்னே இருப்போம். சில டைமில் மீன் கூட்டமாக வர்றத பார்த்தா அதுக்கேற்ற வள்ளத்தள்ளி போய் விடுவோம்.
1: மீன் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கரையிலேருந்து போகும்போதே ஒரு ஐடியா பண்ணி போவீங்களா, இந்த திட்டுக்கு போகணும் இன்றைக்கி அப்படின்னு?
0: 3 கிலோமீட்டர் போய் விடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் விடுவோம், அதுக்கு மேலே போக மாட்டோம். இப்போ இந்த பைப்பர் போட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் தொழில் பண்ணுவோம், அதுக்கு அந்தாண்டை போக மாட்டோம். சில மீன் இந்த மீன் இவ்வளோ தூரம் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடியே கிளம்பி போவோம்.
1: இப்போ நீங்கள் உங்களுடைய போட்டு என்ன மாதிரி போட்டு?
0: ஃபைபர் போட்டு தான் வச்சுக்கிறோம்.
1: ஃபைபர் போட்டு தான், டீசலா?
0: டீசல் இன்ஜினி. சுமாராக ஒரு நாளைக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் நாங்கள் தொழில் பண்ணுவோம் இப்போ இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி. அதே சித்திரை வைகாசிலாம் வந்து கோலாப் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு 50-70 கிலோமீட்டர்லாம் உள்ளே போவோம், அது மட்டும்தான் உயிரை மறந்து போயிட்டு வருவோம்.
1: இப்போ இந்த சீசனில் என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்கும்?
0: அதிகமாக இந்த கோலா மீன் மட்டும்தான் அந்த சித்திரை அந்த மாதத்தில் கிடைக்கும். வெய்ய டைமில் கரெக்ட் 1.5 மாதம் மறையில் அந்த டைமுக்கு போவோம். மற்றபடி நார்மலாக எல்லாம் நீர் ஓட்டத்தில் இப்போ இந்த விடுமுறை முறிஞ்சி கொஞ்சம் வருமானம் வரும், அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி மீன் பிடிச்சிக்குவோம்.
1: என்ன மாதிரி வலையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க?
0: ஒரு ஒரு போட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வலை இருக்கும். நாங்கள் வச்சுக்கிறது காணாத மீன் பிடிக்கிறதுக்கு, சும்மா நார்மலாக கவலை இந்த சங்கரா மீன் பிடிக்கிறதுக்கு, எறா பிடிக்கிறது எறா தனியாக வலை வச்சுருப்போம். சுருக்கோலன்றது ஒரே வலை, அவங்க இழுவு போட்டில் அவங்க தனித்தனியாக அவங்க வேறு மெத்தடில் வச்சுருப்பாங்க.
1: இப்போ நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்க, உணவுப் பொருட்கள் எடுத்துன்னு போகிறீங்க, இது இல்லாமல் மீன் பிடிப்பதற்கான இன்னும் தேவையான உபகரணங்கள்லாம் என்னென்னலாம் வச்சுருப்பீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் இருக்கணும், முதலுதவி சிகிச்சைக்கு அதெல்லாம் வேணும் உங்களுக்கு, ஏதாவது கடலில் ஆபத்து வருதுன்னா. அதுபோல் என்னென்னலாம் ஒரு மீனவர் மீன் பிடிக்க போகும்போது அந்த போட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: சேஃப்டிக்குன்னு பார்த்தா ஒரு போயா மட்டும்தான் இருக்கும், வேறு மட்டும் ஆங்கிரி எடுத்துன்னு போவோம், போயா வச்சுருப்போம் அவ்வளோதான். இப்போ இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஜாக்கெட்டு கொஞ்சம் அதிகமாக இப்போ தான் எடுத்துன்னு போகிறோம், ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. அதிகமாக அதுவும் யாரும் எடுத்துன்னு போக மாட்டோம், நார்மலாக தைரியமாக போவோம் அவ்வளோதான். நம்ம ஏன்னா கரை தானே போகிறோம், ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே வரும்போது ஃபோன் நம்மளுக்கு டவர் கிடைக்கும், எதாவது ஒன்றாலும் இன்ஃபார்ம் பண்ணி வந்துடுவோம்.
1: ஒரு 10 நாள் போகிறீங்கன்னா?
0: 10 நாள்லாம் வந்து அதிகமாக இழுவு போட்டு தான் போவாங்க. அவங்க வந்து பார்டர் விட்டு பார்டர் போவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருள், சேஃப்டி ஜாக்கெட் இருக்கும், தண்ணி டீசல் எல்லாமே, ஐஸு எல்லாமே இருக்கும். அவங்க போகிறாங்கன்னா 10 நாள் சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருள், அத்தியாவசிய பொருள் ஏதாவது ஒன்று இருக்கும்.
1: டீசல் தீராத அளவுக்கு கூடுமளவு எடுத்து போவீங்க?
0: நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாலும் ஒரு 500 லிட்டராவது மீதி இருக்கிற அளவுக்கு அவங்க எடுத்து போவாங்க.
1: பரவாயில்ல,
0: ஏன்னா எந்த தொழில் பண்ணாலும் டீசல் பத்தலன்னு வரப்பட்டாங்க, எக்ஸ்ட்ராவே தான் எடுத்து போவோம் எடுத்துன்னு வருவோம்.
1: ஏதாவது போகும்போது வழி தவறு திசை மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா வேற எல்லைக்கு?
0: இல்லை இல்லை, இப்போ எல்லாம் GPS நீ எல்லாம் நெட்டு எல்லாம் காட்டி கொடுத்துரும். முன்ன மாரி காலம் அப்போல்லாம் வந்து தெரியாமல் போவோம், காற்று மழை வந்தாலே தெரியாமல் அப்படி இப்படி ஓட்டினு போயிடும். இப்போலாம் அந்த மாதிரி இல்லைல்ல.
1: கரையில் நின்று பார்க்கும்போது கடல் அங்கங்கே ஒரு லைட்டு மாதிரி சிப்புக்குன்னு ஒரு அங்கங்கே தெரியுது, அது என்ன, அது வலையை போடுற ஒரு இதா?
0: வலை விடும்போது நாங்கள் ஒரு அடையாளத்துக்காக ஒரு லைட்டு போட்டு இறங்கின்னு போவோம், கணக்கு பண்ணி ஓடிடுறோம். இப்போ தான் GPS இருக்குல்ல, எல்லாம் லைட் எரியாட்டாலும் பார்த்துக்கின்னு கணக்கு பண்ணி எடுத்துக்குவோம். லைட்டு போட்டால் வலை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு அடையாளமாக பார்த்து விட்டு போவாங்க, அவ்வளோதான்.
1: 10 நாள் போயிட்டு திரும்பி வரீங்க, அந்த 10 நாள் வரைக்கும் உணவு சமையல் பண்ணுறதெல்லாம் யார் ஸ்பெஷல்?
0: நாங்களே சமைப்போம்.
1: கரையிலிருந்து வீட்டில் சமைக்கிறது.

0: வேற, கடலுக்கு போய் சமைக்கிறோம். இது மாதிரி உணவு வேறுபாடுல என்ன இருக்கா?
1: வேறுபாடு எதுவும் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன் இதை வச்சு சமைச்சு சாப்பிடுவோம்.
0: மீனை பிடிச்சி அங்கே
1: அங்கே நாம் சாப்பிட்ட மிச்சம் தான் வந்து சேல்ஸுக்கு வரும்.
0: அங்கே குழம்பு வச்சு எல்லாம்
1: இன்னும்
0: சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும்
1: எல்லாத்தையும் எடுத்து போயிடும்.
0: என்ன தூள்
1: வெங்காயம் அனைத்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருள், நாம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு பால் எல்லாமே எடுத்து போயிடும்.
0: நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படியே பிடிச்சி அப்படியே சாப்பிட்ருவீங்க?
1: அப்படியே நம்ம சாப்பிட்ட மிச்சம் தான் நாங்கள் வந்து சேல்ஸுக்கு எடுத்துன்னு வரோம். யார் வந்தாலும் அங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான மீனை பிடிச்ச மீனை எடுத்து சமைப்பாங்க.
0: இது கடல் சீற்றங்கள்லாம் எதோ உங்களை தாக்க வரும்போது எதனா பண்ணுற முதலுதவி எதனா பண்ணிக்கிறீங்களா?
1: இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ கடல் சீற்றத்தை பார்த்தா அதிகபட்சமாக நாங்கள் தொழிலுக்கு போக மாட்டோம். இல்லை அப்படி இருந்தாலும் நாங்கள் போயிட்டோன்னா பயந்துன்னு தான், கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியாக எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துன்னு உள்ளே வந்துடும்.
0: உங்கள் சர்வீஸில் இது வரைக்கும் அதிகமாக மீன் பிடிச்ச பகுதி எது, என்ன மாதிரி மீன்களை பிடிச்சி அதிக வருமானத்துக்கு வித்துருக்கீங்க?
1: துருக்கலன்னும் போது காணாது தான். நார்மலாகவே நாங்கள் பண்ணுற தொழிலுக்கு காணாது தான் அதிகமாக. வருமானம் தர்றது காணாத மீன் தான்.
0: இப்போ எவ்வளோ கிலோ காணாங்கத்தை?
1: 400 ரூபா வரைக்கும் போகுது. ஃபஸ்ட்டு இடையில் விற்றுது, இப்போ 200 ரூபா 300 ரூபா குறைஞ்சபட்சம் 200 ரூபா இது விற்கும்.
0: இப்போ கடல்லே உங்கள் நண்பர்களும் நிறைய பேர் வருவாங்க, இந்த எல்லாம் என்னது எங்கே போய் பிடிக்காதுங்க அது மாதிரிலாம் எதனா உங்களுக்குள்ளே இது?
1: நாங்கள் போகிற பார்டர் வரைக்கும் அந்தளவுக்குலாம் இல்லை. இந்தாண்ட அவங்க பெரிய போட்டை எடுத்துன்னு போகிறவங்க தான் பிரச்சனை. சின்ன போட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் ஒன்றே போய்ட்டு ஒன்றே வந்துடும்.
0: இப்போ பொதுவாக கடலில் வந்து பல வகை மீன்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நல்லவாடு கிராமம் இல்லைங்களா, நம்ம புதுச்சேரி ஒட்டிய பகுதி தான். குறிப்பிட்டு அந்த பகுதிக்கு உட்பட்டு தான் அப்படியே போயின்னு இருப்பீங்க கடலில். அப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் வேறு பகுதியிலேருந்து புதுசாக மீன் வருமா? அது நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, என்னடா இது நம்ம வேறு மீன் பிடிக்கலாம் வந்து இந்த மீன் வந்திருக்கு இன்றைக்கி.
1: அது நம்ம லக்கை பொறுத்து இருக்குது. நம்ம இந்த மீனுக்கு தான் வலை விடுவோன்னு இல்லை, ஏதாவது விடுவோம், எந்த மீனாவது கிடச்சா ஓகே தான் சொல்லிட்டு வந்தீங்கன்னு இருக்கு.
0: உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க, அதை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாம்.
1: சின்ன ஒரு படத்தில் அந்தியில வானம் அந்த பாட்டு பிடிக்கும்.
0: மனோ ஸ்வர்ணலதா பாடியிருப்பாங்க, இளையராஜா
1: இசையில்.
0: கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும்.

0: அறிய பாரும் சதிராட்டம் சொல்லி கொடுக்கும். இந்த பாட்டு
1: ஆமாம்,
0: ஏன் இந்த பாட்டு பிடிங்க?
1: அது கேட்கறதுக்கு கொஞ்சம் இனிமையாக இருக்கும், அதை நல்லா பிடிக்கும்.
0: படத்தில் பார்க்கும்போது நடனம், நடன இசை, அந்த காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கும்
1: இல்லைங்களா?
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடலை நேயர்களோடு நாமளும் கேட்கலாம் சார்.
1: சரி, ஓகே சார்.

0: ஒரு இனிமையான பாடலை கேட்டோம், நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். சரி, இப்போ நீங்கள் கடலில் மீன் பிடிக்கும் போது அந்த எதிர்கொண்ட அந்த சவால்கள் எதனா இருக்கா?
1: தென்மேற்கு இப்போ காற்று அடிக்கிறதால கொஞ்சம் அந்தளவுக்கு மழை இதெல்லாம் இல்லை. வடகிழக்கு பருவமழை வரும்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி புயல் அந்த இதெல்லாம் வரும், சீற்றம் வரும்,
0: கடல் சீற்றம் இருக்கும், பலத்த காற்று இருக்கும், மோசமான வானிலை இருக்கும்.
1: அப்போலாம் வலை விட்டு கிளப்பும் போது எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கடலுக்கு வரோன்னுலாம் தோணும். அந்த டைமில் மீன் அதிகமாக ஆட்டுதுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், தெரியும் அதில் ஒன்றும் தெரியாது. மீன் படலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
0: இயற்கை சீற்றங்களில் தெரிஞ்சு நீங்கள் போக மாட்டீங்க இல்லையா? அரசு அந்த கூண்டுலாம் எச்சரிக்கை மணி கூண்டெல்லாம் ஏற்றுவாங்க.
1: இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் புயல்லாம் முன்னாடியே அறிவிக்கிறாங்க.
0: ஆமாம்,
1: ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கஜா புயல் அப்பயே வந்து அந்தளவுக்கு அறிவிப்புலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் புயலுக்கு முதல் நாள் வரைக்கும் கடலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை, முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டு கடலுக்கு போகக்கூடாதுன்னு
0: நிறுத்திடுறாங்க. கடலுக்கு போகிறீங்க, மீன் பிடிச்சிட்டு வரீங்க, அதை கொண்டு வந்து எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
1: லேடிஸ் வந்து வாங்குறவங்க வந்து கும்பலா இருப்பாங்க, கொட்டி விப்போம், அவங்களுக்கு பிடிச்ச ரேட்டு கேட்பாங்க, எங்களுக்கு கட்டுப்படியானா கொடுத்துட்டு வந்துடும்.
0: எங்கெங்கெல்லாம் விற்பனை பண்றீங்க?
1: இப்போ ஆர்போர்னா அதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே நாலு வியாபாரி வருவாங்க, அவங்க அதுக்கேற்ற மாதிரி விற்பாங்க. எங்களுக்கு வந்து இங்கே ஊர்லேயே வந்து தனியாக போய் கும்பலாண்டை வித்துட்டு வந்துடும்.
0: நிறைய பெண்மணிகள் அந்தந்த டவுன்ல கிராமங்களில் கூடையில் வச்சு விற்கிறாங்க, அதெல்லாம் உங்ககிட்ட தான் வாங்கி
1: வருவாங்க? ஆமாம், அன்னன்னைக்கு வாங்கி விற்கிறவங்களும் இருக்காங்க, ஐஸ் மீன் வாங்கி வந்து விற்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு விற்கிறதுக்கு தகுந்த மாதிரி மீன் வாங்கி.
0: உங்கள் வாழ்க்கையில் அதிக மீன் பிடிச்சி அதிக வருமானம் பார்த்து அப்பாடா மனசுக்கு ஒரு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருந்தது எப்போ? அது
1: வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி கிடைக்கும், அது நிரந்தரம் கிடையாது, எப்போனா கிடைக்கும்.
0: பணம் போல தான், இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போவோம்,
1: நாளைக்கு போவோம், அது வந்து நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு கிடைக்கணும் நிரந்தரம் கிடையாது.
0: அது சரி,
1: கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்.
0: சந்தோஷம்.
1: ஆமாம்,
0: கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சி வந்து அதை விற்பனை பண்ணி வருமானம் பார்த்துருப்பீங்க. அந்த வருமானத்தில் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு உயர்தர வாழ்க்கையை அமைச்சிருக்கிறீங்க? அந்த பணத்தை வச்சு என்னென்னலாம் பயனுள்ளதாக ஆக்கியிருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வருமானத்தை சேமித்து வச்சு ஓரளவுக்கு ஓடிடுறோம், நார்மலான லைஃப் வாழ்ந்துன்னு வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல்.
0: உங்களுக்கு திருமணம் ஆகிடுதுங்களா?
1: ஆ, ஆயிடுச்சு.
0: எத்தனை குழந்தைகள்?
1: ஒரு பொண்ணு.
0: இப்போ குழந்தைக்காக ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்க?

0: எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம்,
1: குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு
0: வருமானம், கஷ்டம் இல்லாத அளவுக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு போகுது.
1: ஏன்னா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மீன் கிடைச்சாதான் உங்களுக்கு வருமானம்,
0: வருமானம் இது வந்து அது இல்லாம நிரந்தரமும் கிடையாது. இல்ல மாசமானா இந்த தேதியில இவ்வளவு வரும்னு கிடையாது. இல்ல கிடைக்கும் போது அதிகமா வச்சுக்குவோம், இல்லாதப்ப அதை வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம்.
1: இப்போ ஒரு அரசு துறையா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் காலையிலே வந்தோன்னா வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அது போல நீங்க கட்டாயம் கடலுக்கு போவீங்களா இல்ல போர் அடிச்சு ஐயோ டெய்லி நம்ம கடலுக்கு போறதாகுது அப்படி ஓய்வு எடுத்து ஒரு ஃப்ரீயா என்டர்டைன்மெண்ட் பண்றது உண்டா?
0: நாம வந்து நம்ம வருமானம் பார்க்கணும்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறதுக்குன்னு போறது காலைல போவோம், விருப்பப்பட்டா போவோம், அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். நிறைய பேர் போகணும்னு நினைக்கிறவங்க போவாங்க, அதுக்குன்னு ரெகுலரா நாங்களும் கஷ்டப்பட முடியாதுல்ல.
1: இப்போ நீங்க கடலுக்கு போறது கஷ்டம்தான், அதே மாரி குடும்பத்தோட குழந்தைகளோட சுற்றுலா மாதிரி எல்லாம் போறது பழக்கம்டா?
0: ஆ இருக்கு. இல்ல நம்ம நார்மலா எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ ரிலாக்ஸா நம்ம ஃபேமிலியா எங்க வேணா ஜாலியா போய் சுத்திட்டு வரோம்.
1: நீங்க அந்த வருமானத்துல இன்னும் கூடுதலா கூட அந்த போட் எல்லாம் வாங்கி இன்னும் அதிக ஆட்களுக்கு வேலையை குறைச்சி இன்னும் போய் வரலாம் இல்லையா, இன்னும் கூடுதல் வருமானம் வரும்?
0: இல்லை அந்த மாதிரி கூடுதல் வருமானம்னு பார்க்க முடியாது.
1: எத்தனை போட்டு வச்சுருங்க?
0: நாங்கள் ஒன்று தான் வச்சுக்கிறோம், எங்கள் நம்மளுக்கு தேவையான அளவு தான் நம்ம வச்சுருக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி பொருள் அதுவே வந்து நம்ம சம்பாதிக்கிறதுல முக்காசி வந்து அதிலே போடுற மாதிரி தான் இருக்கும். கடல் தொழிலை பொறுத்த வரைக்கும் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டாலும் அதே அமௌண்ட்டு விற்குமான்னு ஒரு சந்தேகம். இப்போ நான் 10 லட்சம் முதலீடு போடுறேன்னா 10 லட்சம் சம்பாதிக்க முடியாது. ஒரு பொருளை போட்டால் அது அந்த அமௌண்ட்டு விற்காது, காலம் குறை குறைய அதோட அமௌண்ட்டு குறைஞ்சினே இருக்கும், வேல்யூ பொருளும் வேஸ்ட் ஆகும், சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அதனால் அது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது.
1: இப்போ போட்டில் போகிறீங்க, டீசல் வாங்கணும், உணவுக்கு மற்ற பொருட்களும் வாங்கணும், இருந்தாலும் கொஞ்சம் செலவாகும் இல்லைங்களா? செலவை சரி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு போயிட்டு வந்த பிற அதை ஒரு ரெட்டிப்பு வருமானம் வருதா?
0: வருது. அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு கணக்கு பண்ணி தான் தொழில் பண்ணுவோம்.
1: இப்போ நீங்கள் கடலுக்கு போகும்போது கடல் சீற்றம் பலத்த காற்று மோசமான வானிலாம் இருக்குங்க இல்லையா, அதுக்கு அரசு சார்பாக உங்களுக்கு மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்னென்ன முறையெல்லாம் பண்ணுறாங்க மீனவர் நலத்துறை?
0: நேரடியாக ஊருக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ஊர்லேருந்து கட்டுக்கோப்பாக மறைச்சிடுவாங்க, கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் யாரும் போக மாட்டோம்.
1: இப்போ மீன்பிடி தடை காலம் 40 நாட்கள் கூட வரும்.
0: ஆமாம்.
1: ஆனால் அதையும் மீறி மீனவர்கள் வந்து அந்த மீன் விற்கிறாங்களா அந்த 40 நாட்களுக்குள்ளே? அது எப்படி? அது
0: சும்மா கட்டுமாரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டர் படகு வச்சு கரையை விட்டு வருவாங்க. அந்த தடை காலம்னு போடுறதால பெரிய தொழில் பண்ண மாட்டாங்க.
1: அந்த தடை காலம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் அறிவிக்கிறாங்களா?
0: ஆ, ஒரு முறை தான், 2 மாதம் வரைக்கும் அறிவிப்பாங்க, 45 நாட்கள்.
1: அந்த 45 நாட்கள் அறிவிப்பதன் காரணம் என்ன, அது என்னென்னலாம் கடலில் மாற்றங்கள்ங்கிறது அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: அந்த காலத்தில் மீன் வந்து அதிகமாக வளரும், அதனால் வந்து தடை காலம்னு ஒன்று அறிவிக்கிறாங்க.
1: அது அரசு கட்டுப்பட்டு எல்லா மீனவர்களும் அதுக்கு ஒத்துழைக்கிறீங்க?
0: அதுக்கு நாங்கள் ஒத்துழைச்சி தான் ஆகணும், நம்மளுக்கு ஒரு நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
1: மீனவர் நலத்துறை சார்பாக புதுச்சேரி அரசு மீனவர்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க?
0: இப்போ மானியத்தில் நிறையா பொருள் போட்டு வாங்குறதுலாம் மானியம் கொடுக்குறாங்க.
1: அது நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களா?
0: ஆ, அதை பயன்படுத்திக்கிறோம்.
1: அது யாரெல்லாம் எலிஜிபிள் மானியத்திலோட போட்டு வாங்குறது?
0: தேவைப்பட்டவங்க வாங்குறாங்க.
1: அரசு சார்பாக என்னென்னலாம் கேட்குறாங்களோ அது
0: அந்த பொருளை கொடுத்து எவிடன்ஸை கொடுத்தா
1: எவிடன்ஸ் கொடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணி அந்த போட்டு தான் மானியத்தோடு வாங்கலாம். போட்டெல்லாம் எங்கே வாங்குறீங்க, யார், எப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: அந்தந்த போட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல செய்கிறாங்க. இப்போ நாம் சின்ன போட்டுன்றதால அதிகபட்சமாக இந்த பரையம்பட்டை தரங்கம்படி அந்த ஏரியாவில் தான் அதிகமாக செய்கிறாங்க. அங்கே வாங்குற போட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறோம்.
1: ஒரு போட்டு எவ்வளோ இருக்கும்?
0: 2,20,000. அது சின்ன போட்டு, அதுக்கு பெருசாக பார்ப்போம், அதுக்கு ஏற்ற ரேட்டு ஏறினா இருக்கும்.
1: அடுத்து ஒரு பாடல் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம் சார்.
0: கல்லோர கவிதையிலேருந்து அடி ஆத்தாடி அந்த சாங் பிடிக்கும், சத்யராஜ் சாங்கு, கேட்கறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும்.
1: இளையராஜா இசையில் சத்யராஜன் ரேக்கா நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: நல்ல காட்சிகள், நல்லா
0: நல்ல காட்சிகள்,
1: பாடல்களும் நல்லா இனிமையாக இருக்கும். எஸ் ஜானகியோட இளையராஜா பாடியிருப்பாங்க.

0: ஒரு இனிமையான பாடல் கடலோர கவிதைகள் படத்திலேருந்து கேட்டோம். இப்போ கடலில் அந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வர்றதுக்கு அரசாங்கத்தின் மூலமா முன்னெச்சரிக்கையாக எப்படி உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க?
1: புயல் வந்து முன்னாடியே வருதுன்னா முன்னெச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க. அது இத்தனை கூண்டு ஏற்றிட்டா கடலுக்கு போக மாட்டோம் நாங்கள். இப்போ அதிகபட்சமாக புயல்னு அறிவித்தாலே கடலுக்கு போகக்கூடாதுன்னு மறைச்சிட்றாங்க. அது புயல் இங்கே வந்தாலும் வராட்டாலும் போகக்கூடாது. நீங்கள்
0: இப்போ நீங்கள் மீன்பிடி தொழிலில் கண்டினியூ பண்ணுறீங்க, உங்கள் தாத்தா உங்கள் அப்பா நீங்கள் வரும் தலைமுறையினருக்கு உங்கள் குடும்ப சார்ந்தவங்களுக்கு அதே மீன்பிடி தொழில் தான் அனுப்ப போகிறீங்களா, இல்லை உயர்கல்வி படித்து ஒரு அரசு அதிகாரியை அனுப்ப போகிறீங்களா?
1: இல்லை, அவங்களால அவங்களுக்கு விருப்பப்பட்டதை அவங்க செய்யட்டும்னு நாங்கள் விட்டுருவோம். அதிகபட்சமாக நாங்களும் படிக்கணும் தான் ஆசைப்பட்றோம், படிக்க வைப்போம். அது முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை அவங்க செய்யட்டும்னு விட வேண்டியதான்.
0: இந்த நிகழ்ச்சி நேர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. கடலை காப்போம், கடல் வளங்களை காப்போம், மீனவர்களின் வாழ்வு

0: பாதாரத்தை காப்போம். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கம் சார். அரங்கம் உழைப்பவர்
2: அரங்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கம் உழைப்பவர் அரங்கம். அரங்கம் உழைப்பவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி நல்லவாடு வி தாஸ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. அரங்கம் உழைப்பவர் அரங்கம். சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. அறிவிப்பு ஒன்று. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மகால், தவளக்குப்பம், புதுச்சேரி.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்றைய பன்னிசை மாலையில் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. வானத்தின் மீது மயிலாட கண்டேன் என தொடங்கும் திருவருட்பா பாடலை கேட்கலாம்.

0: பன்னிசை மலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 25 ஆண்டுகள் பொது சேவையின் நிறைவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியா மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், விநாயகர் கோயிலுக்கு சென்று 140 கோடி மக்களுக்காக வழிபாடு செய்ததாக கூறினார். மக்களுக்காக இரவும் பகலும் தொடர்ந்து சேவையாற்ற தமக்கு வலிமை அளிக்க பிரார்த்தனை செய்ததாக அவர் தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளில் மக்களின் நம்பிக்கையை பெற்றது மிகப்பெரிய சொத்து என்று திரு நரேந்திர மோடி கூறினார். மக்களின் நலனுக்காக கொள்கை அளவில் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைபேசிகள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது உலக அளவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கைபேசிகள் பிரபலமாகியுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நிலையான வேளாண் வளர்ச்சியில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியலை நாட்டு சேவைக்காக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஏழைகள், இளையோர், விவசாயிகள், மகளிருக்காக பிரதமர் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். கடந்த 25 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 140 கோடி இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். இந்நிலையில் இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாராட்டியுள்ளார். 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது அவரது மிகப்பெரிய சாதனை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியல் சாசனத்தை எப்போதும் பின்பற்றிய தலைவர் என்று பாராட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2001ஆம் ஆண்டு இதே நாளில் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவியேற்றதை நினைவு கூர்ந்துள்ளார். ஏழை மக்களின் நலனுக்காகவும் இளையோர்

0: மகளிர் மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் திரு நரேந்திர மோடி என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் முதலமைச்சராக 13 ஆண்டுகளையும் பிரதமராக 12 ஆண்டுகளும் திரு நரேந்திர மோடி பதவி வகித்ததாக தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகள் பொதுச் சேவை நிறைவையொட்டி தமிழகத்தின் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி யாத்திரையில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: 7 அக்டோபர் 2026 25 ஆண்டுகள் கடந்து மக்களுக்காக, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும், அதை தொடர்ந்து இப்பொழுது பாரத தேசத்தினுடைய பிரதமராகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர் 2047 வரலும் விக்சித் பாரத் என்ற அந்த இலக்கு, பாரத தேசம் வளர்ச்சியடைந்த தேசம், பாரத தேசம் இந்த நாட்டிற்கு, உலகத்திற்கு முதல் நாடாக, இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாரத தேசம் தொழில்துறையாகட்டும், அல்லது எந்த துறையாக இருந்தாலும் கூட, அந்த துறையில முதன்மையாக நம்முடைய ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் முன்னிலையில இருக்க வேண்டும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடல்சார் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று கோவாவில் செயல்படுத்தப்படும் சாகர்மாலா திட்டம் இடம்பெறுகிறது.
3: நாட்டின் வர்த்தக வளர்ச்சியில் கடல்சார் துறையின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் 11,000 கிலோமீட்டர் நீளமான கடலோர பகுதிகளும் 14,500 கிலோமீட்டர் நீர்வழி பாதையும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தை பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 சாகர்மாலா திட்டத்தை தொடங்கி வைத்தார். துறைமுகங்களை நவீனமயமாக்குவது, வர்த்தக கப்பல் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவது, கடலோர சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சாகர்மாலா திட்டம் உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவா போன்ற மாநிலத்தின் வளர்ச்சிக்காக சாகர்மாலா திட்டம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் துறைமுக கட்டமைப்பு, நீர்வழித்தடம், படகு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் சாகர்மாலா திட்டம் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவாவில் இதுவரை 840 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கோவா துறைமுகத்துறை தலைவர் ஆக்டேவியோ ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் கடல்சார் கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் துறைமுகங்களை இணைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் கூறியுள்ளார். 980 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவாவில் சாகர்மாலா கடல்சார் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்.
0: ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 5.5% உயர்த்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள நிதிக் கொள்கையில் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25%லிருந்து 5.5% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்க விகிதம் அதிகரித்து வருவதை அடுத்தும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருவதன் மூலமும் ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். கானா நாட்டின் அக்ராவில் வெளியுறவு சேவை கல்விக் கழகத்தில் உரையாற்றிய அவர், திறன் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று கூறினார்.

0: இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளிடையேயான உறவுகள் மிக பழமையானது என்று தெரிவித்த அவர், இந்தியா கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுடன் வணிகம், பேரிடர் மேலாண்மை, வேளாண், சுகாதாரம், பசுமை எரிசக்தி துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இத்துறையைச் சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகள், ஜவுளி தொழிலாளர்கள், பின்னலாடை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 60 லட்சம் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். கைத்தறி தொழில்துறையுடன் இணைந்து ஏராளமான சிறிய ஜவுளி நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதையும் திரு கிரிராஜ் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ம் நாளான இன்று 11 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டியது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 151 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மனவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-6, 2-11, 7-11, 12-10 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சியான் சியூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நீங்களும் நானும் இவனுக்கு படுக்கை அருகே மாறி மாறி துணைக்கு இருக்கலாமா என்று தனது கரிய கண்களால் தாயை பார்த்து கொண்டே கேட்டாள் லுத்மிவா. உங்களுக்கு சம்மதம்தானே? சரி, இப்போது எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக போய் வாருங்கள். அவள் அதிகாரம் கலந்த அன்போடு தாயின் கரத்தை பற்றி அவளை வாசல் நடைக்கு கூட்டி சென்றாள். வாசல் நடையை கடந்து வெளியே வந்ததும் லுத்மிவா நின்று கொண்டே பேசினாள். நான் உங்களை இப்படி வெளியே விரட்டி அடிக்கிறேன் என்பதை எண்ணி மனம் புண்பட்டு போகாதீர்கள். அவனோடு பேசிக் கொண்டிருப்பது அவனுக்கு ரொம்ப ஆபத்து. அவன் பிழைக்கக்கூடும் என்றே நான் இன்னும் நம்புகிறேன். அவள் தன் கரங்களை இறுக்க பற்றி அழுத்தினாள். அவள் பிடித்த பிடியில் எலும்புகளே நொறுங்கும் போல் இருந்தது. கைகளை பிடித்தவாறே அவள் கண்களை மூடினாள். இந்த பேச்சு தாயை கலவரப்படுத்தியது. அடக்கடவுளே, என்ன சொல்லுகிறீர்கள் என்று குழறினாள் தாய். சரி, போகிறபோது எங்கேயாவது ஒற்றர்கள் நிற்கிறார்களா என்று பார்த்து கொண்டு போங்கள் என்று மெதுவாக சொன்னாள் லுத்மிவா. அவள் தன் கரங்களை தன் முகத்துக்கு நேராக உயர்த்தி நெற்றி பொறுத்துக்களை தேய்த்து விட்டு கொண்டாள். அவளது உதடுகள் துடித்தன. முகம் சாந்தமடைந்தது. எனக்கு தெரியும் என்று பெருமிதத்தோடு சொன்னாள் தாய். வெளிவாசலுக்கு சென்றவுடன் அவள் ஒரு நிமிஷம் அங்கேயே நின்று தன்னுடைய துப்பட்டியை சரி செய்து கொண்டே சுற்றுமுற்றும் கூர்மையோடு எனினும் வெளிக்கு தெரியாமல் கவனித்து கொண்டாள். கூட்டத்தில் கூட ஒற்றர்களை அடையாளம் கண்டு தீர்மானிப்பதில் அவள் அநேகமாக தவறுவதே இல்லை. அவர்களது எடுப்பாய் தெரியும் கவனமற்ற நடை, அவர்களது அசாதாரணமான பாவனைகள், சோர்வும் எரிச்சலும் நிறைந்த அவர்களது முகபாவம், இவற்றிற்கெல்லாம் பின்னால் மோசமாக ஒளிந்து கொண்டிருக்கும் அவர்களது கரிய கண்களிலே மறைந்து கிடக்கும் குற்றம் நிறைந்த அச்சம் கொண்ட நோக்கு, அவை அனைத்தையும் அவள் நன்கு தெரிந்து வைத்திருந்தாள். ஆனால் இந்த தடவையோ அவள் அந்த மாதிரி முகங்கள் எதையும் காணவில்லை. எனவே தெரு வழியாக அவசர அவசரமாக நடந்து

என்றாள். அவள் ஒரு வண்டியை வாடகைக்கு பிடித்து கொண்டு வண்டிக்காரனை மார்க்கெட்டுக்கு ஓட்டி செல்லும்படி உத்தரவிட்டாள். மார்க்கெட்டில் அவள் நிக்கலாய்க்காக வாங்க வேண்டிய துணிமணிகளை தேர்ந்தெடுப்பதில் விடாப்பிடியாக பேரம் பேசி விலையை குறைத்து கேட்டாள். அத்துடன் தன்னுடைய குடிக்கார கணவனால்தான் இந்த மாதிரியான நிலைக்கு தான் வந்துவிட்டதாகவும், அவனுக்கு மாதா மாதம் ஒவ்வொரு புதுச்சட்டை துணிமணி எடுத்து கொடுக்க நேர்ந்துவிட்டதாகவும் ஒரு பொய்க் கதையையும் கடைக்காரனிடம் கூறினாள். அவளது கட்டுக்கதையை கேட்டு கடைக்காரர்கள் கொஞ்சம் கூட மசியவில்லை. இருந்தாலும் அதுவே அவளுக்கு ஒரு பெரும் ஆனந்தத்தை தந்தது. வழியிலே அவளுக்கு இன்னொரு எண்ணம் உதித்தது. நிக்கலாய்க்கு புதிய துணிமணிகள் வாங்க வேண்டிய அவசியத்தை போலீஸ்காரர்களும் உணரக்கூடும் என்றும், எனவே அவர்கள் தங்களது ஒற்றர்களை மார்க்கெட்டுக்கும் அனுப்பியிருக்க கூடுமென்றும் அவள் நினைத்தாள். எனவே புறப்பட்டு சென்றது போலவே மிகுந்த ஜாக்கிரதையோடும் கவனத்தோடும் அவள் இகோரின் அறைக்கு திரும்பி வந்தாள். பிறகு அவள் நிக்கலாயிடம் நகரின் எல்லை வரை காவலாக சென்றாள். அவர்கள் தெருவில் ஆளுக்கு ஒரு பக்கமாக நடந்து சென்றார்கள். நிக்கலாய் தலையை தாழ்த்தி கொண்டு தத்தி தத்தி நடந்து செல்வதையும், அவன் அணிந்திருந்த நீளமான பழுப்பு நிற கோட்டினால் அவனது கால்கள் அடிக்கடி முட்டிக்கால் தட்டிக்கொள்வதையும், மூக்கின் மீது வந்து விழுந்து மறையும் தொப்பியை அவன் அடிக்கடி பின்னால் தள்ளி வைத்து கொள்வதையும் கண்டு தாய்க்கு சிரிப்பாயும் மகிழ்ச்சியாயும் இருந்தது. ஆள் நடமாட்டமே அற்ற ஒரு சந்தில் அவர்கள் சாஷாவை சந்தித்தார்கள். நிக்கலாயை பார்த்து தலையை அசைத்து விடைபெற்று கொண்டு தாய் வீட்டுக்கு திரும்பினாள். ஆனால் பாவல் மட்டும் இன்னும் சிறையிலேயே இருக்கிறான், ஆந்திரேயும் என்று துக்கத்தோடு நினைத்து கொண்டாள் அவள். நிக்கலாய் அவளை உணர்ச்சி வெறியோடு வந்து சந்தித்தான். இகோரின் நிலைமை மோசமாயிருக்கிறது என்றான் அவன். ரொம்ப மோசமான நிலை. அவர்கள் அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் விட்டார்கள். லுத்மிலாய் இங்கு வந்திருந்தாள், உங்களை வர சொன்னாள். ஆஸ்பத்திரிக்கா? பதறிப்போன உணர்ச்சியோடு நிக்கலாய் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே ரவிக்கே அணிந்து கொள்வதில் தாய்க்கு உதவினான். இதோ இந்த கட்டையும் எடுத்து கொள்ளுங்கள் என்று தனது வெதுவெதுப்பான ஈர பசையற்ற கரத்தால் தாயின் கை விரல்களை அழுத்தி பிடித்து கொண்டு நடுநடுங்கும் குரலில் சொன்னான் அவன். நிக்கலாய் வெசோவ்ஷிக்கோவுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து முடித்து விட்டீர்களா? ஆமாம், இகோரை பார்க்க நானும் வந்திருக்கிறேன். தாய் களப்பினால் மயங்கி போயிருந்தாள். நிக்கலாயின் பதைப்பதைப்பு அவளது உள்ளத்தில் ஏதோ வரப்போகும் ஒரு ஆபத்தை அறிவுறுத்தும் பயத்தை எழுப்பிவிட்டது. அவன் செத்து கொண்டிருக்கிறான் என்று இருண்ட எண்ணம் அவளது மனதுக்குள்ளே துடித்துடித்து கொண்டிருந்தது. வெளிச்சம் நிறைந்து சுத்தமான அந்த சிறு அறைக்குள்ளே நுழைந்ததுமே வெள்ளை நிறமான தலையணைகளின் மீது சாய்ந்து கொண்டு நிக்கலாய் கரகரத்த குரலில் சிரித்து கொண்டிருப்பதை தாய் கண்டாள். கண்டவுடன் அவளுக்கு ஒரு பாரம் நீங்கியது போல் இருந்தது. அவள் வாசற்படியிலேயே நின்று ஈகோர் டாக்டரிடம் என்ன சொல்கிறான் என்பதை கேட்டாள். நோயாளிக்கு வைத்தியம் பார்ப்பது என்பது சீர்திருத்தம் பண்ணுவது மாதிரிதான். உன் அசட்டு பேச்சை விடு இகோர் என்று கலங்கிய குரலில் சொன்னார் டாக்டர். ஆனால் நானும் புரட்சிக்காரன், சீர்திருத்தங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. டாக்டர் இகோரின் கையை மீண்டும் அவனது மடி மீது மெதுவாக வைத்துவிட்டு எழுந்து நின்றார். ஏதோ சிந்தித்தவாறே தமது தாடியை தடவி விட்டு கொண்டார். இகோரின் முகத்தில் உள்ள வீக்கத்தை கவனித்து பார்த்தார். தாய்க்கு அந்த டாக்டரை தெரியும். அந்த டாக்டர் நிக்கலாயின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர். அவரது பெயர் இவான் தனிலவிச். அவள் இகோரிடம் சென்றாள். அவன் தன் நாக்கை நீட்டி அவளை வரவேற்றான். டாக்டர் அவள் பக்கம் திரும்பினார். அதென்ன நிலவுனா, உங்கள் கையில் இருப்பது என்ன? புத்தகங்களாய் இருக்கும் என்றான் இகோர். இவன் படிக்கக்கூடாது என்றார் அந்த குட்டி டாக்டர். இந்த டாக்டர் என்னை முட்டாளாக்க பார்க்கிறார் என்றான் இகோர். அவனது நெஞ்சிலிருந்து குறுகிய ஈரமான மூச்சு கரகரப்புடன் மோதிக்கொண்டு வந்தது. அவனது முகத்தில் துளி துளியாய் வியர்வை பூத்திருந்தது. தனது கையை உயர்த்தி நெற்றியை துடைத்து கொள்வதே அவனுக்கு பெரும் சிரமமாய் இருந்தது. விசித்திரமாய் அசைவற்றிருந்த அவனது வீங்கி போன கண்ணங்கள் அகன்ற அன்பு ததும்பும் முகத்தை விகாரப்படுத்தி அவனது முக வடிவை உயிரற்ற முக மூடியைப் போல் உணர்வற்று போக செய்தன. அவனது கண்கள் மட்டும் அந்த வீக்கத்திற்குள்ளாக புதைந்து போய்
தெளிவாக இரக்கம் ததும்பும் புன்னகையுடன் பார்த்து கொண்டு

0: இருந்தான். ஓ விஞ்ஞானியே, எனக்கு ஒரே களைப்பாய் இருக்கிறது, கொஞ்சம் கீழே படுத்துக்கொள்ளலாமா என்று டாக்டரை பார்த்து கேட்டான் அவன். கூடாது, நீ படுக்கக்கூடாது என்று விரைப்பாக பதில் சொன்னார் டாக்டர். நீ வெளியே போன நிமிஷத்திலேயே நான் படுத்துக்கொள்ளப் போகிறேன். அவனை படுக்க விடாதீர்கள் நிலவனா, தலையணைகளை ஒழுங்காக வையுங்கள், அவனை தயை செய்து பேச விடாதீர்கள், பேசுவது மிகவும் ஆபத்தானது. தாய் தலையை அசைத்தாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: அவனை தயை செய்து பேசிவிடாதீர்கள். பேசுவது மிகவும் ஆபத்தானது. தாய் தலையை அசைத்தாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: நேரம் 1 மணி.
1: நேர்களுக்கு வணக்கம். இது முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. நாள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? அப்ப இத பத்தி பேசுறதுக்கு மிக சிறந்த ஒரு நபர், குழந்தை நல மருத்துவர், பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் பி நளினி அவர்கள் என்னோட கூட வந்திருக்காங்க. மருத்துவ துறையில மாத்திரம் இல்லாம பல்வேறு ஆராய்ச்சி பணியிலையும் அவங்க மிகச்சிறந்த அளவுல புதுச்சேரி மாநில மக்களுக்கும் சரி, இந்திய நாட்டின் மக்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அது மிகப்பெரிய அளவுல அங்கீகாரம் பெற்றது பெற்ற என்னோட கூட இன்னைக்கு நிலையத்துல இருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம், நான் பேசுகிறேன்.
1: பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பார்வை நம்ம கிட்ட இருந்து வர வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் நாளைய தலைமுறைகளை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய ஒரு கவனிப்பு அதிகப்படியா இருக்கு. சர்வதேச அளவிலயும் யுனைடெட் நேஷன்ஸும் ஒரு நாள்
2: கொண்டாடுகிறார்.
1: பெரிய அளவுல அவங்க இதை வந்து ஒரு முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல இந்த ஆண்டு ஒரு சிறப்பு தலைப்போட குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பெண் குழந்தைகளோட உரிமைகள்ல முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த நாளோட முக்கியத்துவத்தை பத்தி நீங்க சொல்லுங்க, குழந்தைகளை பத்தியும் சொல்லுங்க.
2: எல்லாருக்கும் தெரியும் பெண் குழந்தைகளை பேணி காக்க வேண்டும் என்பது எல்லா இடத்துலயும் தெரியும். இருந்தாலும் இந்த நாள் கொண்டாடுவதற்கு முக்கியம் என்னவென்றால், இதை வந்து நினைவுபடுத்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம், இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு என்று சொல்கிறோம். ஏனால் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. முன்னேறி இருக்கிறோம், ஆனால் இன்னும் முன்னேற வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இப்பொழுது அந்த முக்கியத்துவம் கொடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு என்பது

0: பிறக்கிறதுலேருந்தே. ஏன்னா சில இடத்துல இன்னும் கூட குழந்தைகள், அதுவும் இந்தியாவில் குழந்தை ஆணா பெண்ணா என்று வயிற்றில் இருக்கும் பொழுது தெரியக்கூடாது. ஆனாக்க இப்பொழுதும் தவறான முறைகளில் போய் பெண்ணா ஆணான்னு கண்டுபிடிச்சு அதை வந்து கலைக்கும் நிலை இன்னும் கூட இருக்கிறது. நாம் வந்து ஓரளவு கவர்மெண்ட்லேருந்து அதை வந்து கண்டுபிடிச்சு அவர்களுக்கு தண்டனை கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்தியா எவ்வளோ பெருசு நமக்கு தெரியல, அதில் வந்து சில இடங்களில் இன்னும் நடக்கிறது. தவறான முறையில் நடந்து அந்த குழந்தைகள் சில சமயம் ஆணாக கூட இருக்குது, பெண்ணா இல்லை, வயிற்றில் இருக்கும் போதே கலைத்தா கூட அந்த குழந்தை சில சமயம் ஆணாக எழுது தப்பாக செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்க அம்மாக்களே, தாய்மார்களே, சில தாய்மார்கள் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுப்பதிலேயே வித்தியாசம் கண்டுபிடிக்கிறார்கள். அதாவது ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக தாய்ப்பால் கொடுக்கிறார்கள், பெண் குழந்தைக்கு குறைவாக தாய்ப்பால் கொடுக்கிறார்கள். நான் மருத்துவராக இருக்கும்போது ஒரு இரட்டை குழந்தை என்னிடம் எடுத்து வந்தார்கள். அந்த பெண் குழந்தை ரொம்ப மெலிந்து சின்னதாக இருந்தது, ஆண் குழந்தை நல்லா இருந்தது. அப்போ பார்க்கும் பொழுது எவ்வளோ தடவை தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது ஆண் குழந்தை கொடுப்பதை போல பாதி அளவு தான் அந்த பெண் குழந்தை கொடுப்பாங்க அந்த தாயார். அது ஏன்னா அந்த மனசுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஐயோ பெண்ணா அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை வந்து விட்டது அப்பொழுது. ஆனால் இப்பொழுது பரவாயில்ல, இப்போ வந்து ஓரளவு பெண் குழந்தையை பார்த்து கொள்கிறார்கள், இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. முதல்ல தடுப்பூசி கூட சரியாக போட மாட்டாங்க பெண் குழந்தைக்கு, ஆண் குழந்தையானா தடுப்பூசி போடுவாங்க. ஒரு இடத்துல போயிருக்கும் பொழுது நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பெண் அவளுடைய குழந்தையை அட்மிட் ஆயிருந்து அந்த குழந்தைக்கு நான் கேட்டேன் தடுப்பூசி போட்டுங்களாமா. அந்த குழந்தை வந்து மூன்றாவது குழந்தையோ நான்காவது குழந்தையோ பெண் குழந்தை, குழந்தைக்கு தடுப்பூசி போடவில்லை. குழந்தை பெரிய குழந்தைகளுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன் போடலை, இது பெண் குழந்தைனால போடலையா அப்படின்னு கேட்டால் உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நான் கஷ்டப்பட்டு பெண் குழந்தை பெற்றுட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது மாதிரி எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. அது மாதிரி ஒரு ஆட்டிடியூடே வந்து தவறாக இருக்குது. பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறது டிலே பண்ணுறாங்க, ஆண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி ரெகுலராக போட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இல்லை பரவாயில்ல, மாறி இருக்குது, இப்போது முன்னைக்கு இப்போ மாறி இருக்குது. இருந்தாலும் அது வந்து அதிகமாக மாற வேண்டும். அப்புறம் வளர வளர இந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதிலேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக உணவும் பெண் குழந்தைகளுக்கு கடைசியில் உணவு கொடுக்கும் முறையும் இருக்குது. இது வந்து பெண்கள்லாம் கடைசியில் சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் கடைசியில் சாப்பிடுவாங்க. அது என்ன மிச்சம் மீதி இருக்கோ சாப்பிடுவாங்க. அதுதான் அந்த தாயார் வந்து உட்கொள்ளும் உணவை பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒன்றும் சத்தே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெண் குழந்தைகளும் தன்னோட உட்காந்து வச்சு சாப்பாடு போடுறாங்க, அந்த குழந்தைகளுக்கு போதிய சத்துணவு கிடைப்பதில்லை. சத்துணவு கிடைப்பதில்லை என்பதை கொண்டு தான் சத்துணவு திட்டமே கொண்டு வந்தது, நம்ம மதிய உணவு திட்டம் கொண்டு வந்ததே அதுதான். பார்த்தீங்கன்னாக்க இந்த குழந்தைகள்லாம் வீட்டில் வேலை செய்கிறாங்க, பெண் குழந்தைகள்லாம் வேலை செய்கிறாங்க, ஆண் குழந்தைகள் அதிகமாக வேலை வாங்குவதில்லை. எங்கேயாவது வீட்டில் தண்ணி இல்லைன்னா குடம் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துனது பெண் குழந்தைகள் தான். வீட்டில் வேலை செய்கிறது பெண் குழந்தைகள் தான். வீட்டில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏதாவது யாருக்காவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது அழுத்த குழந்தை பிறந்திருக்கேன் என்றால் பள்ளிக்கு செல்லாமல் நிறுத்தப்படுகிறாள். ஏன்னா வீட்டு வேலையை பார்த்துக்கணும்,
1: அல்லது அடுத்த குழந்தையை பார்த்துக்கணும்,
0: அடுத்த குழந்தையை பார்த்துக்கணும். அடுத்த குழந்தை பார்க்கறதோட அம்மா குழம்பு சரியில்லை, அம்மா இருந்தாலும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு பெண் குழந்தை தான். அதே மாதிரி தாயார் இறந்து விட்டால் பார்த்தீர்கள் என்றால் வீட்டில் பெண் குழந்தை தான் வீட்டில் சமையல் பண்ணி எல்லாம் பார்த்து தம்பிகளையும் பார்த்து முடிந்தால் பள்ளிக்கு செல்கிறார், இல்லை என்றால் பள்ளியை நிறுத்தி விடுகிறது. இந்த நிலை இன்னும் கூட இருக்கிறது கிராமப்புறங்களில்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசுவோம்.
1: பெண் குழந்தைகளிடையே இரத்த சோகை நோய் அதிகமாக இருக்கிறது. இரத்த சோகை நோய் ஏனென்றால் அவர்களுக்கு போதிய உணவு, போதிய அளவு சத்துக்கள் கிடைப்பது இல்லை. அது வந்து நிச்சயம் இருக்கிறது. எல்லா குழந்தைகளுக்கும் அது மாதிரி இருக்கிறது. இது மாதிரி சர்வே பண்ணியிருக்கோம், ஹீமோக்ளோபின் பண்ணியிருக்கோம் குழந்தைகளுக்கு, பார்த்தா அது குறைவாகத்தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் வளர வளர அந்த குழந்தைகளை என்னன்னாக்க, நீ வந்து கல்யாணம் ஆகி போறவ தானே, இங்கே என்ன உனக்கு, உனக்கு ஒன்றும் வேலை கிடையாது, அதனால அப்படின்னு சொல்லி சொல்லியே வளர்க்குறாங்க. திருமணம் ஒன்று தான் அந்த பெண்களுக்கு தொழில் அப்படின்ற மாதிரி நடத்துகிறாங்க. அந்த குழந்தைகளை படிக்க வைப்பது, படிக்க வைக்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பது தந்தை தான். கேட்குறீங்க இப்போது நிறைய இடத்துல பெண்கள் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அப்புறம் செக்ரட்டரி ஆகியிருக்காங்க, அதுவாயிருக்காங்க, இதுவாயிருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் முன்னுக்கு வராங்க. இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நடந்த ஏஷியன் கேம்ஸில் கூட

0: பார்த்தீங்கன்னா பெண்கள் தான், கிரிக்கெட் கூட பெண்கள் முன்னிலை, அதுக்கப்புறம் கபடியில் பெண்கள் முன்னிலை, அது மாதிரி நிறைய பெண்கள் நிறைய சாதிக்கிறாங்க. ஆனால் அதற்கு ஊக்கம் கொடுப்பது தந்தையர். இது வந்து இதையும் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். கிராமத்தில் இருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடுகள் இப்போ ரொம்ப சின்னதாக போயிடுது. அந்த பெண்களுக்கு ஒரு பிரைவசியே இருக்க மாட்டேங்கிறது. அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு தனிமை, அந்த ஆண் குழந்தைகள் இருக்குது, பெண் குழந்தைகள் இருக்குது, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது இல்லையா, கழிப்பிடம்ன்றது ஒன்றுமே கிடையாது. இது பார்த்தாக்கா காலங்காலத்தால் எழுந்து அம்மா பெண்கள் எல்லாம் வெளியில் போய் தான் கழிப்பிடத்துக்கு போயிட்டு வராங்க. அப்புறம் வந்து அவர்களுக்கு பீரியட்ஸ் வரும்பொழுது ஃபெசிலிட்டி இல்லை. அதே தான் நான் சொல்கிறது, ப்ரைவசி இல்லை. அதே தான் ஸ்கூல்லையும். இப்போ இதுவே டாய்லெட்ஸே கிடையாது. இப்போ தான் பார்த்து பார்த்து டாய்லெட் கட்டுறாங்க. ஆனால் பெண்களுக்கு தனியாக அது டாய்லெட்டே கிடையாது, டீச்சர்ஸ்க்கே கிடையாது. அதே மாதிரி தான் பெண் குழந்தைகளுக்கும் பீரியட்ஸ் வந்தாலோ இல்லை எதுவாக இருந்தாலும் கழிப்பிடமே சரியாக இல்லை. இதெல்லாம் தான் நான் சொல்கிறது, பெண்களுக்கு இன்னும் வந்து முன்னேற்றம் வேண்டும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓரளவு இருக்குது, இருந்தாலும் அது போகலை. அதுவும் இன்னும் போனீங்கன்னாக்கா மலை ஏரியாலாம் ட்ரைபல் குழந்தைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை வந்து நம்ம ஊரில் பள்ளிக்கூடம் அனுப்புகிறாங்க. வடநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பள்ளிக்கூடமே போகிறதில்லை, மலை ஏரியாவில் இருக்கவங்களாம். ஏன்னு கேட்டால் பசங்களை ரொம்ப தூரம் அனுப்ப வேண்டியிருக்கு, தனியாக அனுப்ப வேண்டியிருக்கு, போகிறதுக்கு வெளியில் கொண்டு போகிறதுக்கு அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டி இல்லை, பஸ் சர்வீஸோ இல்லை, அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலியல் துன்புறுத்தல் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா. முன்னையும் இருந்திருக்கோம், அது நமக்கு தெரியலை, இப்போ வந்து அதிகமாக நமக்கு தெரிகிறது. பாலியல் துன்புறுத்தல் எல்லா லெவல்லையும் இருக்குது. குழந்தை சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தல் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சொந்தக்காரங்கக்கிட்டேயே கூட பாலியல் துன்புறுத்தல் இருக்குது. அவங்களுக்கு சொந்தம் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கூட, அவர்கள் மூலமாக கூட அவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருக்கிறது. நிறைய இடத்தில் தந்தையே அந்த குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அப்புறம் ஸ்கூலில் போனால் ஸ்கூலில் கூட ப்ரொடெக்ஷனே இல்லை குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு. பார்த்தீர்கள் என்றால் எல்லா விதத்திலையும் ஓரளவு எப்படி அந்த குழந்தைகளை இது பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறாங்க.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: நீங்க சொன்ன பல விஷயங்கள்ல வந்து குறிப்பா மனசுல வரக்கூடிய விஷயம் வந்து பாதுகாப்புன்றது. இப்ப இந்த பாதுகாப்பு எல்லா நிலைகள்லயுமே அவங்களுக்கு கிடைக்க பெறல அப்படிங்கறதுதான் உண்மை. வளர்ற இடத்துல வீட்டிலயும் விளையாடுற இடத்துல பள்ளியிலயும் கல்லூரியிலயும் சோ அந்த பெண் குழந்தைகளுக்கு பாலியல் அச்சுறுத்தல்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு.
1: படித்து விட்டு வேற இடத்துல வேலைக்கு போறாங்க, அவர்களுக்கே ப்ரொடெக்ஷன் போறல. பஸ்ல ஏறி போறதுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை. தனியா டாக்ஸில போனா அதுலயும் நிறைய இடத்துல சாப்ட்வேர் கம்பெனிக்கெல்லாம் போறாங்களே அவங்கள, அதுல கூட சில இடத்துல பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்றன. இது மாதிரி எல்லா இடத்துலயுமே ஆன் த ஹோல் பெண்களுக்கு. இப்ப நம்ம தனியா போறதுக்கே ஒரு இடத்துல போனா தனியா போனோமா இல்லையா, இத்தனை வயசுக்கு அப்புறமும் நான் யோசிப்பேன் அந்த இடத்துக்கு தனியா போலாமா, சேஃப்டி இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம பார்த்துன்னு தான் போக வேண்டியிருக்கு. எல்லா லெவல்லையுமே பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் வந்து பெண்களுக்கு இந்த கல்யாணம், இந்த கல்யாணத்தை தான் முன்னிறுத்தி பெண்களை வளர்க்குறாங்க. குழந்தை சின்னதாக இருக்கச்சியே அவங்களுடைய அத்தை பையன் தான், இவன் தான் அவனுக்கு மரப்பையன், இவன் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இப்படி இருப்பான் என்னன்றது தெரியாது. அப்புறம் வந்து உங்கள் மாமா, மாமாவுக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன். தமிழ்நாட்டில் இது ரொம்ப காமன், மாமன் முறை, மாமன் முறைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாமாவுக்கு இந்த பொண்ணுக்கும் 20 வயசு வித்தியாசம் இருக்கும், கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 15 வயசு ஆன உடனே ஒரு 35 வயசு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அது கஷ்டமோ நஷ்டமோ அந்த பெண்ணுக்கு வேறு வழியே கிடையாது. அது மாதிரி நிறைய இடத்தில் இருக்கிறது. இது வந்து ஒன்று. இரண்டாவது, பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை சூஸ் பண்ணக்கூடிய உரிமையே இல்லை. படித்தவர்கள் கூட நான் இவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இல்லவே இல்லை. சொன்னாக்க உடனே வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது, நிறைய ஆணவ கொலைகள் கூட நடக்கிறது. இதனால் ஒரு பெண்ணுக்கு தனக்கு என்ன வேணுன்றத சூஸ் பண்ணுறதுக்கு கூட உரிமை இல்லை. ஒரு பெண்ணு நான் படிக்கணும் இதை அப்படின்னு சொன்னாங்கன்னா படிக்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதே அவ இல்லை, அவங்க குடும்பத்தவர், தந்தை அப்புறம் பாட்டி அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. எதுக்காக நீ படிக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்போ வேண்டாம் படிப்பு அப்படின்னு சொல்கிற அந்த பாட்டிகள் நிறைய இருக்காங்க. அதுலேயும் சில பேர் நல்லா படித்து முன்னுக்கு வரவங்க இருக்காங்க. ஆனாக்க இன்னும் பெண்ணுக்கு தனக்கு என்ன வேண்டும் என்பதை, ஈவன் கல்யாணம் ஆன பெண்களுக்கு கூட உரிமை இல்லை, தனக்கு என்ன வேண்டும் என்பதை சூஸ் பண்ணக்கூடிய உரிமை இல்லை. நிறைய பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
0: வளர்ந்த பெண்களுக்கே அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது பெண் குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய எதிர்காலத்தை சூஸ் பண்ணக்கூடிய அந்த சுதந்திரம் வந்து இல்லை. ரெண்டு விஷயங்கள் நீங்க இப்ப பாயிண்ட் அவுட் பண்ணீங்க, ஒன்னு பாதுகாப்பு குறித்த ஒரு விஷயம், இன்னொன்னு வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி

0: கொடுக்கப்படல அல்லது அதற்கு எதிரான விஷயங்கள் தான் நடைபெறுது அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம் வந்து இப்ப பெண் குழந்தைகள் வளரும் போதே அந்த மாதவிடாய் காலங்கள் இருக்கு, அவங்களுக்கு அந்த பருவத்திற்கான வளர்ச்சிகள் இருக்கு, அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு பிரைவசி கொடுக்கப்பட்டிருக்கு.
1: இன்னொன்னு சொல்லணும் என்னன்னாக்கா, மாதவிடாய்ன்றது என்னவோ தீண்டத்தகாத ஒன்று அப்படின்னு இன்னும் கூட இருக்கு, ஃபேமிலிஸ்ல அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தாக்க அவங்கள வந்து தண்ணியை தள்ளி வச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் கூட நடந்திருக்காது, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயின்றதுனால அவளை எக்ஸாம் எழுதுறதுக்கு வெளியில் உட்காத்தி வச்சு எக்ஸாம் எழுத வச்சாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்துடுச்சு அதை பற்றி. அது மாதிரி பெண்ணுக்கு முதல் பருவம் வரும்பொழுது அது வந்து பெருசாக கொண்டாடுறது, பணம் செலவழித்து அது எதுக்காக அதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி பணம் செலவழித்து அதை கொண்டாடி, கடன் வாங்கி அதை கொண்டாடி, அது எதற்காக? அதை வந்து போஸ்டர் வேற அடிச்சு போட்டு, அது எதற்காகனு எனக்கு ஒன்றும் புரியல. பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுதான், அதுக்காக அதை வந்து ஒரு பெருசாக கொண்டாடணுன்றது அவசியம் கிடையாது. அப்புறமா எல்லாருக்கும் நம்ம உடம்புல இருக்க ஃபிசியலாஜிக்கல், அதாவது பசி எடுத்தால் உணவு சாப்பிடுறது, அப்புறம் சிறுநீர் கழிப்பது, இதெல்லாம் வந்து நார்மல் ஃபிசியலாஜி. அதை மாதிரி இதுவும் ஒரு ஃபிசியலாஜிக்கல் திங் தான். அதை வந்து என்னத்துக்கு இது வந்து தனியாக உட்காரணும், இது வந்து அப்நார்மல், இது வந்து இதை தொடக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்வது ஐ திங்க் அது வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க எல்லா இடத்துக்கும் பெண்கள் போக வேண்டியிருக்கு, இப்போது வேலைக்கு போக வேண்டியிருக்கு. யாரோ வந்து பைலட்டாக இருக்காங்க, அவங்க வந்து போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா, வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா அன்னைக்கு? அது மாதிரி இது வந்து நார்மல்னு அதை எடுத்துக்கணும. அது வந்து இன்னுமே தெரியல, நிறைய பேருக்கு அது வந்து நார்மல்னு தெரிய மாட்டேன்றது, ஏதோ அப்நார்மல்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தைகளும் பயப்படுறாங்க, மனநிலையில் வளர்க்கப்படுகிறார்கள். நிறைய குழந்தைகளுக்கு திலி பிரச்சனைகள் இருக்கின்றன. சில குழந்தைகளுக்கு அதிகமாக போகும், சில குழந்தைகளுக்கு குறைவாக போகும், சில குழந்தைகளுக்கு அது மாதிரிலாம் இருக்கும்போது அதை மறைத்து அது ஒன்றும் இல்லை அது சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் மறைச்சு அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து வெளியில் சொல்கிறதே கிடையாது, அதுவும் தவறு. திருமணம் என்பது நம்ம இந்தியாவில் 18 வயது மேல் தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய திருமணங்கள் 14, 15 நடக்குது, 12 வயதில் கூட நடக்குது. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கே திருமணம் பண்ணிடுறாங்க. திருமணம் செய்து கொள்வோர் 30-40 வயது ஆள் கூட திருமணம் பண்ணுறாங்க, பணத்துக்காக பணம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க.
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறதுக்கான முக்கிய நோக்கம் வந்து இந்த ஆண்டு பெண் குழந்தைகள் திருமணத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த திருமணத்துக்கு ஒரு பெண் தயாரா இருக்கிறா அப்படின்னும் போது உடல் அளவுல எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு வலிமை தேவைப்படுகிறது?
2: உடல் அளவுல வலிமைன்றது உடல் நல்லா சோகை அதெல்லாம் இல்லாத வெயிட் நல்ல கூடி ஓரளவு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வந்து அந்த மாதிரி இருந்தா, ஏன்னா மனதளவுல ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்றது 18-20 வயசு ஆகும். மனதளவுல ப்ரிப்பரேஷன் வேணும். ஃபர்ஸ்ட் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதளவுல ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். ரெண்டாவது உடல் அளவுல அந்த பெண் உடல் நலம் நன்றாக இருக்கிறார்களா, எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் நார்மலாக இருக்கா, ஏதாவது வேற ஏதாவது இது இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இப்போ வந்து கர்ப்ப வை வாய் தடுப்புக்காக 14 வயசில் தடுப்பூசி போடுறாங்க. ஏன்னா இது வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால ஃப்ரீயாக தடுப்பூசி ஒரு ஊசி போடுறாங்க, கர்டாசில்ன்ற ஒரு ஊசி போடுறாங்க. 14 வயது குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு போடுகிறார்கள். இது எதற்கு என்றால், ஆணில் உள்ள சீமன்லேருந்து தான் அந்த வைரஸ்

0: வருது. அது வரும்பொழுது பெண்ணுடைய கர்ப்பை வாயில் அது வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து கர்ப்பப்பை வாய் கேன்சர் வருகிறது, அதிகமாக வருகிறது. 25 வயசு 26 வயசுலேயே கூட வந்துடுது பெண்களுக்கு. அதனால் அதை தடுப்பதற்கு தான் இப்பொழுது இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த கர்டசில் இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷன் 14 வயசில் போடுறாங்க, இப்போ ஃப்ரீயாக போடுறாங்க. ரொம்ப அதிக விலை அது, 3000-4000 ரூபா ஆகும் ஒரு ஊசி, ஆனால் அவங்க வந்து அதை ஃப்ரீயாக போடுறாங்க. அது வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது.
1: சரி, இப்போ உடல் அளவில் நான் கேட்ட கேள்வியில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான உணவு முறைகள், எந்த விதமான வளர்ச்சி தேவைப்படுது, அதை பற்றி சொல்லுங்க.
0: உணவு முறைன்றது நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிட்டா போகிறோம், போதிய அளவு காய்கறிகள், அப்புறம் வந்து முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா, நம்ம சாப்பிட்ற நார்மல் டயட்டே சாப்பிட்டா போதும், நல்லா சாப்பிடணும். அதுதான் சாப்பிடாமல் இத்தினோண்டு சாப்பிட்டுட்டு இல்லைன்னா பட்டினி இருப்பது. நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், 12th ஸ்டாண்டர்ட் பசங்க, ஆக்சுவலாக பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி பேசுகிறதுக்காக போயிருந்தேன். போயிருந்த போது நான் சும்மா, இத்தனை பேர் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், 3 பேர் தான் கை தூக்கினாங்க, 40 கேர்ள்ஸும் 50 கேர்ள்ஸும் இருந்தாங்க. எத்தனை பேர் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பாக்கியெல்லாம் காலையில் சாப்பிடாமே வந்திருக்காங்க. அது மாதிரி காலை உணவு உட்கொள்வதில்லை. அதுக்கப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதை பார்த்து வேண்டியதை அந்த இதெல்லாம் சாப்பிட்றது, பாக்கி வந்து நல்ல உணவுகள் உட்கொள்வதில்லை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். போதிய அளவு ரெகுலராக சாப்பிட்டுன்னு வந்தாங்களாலே போகிறோம், அவங்களுக்கு போதிய அளவு சத்து வந்து விடும். நம்ம வீட்டில் சமைக்கிற உணவே போகிறோம் அவங்களுக்கு.
1: ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெரிய வேல்யூ சிஸ்டம் சிதைஞ்சு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை தான்.
0: வேல்யூ சிஸ்டமே ரொம்ப சிதைந்து போயிருக்குது பெண்ணை பற்றி. சோஷியல் மீடியா என்று சொல்கிறோமே, அதையெல்லாம் பெண்கள் பார்த்து அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அதை பார்த்து ஓ இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறான சில விஷயங்கள்லாம் வந்து பரப்புகிறார்கள், அதையெல்லாம் பார்த்து இவங்க வந்து அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அது வந்து தவறுவதற்கும் ஒரு முறையாக இருக்கிறது. ஒருத்தரை பற்றி நாம் சரியாக அறிந்து கொண்டு தான் அந்த 13-14 வயசில் ஆண் பெண்ணுக்கு அட்ராக்ஷன் நார்மல், ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து நல்ல ஹையாக இருக்குது, அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக ஹார்மோன்ஸ் இருக்குது. ஆனாக இவங்க வந்து அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு தவறான முறைகளில் செய்வது, இதெல்லாம் வந்து தவறு என்று நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் ஈடுபடவில்லை, 3-4 பேர் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறார். முதல்லாம் இது மாதிரி கிடையாது, யாரோ ஒருத்தரோட போவாங்க, ஏதோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாலியல் வன்கொடுமைன்றதே ரொம்ப வன்கொடுமையாக இருக்குது, ஏன்னா 3-4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்வது என்பது ரொம்ப காமனாக போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த சோஷியல் மீடியா, இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது. அப்புறம் சில சைட்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ், அது வந்து தவறான எண்ணங்களை எல்லாம் உண்டாக்கும். அந்த மாதிரி வெப்சைட்லாம் இந்த சில ஆஸ்திரேலியா நாட்டில் 18 வயதுக்கு உட்பட்ட பசங்க வந்து இந்த மாதிரி வெப்சைட்லாம் மொபைலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து இந்த வெப்சைட்டெல்லாம் சோஷியல் மீடியாலாம் குறைச்சா தான் இந்த குழந்தைகள். அதுக்கப்புறம் சினிமாவில் என்னன்னாக்கா 12 வயசுலேயே போய் ஒரு பையனோட போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஊர் சுற்றுறது, அந்த மாதிரிலாம் தவறான இதெல்லாம் காட்டுறாங்க. நல்ல விஷயங்களும் வருது சினிமாவில், ஆனால் அதுவும் இந்த பெண்களுக்கு அது மனதில் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குகிறது. இதை மனதில் கிளர்ச்சியை உண்டாக்கும் இதையெல்லாம் செய்யக்கூடாது. இரண்டாவது, ஆண்கள் செய்கிறார்கள் நாமும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சில ஹேபிட்ஸு, அதாவது ஆண் குழந்தைகள் ஆண்கள் குடிக்கிறார்கள் நாமளும் ஏன் குடித்து பார்க்கக்கூடாது. நிறைய பெண் குழந்தைகள் இது மாதிரி இப்போ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறது குடிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த கெட்ட வழக்கங்கள்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவும் தவறு. நாம் வந்து படித்து முன்னேற வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, அது வரைக்கும் இந்த கெட்ட பழக்கங்கள் அப்புறம் இந்த காதல் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா மேலே முன்னேறுவதற்கே வழி மிக குறைவு அப்படின்றது இவர்களுக்கு தெரிய வேண்டும். எங்கு சென்றாலும் அவர்கள் நாம் செல்லும் இடம் நமக்கு பத்திரமாக இருக்குமா, சேஃப்டியாக இருக்குமா அப்படின்றத இன்னும் கூட பெண்கள், என்ன படித்த பெண்கள் கூட அந்த இடம் சேஃப்டியாக இருக்குமான்னு பார்த்துன்னெலாம் போனோமே தவிர, தைரியம் இல்லாமல் எல்லா இடத்திலும் சென்று மாட்டிக்கொள்வது என்பது ரொம்ப தவறான விஷயம். இதை தவிர நிறைய பெண்களை ஏமாற்றி, நான் உனக்கு வந்து செல்ஃபோன் வாங்கி தரேன், அப்புறம் ஸ்காலர்ஷிப் தரேன், பெண்களை நிறைய ஆண்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் வா நீ உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டுன்னு வந்து பாலியல் வன்கொடுமை செய்வதை நாம் பார்க்கிறோம். சேஃப்டி வந்து எப்போ வரும் அப்படின்றது தான் எனக்கும் தெரியல. திருடன் வந்து அவனுடைய திருட்டை உணர்ந்து மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இது வந்து ரொம்ப கஷ்டம். பெண்ணை ஒரு போகப்பொருளாக பார்க்காமல் ஒரு விளையாட்டு பொருளாக

0: பார்க்காமல், ஓ நம்முடைய தாய், நம்முடைய தங்கை, நம்முடைய மனைவி என்பதை போல பார்க்கும் எண்ணம் வரும்பொழுதுதான் இதையெல்லாம் ஓரளவு சரி செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: குழந்தை திருமணத்தை தாண்டி குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய கர்ப்பம், அது வந்து கிட்டத்தட்ட 10ல் இருந்து 19 வயதுக்குள்ளான குழந்தைகள் அதிகப்படியாக கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. என்னென்ன பாதிப்புகளை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தும் அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே பேட் டச் குட் டச் சொல்லி கொடுக்கணும். யாராவது வந்து இந்த இடத்துல தொட்டாக்க இது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லணும், அத்துமீறி நடந்தால் கர்ப்பம் தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 12 வயசு குழந்தைகள் கூட வயிற்றுல, ஆனாக்கா அந்த கர்ப்பப்பை வந்து இன்னும் ரொம்ப சிறியது. 18 வயசுக்கு ஏன் சொல்றோம் நம்ம, அது வரைக்கும் கர்ப்பப்பை வந்து இன்னும் வளருது. 18 வயது வரைக்கும் வளரும் பருவம், அப்ப வந்து அந்த வயிற்றுல இருக்கும் கர்ப்பப்பை வளரும். அது வந்து குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அதற்கு கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு முக்காவசி என்ன நடந்ததுன்னு கூட தெரியறது இல்லை. அதுக்கப்புறம் வயிறு வலி அப்படின்னு போகும்பொழுது எத்தனையோ தடவை குழந்தை உண்டாகி இருப்பது, ஆனால் அந்த குழந்தைகள் வந்து பிழைக்காது, பிழைப்பதற்கு ரொம்ப அரிது. மனதிற்கு ஏற்படும் அந்த காயம் மாறவே மாறாது லைஃப் முழுக்க. அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட காயம் அது மறக்கவே மறக்காது, மாய மாறவே மாறாது அவர்களுக்கு. அது ஒரு பெரிய வடுவாக இருக்கும்.
0: நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த புதன்கிழமை கேட்கலாம்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று 7:30 உழவர் உலகம் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பனி செய்தி ஆகியவை கேட்கலாம்.
5: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

இன்றைய பொன்மாலை பொழுது தலைப்பு கவிதை என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். நேர்களை, அறிவிப்பு ஒன்று. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மஹால், தவளக்குப்பம், புதுச்சேரி.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:10 இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு விமானப்படை தினத்தையொட்டி இந்திய விமானப்படையின் தலைமை அதிகாரி சீஃப் மார்ஷல் அமர் பிரீத்தி சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: कपूर रिपोर्ट, जिज्ञासा पांडे, आकाशवाणी न्यूज।
1: एंड नाउ बिफोर वी एंड द बुलेटिन द हेडलाइंस वंस अगेन। Prime Minister Modi says present government's policy focuses on solutions for all citizens, addresses Vikasit Bharat Sankalp Sabha in New Delhi. External Affairs Minister Dr. S. Jaishankar stresses the need for India and Africa to turn their young populations into skilled and empowered citizens. RBI raises repo rate by 25 basis points to 5.5% in nearly 4 years. Also projects GDP growth rate at 7.1% for current financial year. IMD forecasts heavy rainfall over Nagaland, Manipur, Mizoram and Tripura today. And India calls for stronger climate action and faster implementation of Paris Agreement at pre-COP31 meeting in Fiji today. And with that, we end the midday news.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:15. என்றும் இனிவை நிகழ்ச்சியில் தொடக்கமாக கிரகப்பிரவேசம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் வரும் பாடல்.

2:31 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. அடுத்து TM சவுந்தரராஜன், பி. சுசீலா குரல்களில் வரும் பாடலின் படம் வைர நெஞ்சம்.

0: ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தம்பிட்டு இருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
1: அந்த பாட்டையே கேட்கலாம்.

சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம், மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மஹால், தவளக்குப்பம், புதுச்சேரி. என்றும் இனிமே நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் குரல் டி எம் சவுந்தரராஜன், பாடலின் படம் தங்கப்பதக்கம்.

நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை 12 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கெங்கரை 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை 10 சென்டிமீட்டர், சிறுமுகை வடவள்ளி கொலக்கம்பை கோத்தகிரி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிறுபாணி அடிவாரம் கீழ்கோத்தகிரி தேனாடு கொணவக்கரை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அழகரை கெத்தை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், குன்னூர் குந்தாப்பாலம் மஞ்சளாறு மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெரிய நாயகன் பாளையம் அன்னூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கேத்தி 3 சென்டிமீட்டர், குன்னூர் நடுவட்டம் சோலையாறு நாவலூர் கொட்டப்பட்டு கூடலூர் பஜார் கிண்ணக்கோரை மேல்குடலூர் உதகமண்டலம் எமரால்டு போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செருமுள்ளி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் கிளன்மார்கன் சாம்ராஜ் உட்பிரையர் கோடநாடு சோத்துப்பாறை பில்லிமலை கொடைக்கானல் படகு குழாம் வேப்பூர் பர்லியாறு பொன்னையார் அணை பேரையூர் சின்னக்கல்லாறு மருங்காபுரி பெரியகுளம் சேரன்மாதேவி பேச்சுப்பாறை வாழப்பாடி அவலாஞ்சி காயல்பட்டினம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் பொள்ளாச்சி திருவாரூர் பெருஞ்சாணி அணை தேவாலா நெய்வேலி பார்வுட் சேத்தியாத்தோப்பு பவானி ஏழுமலை வாழப்பாடி பவானிசாகர் புத்தனணை மணப்பாறை தேவிமங்கலம் சிவகிரி விழுப்புரம் தாத்தையங்கார்பேட்டை ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம் ராஜபாளையம் கருப்பான் அதியணை நத்தம் திருச்செங்கோடு வெம்பாக்கம் புதுச்சத்திரம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரையிலும் திருச்சியிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி ஈரோடு கரூர் மதுரை திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை நாமக்கல் சேலம் திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடிலும் ராமநாதபுரத்திலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை தருமபுரி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருநெல்வேலி சேலம் திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலை குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இன்று பெய்யக்கூடும். நாளை நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. தேனி தென்காசி

திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்து 24

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்பொழுது 3:10. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தெலுங்கு படத்திலிருந்து சன் ஆஃப் சத்யமூர்த்தி என்ற படத்திற்காக ரகு தீக்ஷித், சந்தோஷ், ரீட்டா பாடும் பாடலை கேட்கலாம்.

நேரம் இப்பொழுது 3:21. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 முதல் மதியம் 1 வரை புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் மஹாலில் நடைபெறவுள்ளது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். பன்மொழி பாடலில் அடுத்ததாக மலையாள மொழியிலிருந்து ஒடியன் படத்திற்காக சுதீப் குமார் ஸ்ரேயா கோஷல் பாடும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்பொழுது 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
2: ஒலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக பாவையே கோபாலம் என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, புஷ்பலதிகா ராகம், ரூபக தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சிகள். அடுத்ததாக சுவாதி திருநாள் கிருதியில் கலையாமி நந்த கமனீய என தொடங்குவது. கானடா ராகம் ரூபகத்தாலம்.

சங்கீத சரண் நிகழ்ச்சிகள் அடுத்ததாக சரஜித நாப நின்சரண என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி ராகம் சௌராஷ்டிரம் மிஸ்ரச்சாப்புத்தாலம்

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சிகள் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணைச் செய்தி ஆகியவை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்கவிருப்பது,
2: கொடி கட்டி பறக்கடா, குடிசைக்கு பொறுத்துடா.
1: சூரியலட்சுமி பிக்சர்ஸ் வழங்கும் குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: குடும்பங்கள் பொழைக்குதடா குப்பத்து ராஜா.
1: இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், பத்மபிரியா, விஜயகுமார், மஞ்சுளா, எஸ் ஏ அசோகன், வெண்ணிராடை மூர்த்தி, ராம்குமார், ராமகிருஷ்ணன், டைபிஸ்ட் கோபு, மனோரமா, சிஐடி சகுந்தலா, அங்கமுத்து மற்றும் பல. இசை எம் எஸ் விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன், இயக்கம் ராமண்ணா.
3: மணி அடிச்சா கோயில்ல பிரசாதம், மணி அடிச்சா ஜெயில பட்டசோறு. அங்க சாமியை வச்சு பூட்டுவாங்க, இங்க ஆசாமியை வச்சு பூட்டுவாங்க. அங்க பட்டைய போட்டுக்கின்னு போகணும், இங்க வந்தா பட்டைய கழட்டிடுவாங்க. அதான் வித்தியாசம்.
4: அப்ப திரும்பி வருவியா?
3: இன்னாயா பின்ன குட்சையில கஷ்டம் தீரலைன்னா திரும்பி

0: நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், பத்மபிரியா, விஜயகுமார், மஞ்சுளா, எஸ் ஏ அசோகன், வெண்ணிராடை மூர்த்தி, ராம்குமார், ராமகிருஷ்ணன், டைபிஸ்ட் கோபு, மனோரமா, சிஐடி சகுந்தலா, அங்கமுத்து மற்றும் பல. இசை எம் எஸ் விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன், இயக்கம் ராமண்ணா.
1: மணி அடிச்சா கோயில்ல பிரசாதம், மணி அடிச்சா ஜெயில பட்டசோறு. அங்க சாமிய வச்சு பூட்டுவாங்க, இங்க ஆசாமிய வச்சு பூட்டுவாங்க. அங்க பட்டைய போட்டுக்கின்னு போகணும், இங்க வந்தா பட்டைய கழிச்சிடுவாங்க. அதான் வித்தியாசம்.
2: அப்ப திரும்பி வருவியா?
1: இன்னாயா பின்ன குட்சையில கஷ்டம் தீரலா திரும்பி வந்துக்கிட்டே தான் இருப்போம். திறந்தே வைக்க சொல்லு கதவை. தா பாரு, பருமனட்டா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வருதுப்பா.
3: என்ன
1: சக்குவ கேக்குற? இந்த முன்னால இருக்கிற முடிய கோதி விட்டுக்குன்னு செய்யலாம் கரப்பா ஒரு மாதிரியா
3: இருப்பாரு.
4: திருடுப்புள்ள முகத்துல ஏன் முழிக்கணும் வரலையா?
3: உங்க அம்மாவும் தங்கச்சியும் திரும்பாத ஊருக்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஆளாதடா, மனசை தேத்திக்கடா.
4: கோவேன், இதெல்லாம் எப்படி நடந்தது?
3: மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, அதனால உன் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சு. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்க அம்மா செத்து போயிட்டாங்க. நீ ஜெயில தாங்குமா உன் தங்கச்சி மனசு? தங்கச்சியும் தற்கொலை பண்ணிட்டானா?
4: கோவேந்த், இனிமே என் பேர் ஜக்கு இல்ல, ஜெயக்குமார். அந்த ஜக்கு மனுஷன், இந்த ஜெயக்குமார் மிருகம்.
2: தம்பி, இத நான் எதிர்பார்க்கல. தம்பி, கல்யாணத்தன்னைக்கு அவசரமா வெளியூர் போயிட்டேன், அதனால நேரத்தில் கொடுக்க முடியல. பணத்தை வச்சிருக்கேன், இப்பதான் கொடுத்துறேன்.
4: பணத்தை கொடுத்துடுறா? என் அம்மாவும் என் தங்கச்சியும் யாரா கொடுக்கறா? உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தை நான் விடமாட்டேன். தங்கச்சி கழுத்துல தாலி ஏறல, அவ செத்து போயிட்டான். இவளோட கழுத்துலயும் தாலி ஏறவே கூடாது. இந்த சாக்கடையில புழுவா இருந்து அணு அணுவா சாப்பிடும்.
1: அப்பா செஞ்ச பாவத்துக்கு பொண்ணு இந்த செய்யும்.
4: ஏ சம்பேலி, உனக்கு எது கிடையாது? எல்லாம் இவ்வளவு வியாபாரத்துல தள்ளு, பணத்தை அள்ளு.
1: இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். உள்ளே போமா? போக முடியாது, நான் என் கண்ணு கிட்டே போறேன். அதை தடுக்க நீ யாரு? நீலா, அழிச்சிட்டு போ.
2: அப்பாவை கொன்னுட்டு தங்கச்சி இங்க தூக்கிட்டு போயிட்டான். நீ கவலைப்படாதே, நாம போலீஸ்ல பிராது கொடுத்திருக்கோம். எப்படியும் நம்ம கத்தூரி அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க.
4: அப்பா, என்ன அனாதையாக்குறவன நான் விட மாட்டேன். தங்கச்சியை கடத்திட்டு போனவன, உங்களை படுகொலை செஞ்சவன, உயிர் போறதுக்குள்ள பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். இது உங்க மேல சத்தியம்.
1: என்னையே இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க, என்ன இடத்துல நான் இருக்கேன்? எந்த இடம் நான் கேக்குறேன்? சரதட்சண கொடுமையால கல்யாணம் பண்ணிக்க முடியாதவங்க வெறியில அன்னாட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற இடம். தொட்டு தாலி கட்டவே விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ. வயிற்றுக்காக பிழைக்கிற இடம். இங்க வந்துட்டா அழக்கூடாது, சிரிக்கணும். சிரிக்க சிரிக்க சம்பாதிக்கலாம், ஊர் சிரிக்க சிரிக்க பணம் சேர்க்கலாம்.
5: கோவிந்தா,
3: உப்பத்தார் மக செல்வம் தானே? உங்க நைனா செத்து போனப்பு நான் வந்தேன். பிரதிபர்

0: வரவேற்க போனது நீதானே? ஜக்கு எங்க ஒழிச்சு வச்சிருக்க சொல்லு, சொல்ல போறியா?
1: ஐயோ ஜக்கு எக்கடா இருக்கிற?
0: கோவிந்தா, ஜக்கு எங்க இருந்தாலும் சொல்லி வை, வேட்ட ஆரம்பிச்சாச்சு, அவனை ஒழிக்காம விடமாட்டேன்.
2: செல்வோ, நீ ஜக்கு தீர்த்து கட்ட போறியா? இதுடா உனக்கு நான் வேலை தரேன் ஜக்கு, உனக்கு வீரத்திற்கு ஒரு வேலை வந்து விட்டது.
3: வெரி குட் மார்னிங். வாடா ஜக்கு, எப்ப வந்த? கையில என்ன கடாசி? நான் நோட்டீஸ் காண மாட்டியா? சும்மா இருக்க மாட்டேடா
4: நீ. சார், ஏதோ கடாசி வந்தது, அதுல என்ன எழுதுக்கு படிச்சு சொல்லுங்க. அதை என்னையே சார் பாக்குறீங்க? அங்க பாருங்க என்ன எழுதுருக்கு அதுல.
5: நண்பா ஜக்கு, உப்பளத்தான் கதிர்வேலு மகன் உன்னை கருவறுக்க கிளம்பி விட்டான். எங்கிருந்தாலும் உன் உயிரை எடுப்பதாக சபதம் செய்திருக்கிறான். அவன் தந்தையை நீ கொலை செய்த பழிக்காக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். இப்படிக்கு லயன் கோவிந்தன் சாராய கடை தாண்டிச்சே. ஏண்டா, திருட்டு குத்ததுக்காக ஜெயிலுக்கு போனேன்னு நினைச்சேன், இப்ப கொலையாவா? ஏய், கொலை என்ன காரா புந்தியா? கொலையை பண்ணிவிட்டு சீமா நாட்டை உலாத்திட்டு இருக்கியே.
4: உதாத்துறது பிழைக்கிறதுக்காக இல்ல வக்கீல் சார், இப்ப சலால் விட்டுருக்கானே, அவனை ஒழிக்கிறதுக்கு. ஆளி வந்தான் கண்டேன்னு அவனையும் அம்பேல்.
3: கசாப்பு கடைக்காரன் கூட பிஸ்மில்லாம் சொல்லிட்டு ஆளை வெட்டுவான். நீ ஒண்ணுமே சொல்லாம வெட்டுவேங்கிறீ, மனுஷனா நீ?
6: யாருக்கு? உங்களுக்கு. ஜோ வரேன்னு போயிட்டு எத்தனை நாள் ஆச்சு? டாக்ஸி டிரைவர் இல்ல, வண்டியில ஏற உங்களை கழட்டி விடுற மாதிரி காதலையும் இறக்கி விடலான்னு பாத்தீங்க போல இருக்கு.
0: நிலைமை தெரியாம பேசுறமே, மனசுல உனக்கு துரோகம் நினைச்சிருந்தா மறுபடியும் நான் இங்க வந்திருக்க மாட்டேன்.
6: அப்படி என்னங்க நிலைமை?
0: ஊர்ல எங்க அப்பா ஒருத்த கொலை பண்ணிட்டான்.
6: என்னது?
0: அது மட்டும் இல்ல, என் தங்கச்சியை கடத்தி போயிட்டான். அவளை என்ன செஞ்சா, அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அந்த கொலகாரனுடைய பேர் தெரியும், ஆனா அவன் அடையாளம் தெரியாது. அவனை எப்படியும் கண்டுபிடிக்கணும், பழிக்கு பழி வாங்கணும்னு துடிச்சு, ஆனா அவன் எங்கேயுமே கிடைக்கல. நெஞ்சில வேதனையோட வாங்கிருக்க.
6: என்ன மன்னிச்சிரு சார், ஏழை பொண்ணுன்னா காதலிச்சு கைவிட்டுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சிட்ட. ஒரு ஈ எறும்புக்கு கூட கஷ்டம் கொடுக்காத உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமனார் குழந்தையாளோட ஒரு குடும்பமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா யாத்தையில அந்த படுபாவை இப்படி மண்ணலை கொட்டிட்டான். உன்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே.
0: நீ இருக்கும் போது எனக்கு
6: அது எனக்கும் நல்லா தெரியும். இந்த மாதிரி செல்வம், இனிமே நான் உன்னை தனியா விட மாட்டேன். நீ இந்த கவலையில ஏதாவது பண்ணிக்கல, நீ எப்போதும் என் பக்கத்திலேயே இரு.
7: போக போக ஏன் வரலன்னு கேட்பாங்க, அதுதான் இந்த இடத்து பழக்கம். எல்லா லாயரும் போட்டாச்சு, வா.
6: வாடா. என்கிட்ட நெருங்கினே நான் தற்கொலை பண்ணிக்குவேன்.
8: என்ன விட்டுடுங்க, நாலு இடத்துல பிச்சு எடுத்தாவது பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, உங்க காலில் விழுந்து கெஞ்சிரேன்.
9: கஸ்தூரி, எப்படியோ நமக்கு பணம் வேணும், நீ தப்பு தண்டா செய்ய வேண்டாம். கஸ்டமருங்க குஷியா இருக்கிற மாதிரி எப்பவும் நீ ஆடணும். தம்பி
8: ஆறுமா, ஆறு எவ்வளவு நேரம் வேணாலும் ஆறு. கால் பழுதடைஞ்சாலும் சரி, மானம் மட்டும் பழுதடைய கூடாதுமா. எங்க அண்ணன் எப்பவோ என்னைக்கோ என்ன தங்கச்சி தெரிஞ்சுக்கிட்டா வாரி அடிச்சுக்கிறமே தவிர துரோகி எனக்கு காரி துப்ப கூடாதுமா, துப்ப கூடாது.
10: ராம் ராம் சஜி.
0: ராம் ராம். ஹரே ஜக்கு, இந்த மாதிரி மறுபடியும் இங்க வந்திருக்கானோ?
10: வேற பரமா சொன்னேன், நீ உயிரோட இருக்க மாட்டேன். இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு பணம் கொடுத்து.
0: அரே என்ன இது, சோட்டா சாமான் கொண்டாடுறாங்க. நம்ம பெருசா சாமான் திருடி கொண்டாடுறாங்க, நாம பெருசா பணம்
10: தராங்க. ஒமேகா வாட்ச் நியாயமான விலை கொடு.
0: செஜி எப்பவும் நியாயம்தான் தரா.

0: அப்பா உனக்கு எடுத்து கும்பிடுறேன். அப்பா முதல்ல எடுத்து விட்டு கிளம்பு, இல்லைன்னா அவங்க வந்துருவாங்க.
1: யார் வருவாங்க?
0: என்ன யார் சொல்றாங்களோ அவங்க. வா முதல்ல ஒண்டியாரு பிளீஸ்.
1: எங்க போகணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு?
0: ஹாஸ்பிட்டலோ போலீஸ் ஸ்டேஷனோ வேண்டாம், டிக்னிஃபைடா இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் தங்குற மாதிரி எங்கேயாவது இடம் பண்ணி கொடுத்தா நான் என் வாழ்க்கையில வந்து மறக்க
1: மாட்டேன்.
2: அன்பையும் பாசத்தையும் யார்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ரொம்ப பேருக்கு துரோகம் பண்றதுனால தான் ஆண்டவன் இன்னும் கல்லாவே இருக்கான். அவன் மட்டும் உயிரோட என் கையில மாட்டிக்கிட்டான்.
3: சரக்கு உள்ள போனோம்னா ஆண்டவனுக்கே சவால். இன்னும் அவங்கிட்ட பேச்சு போயா போயா.
1: என்னப்பா குமார் எங்க போற?
2: குடும்ப விரட்டுத
1: மைனா. இவனை யாருன்னு நினைச்ச?
3: தண்ணி வண்டி.
1: குமார் குமார் வாப்பா. அவன் மட்டும் நேற்று ரவுடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா எங்க என்ன ஆயிருக்கும்? சும்மாரா
3: பின்ன
1: கூப்பத்துல இருக்கவங்க எல்லாம் ஜென்டில்மேனா? பத்து பேர் சேர்ந்து குறுக்காட்டி என்கிட்ட காசு பறிக்க பார்த்தாங்க. இருடா நானும் இவனும் ஜோடி சேர்ந்து அவனுங்களை உத உத உதன்னு உதைச்சிருக்கோம். என்னடா பாவம், எவனோ வீசின கத்தி இவன் காலை படம் பார்த்துட்டு. இல்லடா
2: ஆமாடா, எவனோ கத்திய வீசினா இவன் காலை நகர்த்தி பட்டுடுச்சு.
1: சும்மாரா அவன் அவன் பத்து நாள் ஜெயிலுக்கு போனா பெரிய தியாகின்னு சொல்றான். நீ கட்டு குத்து வாங்கிருக்க, ரத்தம் செஞ்சிருக்கா ரத்தம்.
3: என்ன மன்னிச்சிடுங்க, குடிக்கிறவங்க எல்லாம் அயோக்கியம் சொல்றாங்களே, அப்படி நினைச்சு நான் உங்களை எப்படி எப்படியோ பேசிட்டேன்.
2: பரவாயில்ல, நாம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்.
3: நான் கடைக்கு போய் சூடா டீ கொண்டு வரேன்.
2: நீ கழிச்சுக்க மைனாக்க.

0: எங்கடா மறைஞ்சிருந்த?
1: ஏய் கண்ணு மூக்குன்னு பாய் கிழிஞ்சிரும்.
0: எங்க முதலாளி நிலத்துல இருந்துகிட்டே உனக்கு அவ்வளவு இல்ல?
1: இப்ப என் கைய விடுறியா இல்ல
0: குரல் கொடுப்பியா? குடு, நல்லா குடு. இன்னைக்கு எங்க முதலாளிக்கு நைட் டிஃபனு நீதான்.
1: நடக்காதீங்க, உங்களால முடியாது.
0: பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன்.
1: சொன்னா கேளுங்க. அண்ணன் கால்ல ரத்தமா கொட்டு.
0: முன்ன கொட்ட ரத்தம் வேஸ்ட், இது அண்ணன் தங்கச்சிக்காக கொட்ட ரத்தம்.
1: என்ன அலறீங்க, கால் வலியா?
0: இல்ல மனவலி.
1: வாங்க வீட்டுக்கு போ.
0: இல்ல மன போற.
1: தங்கச்சி சொன்னா அண்ணன் கேட்கணும். வாங்க.
2: என்னப்பா கொலை கொள்ளை பத்தி கூட தமாஷா பேசுற?
0: என் வாழ்க்கைய தமாஷ இல்ல, அதான் தமாஷா பேசுறேன்.
2: எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா.
0: என்ன பிடிச்சு போய் பிடிச்சு இருக்குன்னு சொல்லுங்கம்மா.
2: சரி சரி, பிடிச்சிருக்கு. என் மகளை காப்பாத்தினே இல்லையா, நீயும் என் மகளை போல. கட்டு போட்டேனா?
0: கட்டு போட்ட இல்ல. இனிமே இந்த கட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, பிரியவும் முடியாது.
2: நீ எங்கேயும் போக கூடாதுப்பா. அந்த புள்ள செல்வத்துக்கும் என் மகளுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க கல்யாணத்தை நீதான் முன்னால் இருந்து நடத்தணும். என்ன நான் யோசிக்கிறேன்,
0: ஒண்ணு இல்ல, எனக்கு காயம் பட்டது ரொம்ப லாபமா போச்சு. எனக்கு ஒரு தங்கச்சியோ கிடைச்சிட்டா அவளை கல்யாணம் பண்ண வேண்டிய கடமையும் எனக்கு வந்துருச்சு. நீ இந்த அம்மன் கிட்ட என்ன அப்ளிகேஷன் போட போறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா.
3: என்னடா தெரியும்?
0: அதை நிறைவேற்றுறதுக்கு நான் அம்மா இருக்கா, நானே நிறைவேற்றிருக்கிறேன்.
1: இப்ப பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ? எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சது?
0: போலீஸ்
1: உடலங்க அம்மன் தான். எனக்காக நீங்க அம்மனை நம்பியே தீரணும். நிச்சயமா சொல்றேன், உங்க பிரார்த்தனை என்னவோ வேண்டிக்கீங்க, அவ கட்டாயமா முடிச்சு வைப்பான். பாருங்களே
0: பாப்போம்.
3: உன் தங்கச்சி இவ்வளவு தூரம் சொல்லுது இல்ல, வேண்டிக்கை என்னப்பா?
0: சரிப்பா, ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றீங்க, அதுக்காக ஒரு ரெண்டு ரவுண்டு வேண்டிக்கிறேன். மச்சா நடத்து.
3: அம்மா, என் பரம விரோதி எங்க இருந்தாலும் அவனை சீக்கிரமா காட்டி கொடுக்கணும். ஐரோனி, என் பழியை நான் சீக்கிரமா தீர்த்துக்கணும்.
0: அம்மா தாய, என்னமோ நம்ம அம்மையா ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றான்னு சொல்லி நான் உன்னு கேட்டுக்கிறேன். என் பரம விரோதிய நீ இமீடியட்டா காட்டி கொடுத்துரு. இல்ல சாரிம்மா, நான் உன் மூஞ்சிய பார்க்க மாட்டேன்.
3: சந்தர்ப்ப சூழ்நிலை தானே ஒவ்வொருத்தரையும் குற்றவாளியாக்குது. இல்ல
4: கொஞ்சம்
5: இங்க ஒரு ஃபேக்டரி கட்ட முதலாளிக்கு பர்மிஷன் கிடைச்சாச்சு. சொன்னபடி இந்த இடத்த விட்டு முறையா காலி பண்ணது தான் நியாயம். இல்ல சட்டப்படி இந்த குப்பத்தையே காலி பண்ண முதலாளிக்கு பர்மிஷன் இருக்கு, அவ்வளவுதான்.
0: காட்டுங்க. நீங்களா காலி பண்ணல, நாங்களா குடிசைகளை தூக்கிடுவோம் சொல்லியாச்சு. ஏன் இருக்கிற, ஏதாவது சொல்லணுமா?
1: சொல்ல வேண்டாம்.
0: குடிசையை உடனடியா காலி பண்ண சொன்னா நாங்கெல்லாம் என்ன நாடோடி குமரலா நினைச்சீங்க? இலவசமா ஏ இடத்துல குடியிருந்தா அதுக்கு நீங்க ஓனர்னா நினைச்சீங்க?
1: பல வருஷமா நாங்க இதே இடத்துல குடியிருக்கோமே, இதே கேள்வி நீங்க அப்பாவை கேட்டீங்களா?
0: பல வருஷமா வாழ விட்டதுக்காக இப்ப விவகாரம் பண்றீங்களா? இல்ல விவகாரம் பண்றீங்க?
1: என்னயா திடீர்னு நரம்பு கிளம்பி இத்துக்கிட்டா என்னமா அரைக்கிறிய? சலசுமா இருக்கும் போது வாழ நீ இன்னத்துக்கு ஆடுற.
0: தல ஆடல, அதனால வாழ ஆடுது.
6: ஒட்ட நிறக்கிடும்.
0: எங்க முதலாளிய பேர் சொல்லி கூப்பிடாதா மடையா? நிலத்துல மரம் செடி முளைச்சிருந்தா வெட்டலாம், ஆனா மனுஷங்க வாழ்ந்தா வெட்டவும் முடியாது வெளியேற்றவும் முடியாது. இதத்தான் நாங்க சொல்றோம்.
5: மத்தவங்க நிலத்தை நீங்க சொந்தமா உரிமை கொண்டாட முடியாதுன்னு சட்டம் சொல்லு.
6: சரிப்பா, இப்ப நான் சொல்றேன், இந்த நிலத்துக்கு என்ன வேலை?
0: வேலைய நீ கேக்குறியா?
6: கேட்க கூடாதா? நான் என்ன ஆம்பளை இல்லையா, தகுதி இல்லையா, என்ன முடியல?
0: கேக்குறவன் சரியில்லையே.
6: குடுக்குற சக்தி இருக்கேப்பா. ஜெயக்குமார், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
1: அவ்வளவு கூட நம்ம கிட்ட எங்க இருக்கு
6: மைனாக்குட்டி? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, இருக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கிறேன். ஓகே மிஸ்டர் கோகுல்தாஸ், கம் டு டேல், கம் டு டேல். இந்த நேரத்துக்கு என்ன வேலை?
0: 2 லட்சம்.
6: 2 லட்சம் அவ்வளவுதானே? பேச்சு மாத்த மாட்டியே?
0: நீ மறக்க மாட்டிய?
6: முடிச்சு போட்டுக்கோ. ஒரே வாரம், 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு முடிச்சு அவுக்குறேன்.
0: ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கல, இந்த குடிசைகள் தரமட்டமாயிடும். ஜாக்கிரத.
6: ஜெயக்குமார், எதை நம்பி ஒரு வாரத்துல பணம் தர சமாளிக்க? என்ன நம்பிதான்டா மச்சான்,

0: பேங்க் பணம் இருக்கு, தொல்லா போச்சு.
1: எங்க இருக்கு உங்க பேங்க்?
0: இங்க இருக்கு மேடம் குட்டி. இந்த பேங்க் ஓபன் ஆரம்பிச்சதுன்னா உடனே கேஷ். ஓகே, நீங்க பத்திரத்தை ரெடி பண்ணுங்க.
2: 50-100 பரவாயில்ல, கொண்டு வருவே, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவே, தெரியும். 2 லட்சம்னா
0: அதை பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க பத்திரத்தை மட்டும் ரெடி பண்ணுங்க, நான் கொண்டு வரேன்.
2: எப்படிடா சொல்லி தொலைய தவிக்கிறேன்னு சொல்ல.
0: இல்ல சார், நீங்களும் எப்படி பேசுறீங்களே? நமக்கு எல்லாம் எப்படி பெட்ரோல் ஊத்தா போச்சு, இன்ஜின் தானாவே ஓடும்.
2: வச்சிருக்கியா? டே டே டே குறா, எனக்கு கொஞ்சம் உடா. பத்திரம் வேண்டாம், டே டே.
0: நீங்க எல்லாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், அவங்க உங்க வேலை கவனிங்க, நான் இருக்கேன்.
3: சொன்னபடி ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. என்ன பொறுத்த வரையில நான் நிதானமா தான் நடந்துகிட்டேன். ஆனா அந்த நிதானம் கட்டு பேசினானே அந்த ஜெயக்குமார், அவன் எங்கே?
4: ஐயா கொஞ்சம் பொறுங்க, என் ஃப்ரெண்ட் சொன்னா வராம இருக்க மாட்டான்.
5: முதலாளி, ஒரு வாரம் முடிஞ்சு 1 மணி நேரம் அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு.
3: ஆமா, ஏய் இடிச்சு தள்ளுங்க.
4: நீ யாரும் சொல்லியா? கடப்புல குடிசையோட சேர்த்து மொத்தமா தர்ற மட்டமாக்கிடுங்க. புல்டோசர் இல்ல, எலிபென்ட் டோசர். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இனிமே இந்த குப்பத்துல ஒரு குடிசை கூட இருக்க விட மாட்டேன். அப்படி இருக்கிறதுனா முதல்ல என்ன கொண்டுட்டு அடுக்க போப்போ. முதல்ல என்ன கொண்டுட்டு அடுக்க போப்போ. யாராவது கருத்துங்க.
3: எங்கடா பணம்?
0: அப்படி கேடு.
4: ஏ பசங்களா, முதலாளி திறந்து காட்டுங்கடா படத்தை.
0: ஏயா, படத்தை பார்த்த உடனே போட மாதிரி வாய போடுற. அழு. ஓகே சார். பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு இந்த படத்தை எடுத்து முகத்துல தூக்கி எறிங்க. இனிமே இந்த நிலம் இந்த குப்பத்துக்கே சொந்தம்.
3: பழைக்கு ஏது பணம்னு நினைச்சோம், இப்ப பணக்கார எல்லாம் உருவாயிட்டான். மைனா விழுன்னு பிளான், ஆனா நாம எல்லாம் விழுந்துட்டோம்.
6: அந்த குப்பத்து பயலுக்கு ஹரியானாவோ பஞ்சாபோ விழுந்துட்டோம். ஏதோ மொத்தமா அடிச்சிருக்கான்.
3: என்ன
6: முதலாளி,
3: 2 லட்சம் வச்சேன் காணமடா.
6: முதலாளி என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அங்க பாருங்க, ஏதோ லெட்டர்.
3: திருடனுக்கு திருடன் கணக்கு பண்ணிட்டான். பரவாயில்லை
6: தம்பி கோகுல் தான், கள்ளப்பணத்துக்கு கணக்கு வேணுமடா, இல்லாவிட்டால் வருமான வரிக்கு நீ ஆளாவாய். உன் நன்மையை முன்னிட்டு உன் பணத்தை எடுத்தே உன் நிலத்தை வாங்கி தந்து விட்டேன். கணக்கு வந்து விட்டது, கருப்பு வெளுத்து விட்டது, குப்பத்தின் கஷ்டமும் தீர்ந்து விட்டது. வாழ்க நீ குப்பத்து ராஜா ஜெய்குமார். முதலாளி சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே வாழ்க்கை இருக்கிறான்.
3: வயிற்றுல கலப்பி இருக்கிறான். ஜெயக்குமார் யாரு எவன், இவன் ஜாதகத்தை கண்டுபிடி. விதியை நான் எழுதுறேன்.
7: கொடி கட்டி பார.

0: சேவே. டாக்ஸி வருமா?
1: எங்க போகணும்?
0: ராமகிருஷ்ணா ரோடு.
1: சரி கார். என் தங்கச்சி நினைவா, இந்த நாளை நான் விரத நாளா கொண்டாடுறேன்.
0: இங்க ஏதோ பார்சல் இருக்கே, யாராவது மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா?
1: இந்த நாள்ல என் தங்கச்சியோட நினைவா, அதை எந்த பொண்ணுக்காவது பரிசா கொடுப்பேன். என்னவோ சொல்லுவாங்களே, ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு. அதே மாதிரி ஊராம் தங்கச்சி என் தங்கச்சியா நினைச்சா, காணா போன என் தங்கச்சி கிடைக்க மாட்டாளா அப்படிங்கிற நம்பிக்கைதான். கார்லயே தங்கச்சி இருக்கும்போது நான் ஏன் ஊர்ல தேடணும்? இந்தாமா, உங்க கௌரவத்துக்கு இந்த புடவை சரியில்லைன்னா என்ன மன்னிச்சிருங்க.
0: இதுல கௌரவம் என்ன? எந்த அண்ணன் பாசத்தோட தரோ, அவரையும் என் சொந்த அண்ணனா நினைச்சுக்கிறேன். அழகி, ஏன் புடவைய பார்த்தாளே? நான் தான் உன் தங்கச்சின்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு அழ முடியலையம்மா. அவன் டாக்ஸில, அவர் தான் டிரைவரு. தன் தங்கச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இந்த புடவைய எந்த பொண்ணுக்காவது பரிசா தர போறேன்னு சொன்னாரு. உங்க தங்கச்சி இங்கதான் இருக்கேன்னு சொல்லணும்னு துடிச்சே, முடியலம்மா.

0: இருக்கு எங்க இருந்தேன்னு கேட்டா இதுவரைக்கும் இருந்த இடத்த சொன்னா, நான் இருந்த இடத்துல நல்லவளாதான் வாழ்ந்தேன் சொன்னா தெய்வம் கூட நம்பாதேம்மா. அதனாலதான் பேரு கூட சொல்லாம யாரோ ஒரு பொண்ணு மாதிரி புடவைய கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்.
1: தேகோ பேதி, உனக்கு வரைக்கும் நம்ம நல்லவோ, என்னைக்காவது உங்க அண்ணனை பார்த்தா நீ நல்லவோன்னு நம்ம சொல்றான்.
2: அம்மா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு.
1: ஐயே ஐயே, வாங்க இன்ஸ்பெக்டர் சார்.
3: எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்.
1: என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்?
3: இந்த போட்டோல இருக்கிறவன் இங்க வருதுண்டா, அவனுடைய அட்ரஸ் தெரியுமா?
1: இந்த மாதிரி ஆளு இங்கே வரதில்லை சார். மனுநகி
3: நல்லா பார்த்து சொல்லு.
1: இல்ல சார், நான் இந்த ஆளை பார்த்ததே இல்ல.
3: நீ போய் சொல்ற.
1: பகவான் கி கசம், சத்தியம் சொல்றேன் சார், இந்த ஆளை பார்த்ததே இல்ல.
3: ஆல் ரைட், நீயா பிடிச்சு கொடுத்தா ஓகே, நாங்களா பிடிச்சா கூந்தோட கைலாசம். ஜாக்கிரதை, கம் ஆன்.
1: ஜகு, உன்னை பார்க்கதான் வந்தேன்.
4: குஸ்தி எப்படி இருக்கா?
1: அவளுக்கு என்ன குஷி மேல இருக்கா?
4: குஷியா? தாவாய், அவளை படுக்குழியில தள்ளிட்டியா?
1: அரே கியா பாத்தே, நீ சொன்னாலும் அந்த தப்பு நாங்க செய்யறான் இல்ல ஜக்கு.
4: அப்போ கஸ்தூரி,
1: நாம கெடுக்க மாட்டாங்க ஜக்கு. நானும் ஒரு தாய்தான், எல்லாருக்கும் சைத்தால் ஆயிட்டா பகவான் நம்ம சும்மா விடுறான் இல்லே. பல பொண்ணுக்கு நான் நாயா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காவது தாயா இருக்கணும். அவ கெட்டு போகலே ஜக்கு.
4: பெரிய தவிர சொல்லிட்டு வச்சுட்டேன்.
1: ஜக்கு, நீ இந்த குப்பத்து மேல இருக்காதே, போலீஸ் உன்ன தேடுறான், எங்கேயாவது ஓடிப்போ.
4: எங்க ஓடுது? எல்லாம் விட்டு போச்சுன்னு நினைச்ச அந்த ஆண்டவ மறுபடியும் பாசத்தாலே கட்டி போட்டான்.
5: ஜெயக்குமாருடைய ஜாதகம் தெரிஞ்ச ஒருத்தன் கிடைச்சிட்டான்.
6: எங்க?
5: வந்துகிட்டே இருக்கான், வந்துருவான். ஜெயக்குமாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜெயக்குமார் செத்தான்னா அவனுடைய வரலாறு இந்த லயன் கோவிந்தன்னா எழுதணும். உங்களுக்கு நான் எப்படியோ அப்படியே.
6: எங்க வரான், எதுக்கு வரான், எப்ப வரான்?
5: பஸ்ல வரான், காலையில.
7: நேர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் குப்பத்து ராஜா திரைப்பட ஒரு சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இனி கேட்கலாம் குப்பத்து ராஜா திரைப்பட ஒரு சித்திரம்.
8: வண்டிய காலாடி பேட்ட பொம்மி குப்பம் போகணும். அப்பா என்ன வெயில், மூளையே உருகி போயிடு போறதுக்குது. அப்பா அப்பா, அந்த ஜக்குவை பார்த்து செல்வமா.
6: இப்ப தெரியுமா ஜக்கு இருக்கிற உனக்கு? என்ன, உன்னை ஒரே அடி அடிச்சு கொண்டுடும். திருடன் தலையாரி வீட்டுல நுழைஞ்ச மாதிரி இந்த கோவிந்த அந்த செல்வத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டானே. டிரைவர், அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணு.
8: என்ன
6: முதலாளிய பார்க்க வந்ததா புது புது கதை விடல உன்னை அப்படியே.
8: ஐயோ தம்பி, அந்த

0: கேட்டு பண்ணிடால எரிச்சலத்துக்கு உதவு.
1: ஒரே கோபம் வரப்பு.
2: என்ன விஷயம் விபரீதமா போச்ச? இந்த குமார ஒரு பத்து பேரா சூழ்ந்துகிட்டு பக்கு பக்கு பக்கு பக்கு குத்தி இருக்கானுவோ, அடிச்சு ஆளுங்களும் ஓடி போட்டானு. அப்புறம் என்ன, அவனை கொண்டு போய் ஜெனரல் ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு. சொல்லிட்டு போறவனு வந்து
3: இவனை பத்திரமா பாத்துக்க. இத வந்த
2: அதை விட எனக்கு என்ன வேலை? நான் அதுக்குதானே வந்திருக்கிறேன். யோ, உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு மரியாதையா வந்துரு.
0: சும்மாரியா நொல்ல கண்ணு, என்ன அடிச்சானே அந்த பேமானி பைய எங்கே? இப்ப அவன் கிடைச்சான், அவன் சத்தாரு கிட்டவன்
2: கேப்பிய. ரொம்ப தைரியமா ஏயா, ஆளு தலைமறவான உடனே செனவ விட்டா எந்திரிச்சு வாயா, எண்ணியை சேர்த்து தாக்கிட போறான். எங்க கொடை கை காலை எல்லாம் எடுத்துக்க எடுத்துக்க. ஏயா பீதிய கலப்பற, பக்கத்து வீட்டுல எவனோ சத்தம் போட்டிருக்கான், ஊர்ல ஒரு பைய சத்தம் போடப்படாதா? எந்திரிச்சு வாயா, எதுக்காயா தூத்து

0: முதலாளி, இவருதாங்க நாம தேடிக்கிட்டு இருந்த லயன் கோவிந்தன். கர்ஜிக்கிற குழந்தைங்க பயப்பட போகுது.
1: வாங்க கோவிந்தன், நான் தான் கோகுல் தான்.
2: உங்க பேர்ல ஏன் தெரியுதுங்க? கோலாகலமா குஷியா பிசியா பசியா இருக்கிறீங்க?
1: நீங்களும் இந்த குஷியில கலந்துக்கிறது?
0: ஏன் பறக்கிறேன்? அண்ணங்கிட்ட சில்மிஷம் செய்யுங்க, ஆனா சேதாரம் செய்யப்படாது.
3: நல்ல கண்ணு, நீ நல்ல கண்ணு.
0: என்ன கொஞ்சற? அதுக்குதான் பக்கத்துல ஆளு குடுத்திருக்கிறேன்.
3: நீ என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தின, ஆனந்தத்தை கொடுத்த, நீ நல்ல நண்ப, உயிர் நண்ப, என் ஜக்கு மாதிரி.
0: ஏன்பா, யார் அந்த ஜக்கு?
3: ஜக்குவ தெரியாது, குப்பத்துல ஜெயக்குமாருங்கிற பேர்ல சுத்துறானே அவன் தான் ஜக்கு.
1: டிரைவர் செல்வத்தோட சிநேகிதரா
3: முதலாளி? நீங்க தப்பு தப்பா தப்பு தப்பா சொல்றீங்க. செல்வமும் ஜக்குவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தனை ஒருத்தன் தெரியாமலேயே தேடி
4: எங்க போறது அந்த நாய் அந்த கோகுல் தாஸ் வீட்டுல தானே வாலாட்டிக்கிட்டு இருக்கோம். வரமா.
5: டே மச்சான், யாருமா எதிரே? என்கிட்ட சொல்லுமா, சும்மா அம்பேல் பண்ணிடுவேன்.
4: நானே பாத்துக்கிறேன்.
0: ஏமா லயன் கோவிந்தா? நீ லயன் கோவிந்தாங்கிற பேரை எடுத்துட்டு லயன் ஜெகதல பிரதாபன் வச்சுக்க.
3: ஏண்டா நல்ல கண்ணு, இப்ப நேரம் என்ன இருக்கும்?
0: இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்த கெட்ட நேரம் தான் ஆரம்பிக்கும்.
4: கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சுடா.
0: கூட்டாடியவங்களை
5: பயமுறுத்த நானா சும்மா இருப்பேனா? விருந்தாளியா வந்திருக்கிறான் லயன்
0: கோவிந்தன்.
4: உனக்கு விருந்தாளி, ஆனா எனக்கு என் பரம விரோதிய பதுக்கி வச்சிருக்கிற பகையாளி.
5: உனகிட்ட புனிய பதுக்கி வச்சிருக்கிற இடத்தை கேளு. முட்டாள் ஜக்கு இருக்கிறார எனக்கு தெரியும். உன் தங்கச்சிய எந்த கோலத்துல எங்க வச்சிருக்கிறா அதுவும் எனக்கு தெரியும். இல்லாதவங்க போய் சொன்னா எனக்கு என்ன ஆக போகுது?
4: ஜக்கு இங்க இருக்கா? தயவு செஞ்சு சொல்லிடு. அதுக்காக நீ என்ன கேக்குறியோ என்ன செய்ய சொல்றியோ சத்தியமா நான் செய்யறேன்.
5: அதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். அவமானப்பட்ட அந்த குப்பத்துல அந்த ஜக்கு உன் கையாலேயே

0: 나가라. 그러나 옛날에
1: 사기리게 호구다. 사기리게. 아나마 이렇게 했던 것도 소리.
0: 빠뜨려버려. அவனை காட்ட வேண்டிய நேரத்துல உங்ககிட்ட காட்டுறேன். இப்ப நீ போகலாம். கமா போ.
2: கஸ்தூரி இவன் நம்பிக்கையோட சொல்றான்.
3: ஆமா கஸ்தூரி, ஹோட்டல்ல ஒரிஜினல் நெய்ல ஸ்வீட் இருக்குதோ இல்லையோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ சுத்தம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நல்லா யோசிச்சு பாரு. எங்க முதலாளி நினைச்சிருந்தா உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்க முடியாது. கலை ஆர்வம், கலை பித்து, வாட்டத்தை எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரு ஆசை, ஒரு துணிப்பு. யார் யாரை எங்கெங்க வைக்கணும், எப்படி எப்படி நடத்தணும், இதெல்லாம் எங்க முதலாளிக்கு அத்துப்படி. நீ தைரியமா வாமா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இது சத்தியம்.
4: சபாஷ் நல்ல கண்ணு.
5: என்னங்க இதுகளை போய் சபாஷ் சொல்லிட்டு பூமாலைய கையோட நேருக்குற பக்கியோட பாருங்க, பிச்சு கொதறி விடாதீங்க.
4: நல்ல கண்ணு, மான் கிட்ட தான கஸ்தூரி கிடைக்கும். மான போல கஸ்தூரியும் மானம் உள்ளவன் எனக்கு நல்லா தெரியும்.
6: முதலாளி உங்களுக்கு என்ன பத்தி இப்படி தெரியும்?
4: சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன், வாயன் பின்னால. உன்னை பத்தி எனக்கு எப்படி தெரியும் நான் கேட்டேன். அந்த ஜக்குவே எனக்கு நல்லா தெரியும்.
6: முதலாளி
4: சாராபாய் வீட்டுல உன்னை தள்ளி விட்டவன் அவன் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏதோ ஒரு வஞ்சத்துல உன் வாக்கி அவன் பாழாக்கினான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும்.
6: உங்களுக்கு அந்த துரோகிய தெரியும்னா தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க. நீங்க செய்யற உதவிக்கு பரிகாரமா எதை கேட்டாலும்.
4: குடி.
6: எந்த விஷயத்த குடிச்சாதான் எனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்றீங்களா?
4: நீ அந்த ஜகு வஞ்சம் தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா?
6: ஆமா, என் லட்சியமே அதுதான். ஒரு மரமா வாழ்ந்த எங்க குடும்பத்தை வெட்டி விறகாக்கி இப்ப வேதனையில நான் பத்தி எரியறே பாருங்க. அதுக்கு பதிலா அவனை நான் உயிரா எரிக்கணும். அவ சாம்பல கடல்ல இல்ல முதலாளி, சாக்கடையில கரைக்கணும்.
4: இவ்வளவு கோபம் உனக்கு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த வேகம் வேணும். பூனை புரியாகணும்னா அதுக்கு இதுதான் மருந்து. கயங்காத, உன் தகப்பனை கொன்னவன் உன் தன்மானத்தை கிழித்தவன், உன் கையாலேயே பலியாகணும்னா.
6: முதலாளி அந்த ஜக்கு
4: கரையோரமா இருந்தா மீன் கிடைக்குமா? ஆழத்துக்கு போ.

0: வேணா குட்டி. என்ன நீ அங்க கோழி பொதியா நடந்துட்டு இருக்க, அங்க போகாம எங்க என்னமோ தனியா உக்கா நடந்துட்டு இருக்கே, என்ன சமாச்சாரம்?
1: ஆமா, பந்தயம் பழி இதெல்லாம் அவங்க உங்களுக்கு விளையாட்டு, அதனால எனக்கு எல்லாமே பறிப்படி.
0: என்ன சொல்ற?
1: என்ன சொல்றது? பாஞ்சாலி கதையில பாஞ்சாலிய மானம் பங்கப்படுத்தினானா, திருவதனை தொடை கட்டினானா, அதே தொடைய முடிக்கிற பாருன்னு பீவ சமதம் எடுத்தானா, கடைசியில தொடையில அடிச்சா தொன்னானா துரியோதரன்.
0: அம்மா மைரா குட்டி, அது அந்த காலம், சட்டம் கிடையாது, போலீஸ் கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது, பூந்து விளையாடினாங்க பீமர துரியோதரன். இப்ப அப்படி ஏதாவது பண்ணா அம்பேல தொகுல தூக்க விட்டுருவாங்க. சரி, யார் பீமர், யார் துரியோதரன், எவத்துடைய எவன் முறிப்பா, என்ன பழி?
1: போய் கேளுங்க, என் உயிரை வாங்குற உங்க உயிர் சிநேகிதர் செல்வத்தை எவனோ ஜகுவான்.
0: இந்த சாக்கடைய புழுவா இருந்து அணு அணுவா சாப்பிடும்
2: கண்டேன். அவனையும் அம்பே,
1: அந்த ஜக்கு அழிச்சா இவர் வஞ்சம் தீரும். ஆனா என் வாழ்க்கை தூக்கி எறிஞ்சு எனக்கும் உனக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு. ஏன்னா சட்டம் அவரை தூக்கில போடுமா? இவர் தூக்கில தொங்குனா நான் மட்டும் உயிரோட இருப்பேனா? நானும் ஏதாவது மரத்துல தொங்கிட்டு போறேன். அண்ணா, அண்ணான்னு சொல்ல நீங்க மட்டும்தான். உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கண்ணா, இவர் பழி வாங்கும் போது அந்த ஜக்கு கை சும்மாவா இருக்கும். அப்படியே இவர் ஜக்குவை கொண்டாலும் சட்டம் தான் இவர் சும்மா விடுமா? எப்படி இந்த கல்யாணம் நடக்கலைனா நான் சாகுறத தவிர வேற வழியே இல்ல. உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கண்ணா, இந்த வஞ்சம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்கண்ணா. ஏன்னா சும்மா இருக்கீங்க, சொல்றேன்னு சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா.

0: கம்பு கொதிக்கிறதுனா நெருப்ப தனிச்சிடட்டா?
1: நெருப்பு தனியா? ஏண்டா போலீஸ் போய் மாட்டிக்கிட்ட? ஏன் என் எதிரி செல்வமே என்னை காப்பாத்தனா? அந்தெல்லாம் குட்டி ஏன் என் உயிர் நம்பதான் மாறினா? சொந்தத்தையும் கொடுத்தா பஞ்சத்தையும் கழுப்பிட்டா என்ன செய்ய
0: போறேன்? நீ நம்புறியோ இல்லையோ, ஏதோ ஒரு நம்மைக்கு தான் எல்லாம் நடக்குது. அல்ல காட்டி உன் எதிரி வீட்லயே ஆண்டா உன்னை சாப்பிட வச்சிருக்க மாட்டான். மைனான்னு ஒரு தங்காசிய கொடுத்து உன் பாசத்தை எல்லாம் கொட்ட வச்சிருக்க மாட்டான். பாவத்தை நினைக்காதடா பையா, அதுல லாபமே இல்லைன்னு ஆண்டவன் சொல்றாயா?
1: ஆமா அவன் சொல்லுவான். அவனுக்கு என்ன? எனக்கு சொல்லு.
0: என்ன அத்தா சொல்ல சொல்ற?
1: அப்ப கம்முனீரு.
2: ஏய் கருப்பா, உனக்கு தெரிஞ்சு கருப்பன்னு பேர் வச்சனோ தெரியாம வச்சனோ எனக்கு தெரியல. ஆனா சட்ட காப்பாத்துற வக்கீலோட கோட் கருப்பு, உலகத்தையே காப்பாத்துற ஆண்டவனோட சிலை கருப்பு, கிருஷ்ண பரமாத்மா கருப்பு. ஆக கமிங் டு தி பாயிண்ட், உலகத்துல சத்தியம் நேர்மை இதுக்கு அடையாளம் கருப்பு.
1: போங்க சார், போய் அறக்க வேணும்.
3: வாசமா பையா ஜக்கு, பையால கிடைக்கிறது சாப்பு. செல்வத்தை நீ ஒழிச்சா நீ இப்ப தங்கச்சின்னு கொண்டாடிய மைனா, அந்த மைனாவோட வாழ்வு சீரழிஞ்சு போகும். இழந்த தங்கச்சிக்கு பதிலாக அந்த ஆண்டவனே உனக்கு ஒரு தங்கச்சியை கொடுத்துருக்கா. இவளையும் இழக்க போறியா? செல்வத்துக்கு நீனும் சமாதி கட்டிடலாம், அதுக்கப்புறம் உன் மனசுக்கு சமாதானம் இருக்குமா பாரு. டேய் நான் சொல்றது கேள்டா, போடா. டே கருப்பா,
4: காப்பாத்த உறவு சாவு குறைக்கும். உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையும் நான் விட மாட்டேன்.
5: குட் மார்னிங் பெரிய ஆளியா. இந்த உள்ளூர்க்குள்ள இருக்கிற ஜட்ஜுங்க விட நீ டாப் ஜட்ஜ். எனக்கும் செல்வத்துக்கும் இருக்கிற விரோதத்தை எப்படி எப்படி நாக்கா செட்டு போயிட்ட பாத்தியா? விரோதிய விட்டு விரோதி கல்யாணத்தை எடுத்து வைக்கிறேன். இல்லாடி, உன்னை பத்தி எனக்கு இப்பதான் கரெக்டா தெரிஞ்சது. இல்லைன்னா நான் எப்பவும் வந்திருப்பேன். இனிமே நான் இந்த உலகத்துல உயிரோட இருந்தா அடிக்கடி வந்து உன்னை பார்ப்பேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், டோன்ட் திங்க் அதர்வைஸ், ஒரு ஆப்ளிகேஷன். என் தங்கச்சி மைனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் யாரும் சொல்லி யாருக்கும் காட்டி கொடுத்துடாத.
4: பிளீஸ்,
5: டோன்ட் திங்க் அதர்வைஸ். ஐம் சாரி, டோன்ட் ஃபர்கெட் இட். வா, டோன்ட் ஃபர்கெட் இட். சீ யூ.
6: ஹலோ,
7: என்னடா புதுசா பாக்குற?
6: இல்லடா, புரிஞ்சுகிட்டு பாக்குறேன்.
7: சரி சரி, விளக்கேற்ற நேரம் பார்த்து சரியா தான் வந்திருக்கேன். வந்து சாமி கும்பிடு.
6: கும்பிட மாட்டேன்.
7: ஏன்?
6: மைனாவோட விளக்கை அணைச்சிட்டு நீ முருகனுக்கு விளக்கேத்திரிய என்னடா நியாயம்? பெண்ணுக்கு செய்யற துரோகத்தை அந்த முருகன் சரின்னு சொல்றானா மச்சான்?
7: விஷயம் தெரியாம விட்ட சார்.
6: தெரியும்டா. டேய் தெரியும்டா, உன் பரம எதிரிய பழி வாங்க போறியாம? அதுக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையில மண்ணப்பட போறியா?
7: நீ கொலைய பண்ணு மச்சான். எவ வேண்டான்னு சொன்னா தாலிய கட்டிட்டு தங்கச்சி கூட்டிட்டு ஓடு. அதை விட்டுட்டு சட்டத்துல போய் ஒப்படைச்சிக்கிற சொல்றியே, என்ன மச்சா நியாயம்?
4: நீதியை ஏமாத்தலாமா?
6: போடாம் நீதியும் நியாயம். கொலைய பண்ணிட்டு திருப்பதி உண்டியில காசு போடுறவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? முதல்ல ஒரு பாவம், அப்புறம் ஒரு புண்ணியமா?
4: பழி தீக்கிறது என் பாவம்னு சொல்றேன். அதே மாதிரி நிலைமை உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்தா நீ என்னடா செய்வ?
6: கருத்து ஆத்து கொண்டுடுவேன். தங்கச்சிக்கு காதலா இருந்தா விட்டுடுவேன். அவன் மஞ்சள் குங்குமம் எனக்கு பெருசே தவிர என் மஞ்சம் என்ன? ஆவியா போனவங்க வாழ்த்துக்காக என் தங்கச்சிக்கு நான் பாவியாக மாட்டேன்.
4: குமார் என்ன திருப்பிடுறேன்.
6: நீ ஒண்ணும் மரகட்டி ஆக வேண்டாம், மனுஷனாக நில்லு. ஆனா முதல்ல நாளைக்கு அவன் கல்யாணத்துக்கு தீர்மானம் பண்ணு.
4: பண்ணா
6: மைனா கழுத்துல தாலிய கட்டு.
4: கட்டினா கட்டா.
6: நாளைக்கே உன் எதிரியை கொண்டு வந்து உன் கண்ணுக்கு முன்னாலே நிறுத்துறேன்.

0: இதுவரைக்கும் அவன் யாரும் தெரிஞ்ச ஆயிரத்தை சொல்லாம இருந்த. இதுவரைக்கும் அவன் தான் எது வைக்கிறேன் சொல்லியடா. சொல்லித்தர எனக்கே புரியும். நாளைக்கும் கல்யாணம் நடக்கும், உன் வஞ்சத்தை தீக்கலாம், அவன் மேல பழியே வர.
1: அப்போ அவனை நீ கொலை பண்ண போறியா?
2: முதலாளி அவனை உனக்கு காட்ட, நீ நிச்சயமா அவனை பழி தீர்த்துக்கலாம். இப்பவே
3: நான் எப்ப வந்தேன்னு எனக்கு தெரியாது. கோகுல்தாஸ் கிட்ட என்ன உளர்ந்தேன்னு எனக்கு தெரியாது.
1: கோகுல்தாஸ், நீ எங்க போன?
3: நானா போனேன்? பாட்டில் இழுத்துச்சு போனேன், அது உள்ள போச்சு. பல உண்மைகள் வெளியில வந்துருச்சு. நீதான் ஜக்குங்கிற உண்மையையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு
1: செல்வாங்க வந்தானா?
3: வந்தா.
4: வா, நீ யாருன்னு அடையாளம் காட்டுறேன்னு கோகுல்தாஸ் செல்வத்துக்கிட்ட சொன்னா.
5: தாராபாய் வீட்டுல கஸ்தூரியை கொண்டு போய் விட்டியே, அந்த கஸ்தூரியையும் கோகுல்தாஸ் சந்திச்சான். பாழா போன குடியால இந்த பாவி உனக்கு பல துரோகங்களை செஞ்சுட்டேன். இனிமே இங்க இருக்க வேண்டாம், வா, எங்கேயாவது ஓடி போய் பிழைச்சுக்கலாம்.
1: நான் ஒரு முடியாது, என்னை நம்பி ஒரு உயிர் இங்க இருக்கு.
5: உயிரா? என்ன சொல்ற?
1: ஆமா, என் தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு, பேர் மைனா. அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் ஜக்குன்னு அடியாளம் செல்வத்தில் தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு உன்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்.
6: கல்யாணத்தை சார் தெரிஞ்சது போண்டா, என்ன அலங்காரம் பண்ணி பாக்குறதுல உனக்கு என்ன அவ்வளவு ஆசை? என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறீங்க, இதுக்கெல்லாம் உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்?
7: நேரம் வரும்போது சொல்ற. அப்போ நீ என்ன செய்யணுமோ அதை செய். இப்போ முகூர்த்த நேரம் வச்சு வா.
6: கல்யாணம் முடிஞ்சது ஜக்குவை கொலை பண்ண நீ தானே சொன்ன?
7: இப்ப வேண்டாம், உனக்கு எப்ப தேவைப்படுமோ அப்ப நானே கொடுத்தேன்.
8: இதை பாரு, ஜக்குவை பழி வாங்குறத மட்டும்
9: மறக்க மாட்டேன். புறப்படுங்க.
1: என்ன இதெல்லாம் ஓ ஏற்பாட?
7: இதெல்லாம் என்ன ஏற்பாடு மச்சா? ஜுஜுபி போக போக பாரு, அப்படியே அசந்துடுவ.
1: தேவச்சாதி இங்க உட்காரு, நான் போய் மைனாவை கூட்டிட்டு போறேன்.
7: சாமி ஐயர ஆரம்பிங்க.
1: நீயா ஜக்கு? நீயா ஜக்கு?
7: எல்லாம் வந்து
1: அட பாவி, நண்பன்கிற போர்வையில் எத்தனை நாள் மறந்துட்டு இருந்தல, இனிமே உன்னை விடமாட்டேன். குடும்பத்தையே அழிச்சவங்க என்னடா கேட்கணும்?
7: மச்சான், வாசு தீர அடிச்சுட்டேல, இப்ப நான் பேசிட்டா.
1: மீனா, ஏய்,
10: அண்ணா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டா, நான் வேற இடத்துக்கு போயிடுவேல, அப்புறம் உன்னை சந்திக்கவே முடியாது. இல்ல,
1: இதோ பாரு, புருஷாங்கிறவன் இப்ப வர்றவன், அண்ணாங்கிறவன் கூடவே இருக்கிறவன். அப்பா போனதுல இருந்து உன்னை இந்த தோளை தூக்கி வளர்த்த, உன்னை விட்டு பிரியவே
11: மாட்டேன்.
1: ஏமா,
11: மறுபடி போற அன்னைக்கு தீவிர படமா ரூபாய் 5000 கொடுக்கணும்னு சொன்னோம்ல
12: ஜக்கு, அந்த படத்தை இப்பவே மாப்பிள்ள கையில கொடுத்தாதான் காலையில தாலியே கட்டுவேன்னு சொல்றான்.
1: அம்மா, நம்ம வீடு பத்திரத்தை கூட, நம்ம ஏற்கனவே வாங்கின பணத்தோட 5000 கூட கேக்குறேன். கவலைப்படாதீங்கம்மா, கல்யாணம் நிச்சயமா நடக்கும். வா, பத்திரத்தை கூட.
13: ஏற்கனவே கடன் கொடுத்த செட்டியார் அந்த வீடு 5000 பெறாதுன்னு கைய விரிச்சிட்டான். என் கைய பிடிச்ச தங்கைய கை விடக்கூடாதுன்னு என் வாழ்க்கையில முதன் முதலா நாத்தி விடுறேன். பஸ் ஸ்டாண்டில ஒரு வியாபாரியை மிரட்டி அவன் பைய அடிச்சு ஓடினேன். போலீஸ் என்னை துரத்துச்சு.

0: ಪಾಣಿ, ಏನ್ ಕಥಾ ಸಾತ್ರ
1: ಜಗ್ಗು?
0: ಜಗ್ಗು, ಕಲ್ಯಾಣ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿಟ್ಟು ಇನ್ನೇರ್ತಲ ಇಂಗೆ ಒಂದ ಇನ್ನ ಅರ್ಥ ಎನ್ನಪ್ಪ ಆಚಿ? ಏನ್ ಪದರ
2: ಅಯ್ಯಾ, திடீர்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க 5000 ரூபாய் பணம் கேட்டாங்க. பணம் கொடுக்கலாம், கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே தோணல, எனக்கு யாரும் உதவல. நான் பணம் திருடிட்டேன். ஆமாயா, நான் திருடிட்டேன். என் தங்கச்சி கல்யாணம் எப்படியாவது நடக்கணும், அதுக்காக நான் திருட நாளாலும் பரவாயில்ல. ஐயா, இந்த பணம் எடுத்துட்டு எங்க அம்மா கிட்ட கொடுங்க. ஏ அத்தைங்கிறீங்க என்னங்க? எங்க அம்மா கிட்ட கொடுங்க. நீங்களே இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். என்ன போய் துரத்துறாங்க, தவறே ஐயா.
0: என் வீட்டுக்கு வந்தத போலீசார் பார்த்தாங்களா?
2: இல்ல.
0: ஒருவேளை நீ போலீஸ பிடிபட்டாலும் இது என்கிட்ட கொடுத்ததா சொல்ல மாட்டியா?
2: சத்தியமா சொல்ல மாட்டேன் ஐயா. எனக்கு வேண்டியது இந்த பணம் எப்படியாவது மாப்பிள்ள கையில சேரணும், என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும்
0: அது சரி. இனி ராத்திரி எங்க தங்க போற?
2: குளத்துங்கருக்கு பக்கத்துல இருக்கிற சாடியில தங்க போற. யாருக்கும் தெரியாம தனியா என் தங்கச்சி கல்யாணத்தை கண்ணாரே பார்த்துட்டு எங்க ஓடி போயிடுறேன். பணம் பத்திரம், என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், நான் வர்றேன்.
3: பெரிய மனுஷன் நம்பி பணத்தை கொடுத்து நான் பதுங்கிறத இடத்தையும் சொன்னேன். அவன் பணத்தையும் எடுத்துக்கிட்டு நான் பதுங்கிறத இடத்தையும் காட்டி கொடுத்துட்டான்.
2: பணத்தா சில மோசடி பண்ணா உங்க அப்ப பறி போச்சுடா தங்கச்சி வாழ்க்கை. மன வரையில எங்க அம்மா சாவுது, கடல்ல தங்கச்சி பிணம், அனாதியா இருந்த இந்த பையலுக்கு ஆதரவா இருந்தது ரெண்டு ஜீவன், அம்மாவும் தங்கச்சியும். அவங்களும் உங்க அப்பா பேராசுக்கு பலி ஆயிட்டாங்க. இந்த குடும்பிய செஞ்சவனே, குடும்பத்தை அழிச்சவனே, கொலை செஞ்ச தப்பா? தப்பா?
0: ஏன் சட்டம் இல்ல? எங்க அப்பா ஒப்படைச்சிருக்கலாம் இல்லையா?
2: இப்போ நீ என்ன அடிச்சே? ஏன் சட்டம் இல்ல? நான் ஜக்குவன் தெரிஞ்ச உடனே உனக்கு வந்ததே ஆத்திரம். அந்த ஆத்திரம் தான் நான் எனக்கு அன்னைக்கு வந்தது. இன்னைக்கு நீ என்ன அடிச்சே? நான் அது கொலை பண்ண ஏன் ஆத்திரம்? ஆனா இப்படி ஒரு நல்ல நண்பரோட அப்பனை கொண்டுட்டே நீ இப்பதானா வருத்தப்படுற?
0: இப்ப வருத்தப்பட்டு என்னடா பிரயோஜனம்? அநியாயமா என் தங்கச்சிய கொண்டுட்டு போய் தாராபாய் வீட்டுல விட்டுட்டீங்க.
2: ஆமாடா, உன் தங்கச்சிய கொண்டு போய் கசாப்பு கடையில் தான் விட்ட. ஆனா அங்க அவளை கரியா தொங்க போடலடா, கன்னியா தான் வச்சிருந்தாங்க. கேடா,
0: ஐயா ஐயா ஐயா, மைனாவை கடத்திட்டு போறாங்க.
2: என்னது?

0: மஞ்சம் யாரும் உள்ள வந்தாலும் விடாதே, தடுத்து நிறுத்து.
1: யாராவது வர்றதாவது நீங்க பொங்க முதலாளி, நான் பாத்துக்கிறேன்.
2: கூட்டிட்டு போறேன்.
0: பொண்ணு எதுக்கு கூட்டிட்டு போவாங்க? வா.

0: நீய மாறற ராஜா மாதிரி புருஷன் கிடைச்சிருக்கா. டே மச்சா, தங்கச்சி நல்லா பாத்துக்க, நான் வரேம்மா. உன் தங்கச்சி எனக்கு தான் சொந்தம்னு ரத்தத்துல கையெழுத்து போடுற. கணக்கு பத்திரம்.
1: இதுங்களுக்கு நடுவுல எப்படிங்க பத்திரமா இருக்கிறது?
0: போன நான் உள்ள போற, நீ பின்னாலே விளையாடு.
2: உள்ள தனியா போற, உல்லாச பயணமா போற, பின்னாலே வர்றதுக்கு உள்ள போய் சரியா நடத்துக்க, சீக்கிரம் விட்டுடுவாங்க.
3: கொடி கட்டி பறக்குறடா, காலம் குடிசைக்கு பொறக்குறடா.

0: இதுவரை கேட்டத சூரியலட்சுமி பிக்சர்ஸ் வழங்கிய குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், பத்மபிரியா, விஜயகுமார், மஞ்சுளா, எஸ் ஏ அசோகன், வெண்ணிரடைமூர்த்தி, ராம்குமார், ராமகிருஷ்ணன், டைபிஸ்ட் கோபு, மனோரமா, சிஐடி சகுந்தலா, அங்கமுத்து மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன், இயக்கம் ராமண்ணா.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நீர்கி அறிவிப்பு ஒன்று. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 முதல் மதியம் 1 வரை நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மகால், தவளக்குப்பம், புதுச்சேரி.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 5 மணி. ஆகாஷவாணியின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சி

இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு கவிதை. தமிழ் சினிமாவில் கவிதை என்ற சொல்லே ஒரு தனி அழகுதான். அந்த வகையில் நீங்கள் கேட்ட திரைப்பட பாடல்களில் இருந்து கவிதை எனத் தொடங்கும் மிக அற்புதமான பாடல்களை அணிவகுக்கின்றன. பாடல்களை கேட்டு ரசியுங்கள். நேரிலே பொன்மாலை பொழுதின் முதல் பாடலாக கே பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு காவிய காதலின் கீதம். காதலும் இசையும் இணையும் போது அங்கே வார்த்தைகள் கவிதையாக மாறுகின்றன. இதோ உங்கள் நெஞ்சங்களை வருடி செல்ல வருகிறது அந்த ஏழு நாட்கள் படத்திலிருந்து மெல்லிசை மன்னன் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில். கவிதை அரங்கேறும் நேரம் இதோ பாடல் ஒலிக்கிறது.

நாட்டியமும் இசையும் ஒரு யாகம் என்றால் அதில் உதிரும் வார்த்தைகள் கவிதைதானே. இதோ உருக வைக்கும் வாணி ஜெயராம் பி. ஜெயச்சந்திரன் குரல்களில் ஒலிக்கிறது புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ரேவதி நடிப்பில் இசைஞானியின் மேஜிக்கில் உருவான ஒரு நாட்டிய பேரொளி பாடல்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின் தின்னா நாங்க தின்

நேர்களே, ஓர் அறிவிப்பு. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மகால், தவளக்குப்பம், புதுச்சேரி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. மாலை நேர குளிர்த்தென்றல் நம்மை தீண்டும் போது மனதில் காதல் கவிதை தானாகவே சுரக்கும். மோகன் நடிப்பில், இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் காதலர்கள் கொண்டாடும் ஒரு துள்ளலான இசைத்திருவிழா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தென்றலே என்னை தொடு. கவிதை பாடு குயிலே, குயிலே இனி வசந்தமே.

விஜயகாந்த் அவர்களின் ஆரம்ப கால திரைப்படங்களில் மறக்க முடியாத ஒரு எமோஷனல் கீதம். சோகத்திலும் ஒரு சுகமான ராகம் தேடும் இதயங்களுக்கு மருந்தாக அமையும் பாடல் இது. ஆட்டோராஜா என்ற படத்திற்காக இளையராஜா சங்கர் கணேஷ் இசையில் உருக வைக்கும் இளையராஜா எஸ் ஜானகி குரலில் இதோ உங்களுக்காக ஒலிக்கிறது. சங்கத்தில் பாடாத கவிதை உன் அங்கத்தில் யார் வைத்தது?

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நேர்களே, காதலின் ஆழத்தை அதன் ஆன்மாவை அழகாக விவரிக்கும் ஒரு மெல்லிசை பாடல் ராம்கி மற்றும் கௌதமி நடிப்பில் பின்னணி இசையில் இளையராஜா அவர்கள் நம்மை மெய்மறக்க செய்த அந்த பொன்னான பாடலை பாடியவர்கள் கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆத்மா. ஒலிக்கும் பாடல்.
2: கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக.

நிகழ்ச்சி நிறைவாக எழுசுகளை கட்டி போட்ட ஒரு கியூட் காதல் பாட்டு ஜெயம் ரவி மற்றும் சதா அறிமுகமான ஜெயம் திரைப்படத்திலிருந்து. ஆர் பி பட்நாயக் இசையில் ஆர் பி பட்நாயக், ஹரிணி, மாணிக்க விநாயகம் ஆகியோரின் குரல்களில் உதித்த பாடல்.

இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கவிதை என்ற தலைப்பில் பாடலை கேட்டு ரசித்தீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை நிலை அலைவரிசை. நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேர்கள் ஒரு அறிவிப்பு. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மகால், தவளக்குப்பம், புதுச்சேரி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 6 மணி. நேர்கள் கேட்க இருப்பது திரை இசை. ஒலிக்க வரும் பாடல் பொன்னியின் செல்வன் என்ற படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஏ ஆர் ரஹினா, பம்பா பாக்கியா ஆகியோர் குரல்களில்

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 2047 முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்தியா நிச்சயமாக எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் 10th இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% உயர்த்தப்பட்டுள்ளது. உலக பருத்தி தினமான இன்று பருத்தி விவசாயிகள் உட்பட துறை சார்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். 2047 முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்தியா நிச்சயமாக எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் சங்கல்ப் சபா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஒரு காலத்தில் கொள்கை முடக்குவாத நாடாக கருதப்பட்ட இந்தியா தற்போது வலுவிற்கும் நெகிழ்வுத்தன்மைக்கும் பெயர் பெற்ற நாடாக மேம்பட்டுள்ளதாக கூறினார். முன்பு இறக்குமதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஏற்றுமதி துறையில் புது புது இலக்குகளை இந்தியா தாண்டி வருவதாகவும், கடந்த 10 இந்திய வேளாண் துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி விடுதலைக்கு பின்னர் முன் எப்போதும் காணப்பட்டதில்லை என்றும் அவர் கூறினார். சரியான எண்ணமும் சரியான கொள்கைகளும் இருந்தால் எதுவுமே சாத்தியம்தான் என்பதற்கு இம்மாற்றங்களே சான்றாகும் என்பதால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இன்னும் பெரிய இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டிய தருணம் இது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: 25 முன்னர் இதே நாளில் குஜராத் முதலமைச்சராக தாம் பதவியேற்ற போது இன்றைய மைல்கல்

0: வரும் என தாம் எண்ணக்கூட இல்லை என்றும், தொடர்ச்சியாக 25 ஆண்டு மக்கள் சேவை என்ற சாதனைக்கு மக்களின் ஆதரவும் ஆசைகளுமே காரணம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதற்கென ஜனநாயக பற்றுடன் கூடிய அனைத்து மக்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அரசியல் சகாக்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 25 ஆண்டுகளாக தாம் ஈட்டியுள்ள மக்களின் நம்பிக்கையும் மக்கள் சேவை அனுபவங்களுமே தமது மிகப்பெரிய சொத்துக்கள் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இன்று காலை விநாயகர் கோவிலுக்கு தாம் சென்று 140 கோடி இந்தியர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டதாகவும், அல்லும் பகலும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை புரிவதற்கான கூடுதல் ஆற்றலை அருள எல்லாம் வல்ல இறைவனை தாம் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: பிரதமர் கலந்து கொண்ட விக்சித் பாரத் சங்கல்ப சபா நிகழ்ச்சியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் பேசுகையில், மக்கள் சேவையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை குறிக்கோள் என்றும், மக்களுக்கு சேவை புரிவதற்கான கருவியாகவே அரசியலை அவர் காண்பதாகவும் கூறினார். நாட்டின் வளர்ச்சி, தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதையை மேம்படுத்த கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பாடுபட்டு வருவதாகவும், உலக அளவிலான பல சவால்களுக்கு இடையிலும் ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நல மேம்பாட்டிற்கே திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்களும் வேறு பல தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டகாச்சி, பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட்டி வேவேர், நைஜீரியா அதிபர் திரு போலோ அகமது டினிபு, பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே, டொமினிகா பிரதமர் திரு ரூஸ்வெல் ஸ்கிரிக்ட் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் யசோ பூமியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை முறைப்படி தொடக்கி வைக்கிறார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும், 900 நிபுணர்கள் மற்றும் 500 கண்காட்சியாளர்களும் இந்த 4 நாள் நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். எல்லையற்ற வளர்ச்சி என்ற கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாடு, தொலைத்தொடர்பு, டிஜிட்டல் வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப புதுமைகளில் இந்தியா எட்டியுள்ள முன்னேற்றத்திற்கு உலகிற்கு எடுத்துக்காட்டும் மேடையாகவும், இதர நாடுகளுடன் ஒத்துழைப்பு, முதலீடு மற்றும் அறிவு பரிமாற்ற ஒப்பந்தங்களை எட்டுவதற்கான களமாகவும் அமைகிறது. ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% 25 அடிப்படை புள்ளிகள் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் பிரதான வட்டி விகிதம் உயர்த்தப்படுவது சுமார் 3.5 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் இதுவே முதல் முறையாகும். உலக அளவிலான புவி அரசியல் காரணங்களால் பணவீக்கம் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் வகையில் ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை குழு ஏகமனதாக இம்முடிவை மேற்கொண்டுள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா செய்தியாளரிடம் இதை தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 7.1% வளர்ச்சி அடையும் என்றும் ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் பணவீக்கம் குறித்த ரிசர்வ் வங்கியின் கணிப்பு 5.2% உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. உலக பருத்தி தினமான இன்று பருத்தி விவசாயிகள் உட்பட துறை சார்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் 60 லட்சம் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், வயலில் இவர்கள் விளைவிக்கும் பருத்தியே நூற்பாலை, நெசவாலை, ஆடை உற்பத்தி ஆலை உட்பட ஜவுளித்துறையின் பொருள் விநியோக சங்கிலி முழுவதிலும் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருவதாகவும் வீடியோ செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார். பருத்தி அடிப்படையிலான பல கோடி கைத்தறி விவசாயிகள் தற்போது ஏற்றுமதி துறையிலும் முன்னேறி வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டி பாராட்டினார். உலகளவில் பருத்தியின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 7ஆம் தேதி உலக பருத்தி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதால் நாட்டில் தொன்மையான கலாச்சார மரபுகள் குறித்து மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பது குறித்து இன்று சேவா சங்கல் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
0: அயோத்தியில் ராமர் அவதரித்த பூமியை மீட்க 5 நூற்றாண்டுகளாக இந்துக்கள் காத்திருந்தனர். ராமஜென்மபூமி நாட்டின்

0: எத்தனையோ இடங்களில் ஒன்றாக ஒருபோதும் இருந்ததில்லை. மாறாக பல கோடி மக்களின் நம்பிக்கை மையமாகவே திகழும் ராமஜென்ம பூமியில் கோவில் கட்டப்படும் என்ற வாக்குறுதி நீண்ட காலமாக நீடித்த நிலையிலும் பல தலைமுறைகள் இக்கனவு நனவாவதை காணாமலேயே மடிந்து போயின. நீதிமன்றத்தில் இதுகுறித்த வழக்கு 70 ஆண்டுகளாக நிலுவையிலேயே இருந்தது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் அரசு வாக்குவாதம் புரிவதை விடுத்து அடிப்படை சூழலை தயார்படுத்தும் அணுகுமுறையை மேற்கொண்டது. நீதிமன்ற தீர்ப்பை அனைவரும் ஏற்க வேண்டும் என்றும் வன்முறைகளை தவிர்த்து அமைதியை பராமரிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. 2019 ஆண்டு நவம்பரில் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நிலத்தை கோவில் கட்டுமானத்திற்கு ஒதுக்கி ஏகமனதாக தீர்ப்பு வெளியிட்ட போது அனைவரும் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டதைக் கண்டு ஒவ்வொருவரும் வியப்படைந்தனர். தீர்ப்பை தொடர்ந்து வன்முறை எதுவும் இல்லாத நிலையில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பிராண பிரதிஷ்டை 2024 ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்றது. 2024 ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்றது. கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்து 2025 நவம்பரில் கொடியேற்ற வைபவம் நடத்தப்பட்டது.
1: புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்கள் பதிவாகியுள்ளன. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது இத்தொகுதியில் பதிவான வாக்குப்பகுதி சதவீதத்தை விட இது 6.29% குறைவாகும். நேற்றைய வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையமான மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள வலுவறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். காரைக்காலில் மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் பரிசோதனை மையங்கள், மருத்துவக் கழிவுகளை பொது இடங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கொட்டினால் தொழில் உரிமம் ரத்து செய்யப்படும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மருத்துவக் கழிவுகளை அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிடம் மட்டுமே வழங்கி அதற்கான உரிமங்களை கையில் வைத்திருக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள் மற்றும் நீலகிரி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாயில் நடைபெற்ற 45வது தேசிய சப் ஜூனியர் பால் பேட்மிண்டன் போட்டித் தொடரில் புதுச்சேரி 3 பதக்கங்களை வென்றுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கமும், மகளிர் பிரிவில் வெள்ளி மற்றும் ஆடவர் பிரிவில் வெங்கலப் பதக்கமும் புதுச்சேரிக்கு கிடைத்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்தியா நிச்சயமாக எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% உயர்த்தப்பட்டுள்ளது. உலக பருத்தி தினமான இன்று பருத்தி விவசாயிகள் உட்பட துறை சார்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20:45. நேர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீச வருவது மனோரஞ்சிதம். இன்றைய மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக MS சுப்புலட்சுமி குரலில்

Sari sari sari mari ma pani sari ga.

ಸರಿ ಮರಿ ಮಪಣಿ ಮಪಣಿ ಸರಿ ಗರಿ ಗರಿ ಸನಿ ಸರಿ ಮರಿ ಮಪಣಿ ಮಪಣಿ ಸರಿ ಗರಿ ರೇ.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். பக்தியலை வீசிக்கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கும் பாடல் சங்கர நம்பூதிரி அவர்கள் குரலில்.

இதுவரை நேர்கள் இல்லங்களில் பக்திமணம் வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நேர்கள் இனி கேட்க இருப்பது இன்றும் நாளையும் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் 7:00 முதல் 7:15 வரை, 8:00 முதல் 8:10 வரையிலும், 8:16 முதல் 8:30 வரையிலும். திரையிசை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 8:10 விமானப்படையின் 94வது ஆண்டு விமானப்படை தினத்தையொட்டி இந்திய விமானப்படையின் தலைமை அதிகாரி சீஃப் மார்ஷல் அமர்ப்ரீத்தி சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லி அஞ்சல். 8:30 மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு சென்னை அஞ்சல். 8:38 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021 குறித்து சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் அனந்தலட்சுமி அவர்கள். நேர்முகம் காண்பவர் என் வான்மதி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 வரை சங்கீத வானிலை. 10:00 முதல் 10:35 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11 வரை தேன்மழை. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00 மணி 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி இன்று எஃப்எம் ரெயின்போவில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரையிலும். மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 முதல் 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி நாளை ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படிப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். காலை 6:15 தெய்வீகராக மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மக்காச்சோளத்தின் படைப்பு மேலாண்மை குறித்த காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்து

மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்து முத்துவாக சீனிவாசன் முருகன் அவர்கள் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் வழங்குபவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். 7 சிந்தனை மலர், 7:02 நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் விபி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மார்பக புற்றுநோயின் சிகிச்சைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 முதல் 8 வரை நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 9 வரையிலும் தகவல் தளம். 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் என். விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கருக்குறிச்சி என். மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கடம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம், தலைப்பு சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. நண்பகல் 12 வளமான பாரதம், PM சூர்ய கர், பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி, அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 முதல் 2:55 வரை என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். மாலை 4 நீயா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை சங்கர் கணேஷ், கதை ராஜேந்திர சிங் ஆதேஷ், திரைக்கதை வசனம் கலைமணி, இயக்கம் துரை. 5 பொன்மாலை பொழுது, எண்கள் என்னும் இடம்பெறும் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ. பாரி அவர்கள். மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் அதனைத் தொடர்ந்து இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம், எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன், அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார் எஸ். ஜான்சன், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி சென்னை அஞ்சல். 10 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்வதையொட்டி திறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11 வரை தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8:10 10:11 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளை காலை FM ரெயின்போவில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள்:
காலை 7:10 7:30

30க்கு. வணக்கம் மக்களே, 8:02-8:30 இனிய நேரம். 8:55 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பார் மகேந்திர தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்க்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இதுவரை இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேரம் 7:00. நேர்கள் இனி கேட்க இருப்பது திரை இசை. திரை இசையில் முதல் பாடலாக சூரரை போற்று என்ற படத்திற்காக ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் பாடியது.

திரையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் தர்பார் என்ற படத்திற்காக நகாஷ் அசீஸ் பாடியது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. அடுத்து ஒழிக்க வரும் பாடல் டியூட் என்ற படத்திற்காக சாய் அபியங்கர், தீப்தி சுரேஷ், பால்டப்பா, பூமி ஆகியோர் பாடியது.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 ஆண்டு கால பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பர்ட் டி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மக்களின் நன்மதிப்பை பெற்றதன் காரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக அரசு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பை வகித்து வருவதாக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்முடைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் 2000 முதல் 2014 வரை குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராகவும், அதன் பின்னர் 2014 இப்பொழுது வரை அவர் வந்து இந்தியாவின்

0: பிரதமராகவும் விளங்கி வருகிறார். உண்மையில் இந்த 25 ஆண்டு கால ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணம் என்பது பல்வேறு முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்கிறது. என்னவென்றால், மக்களுடைய பேராதரவு, அவர் மக்களை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு தூரம் மக்கள் அவருடைய பங்களிப்பை, அவருடைய உழைப்பை, அவர் சாதனையை அங்கீகரிக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த தொடர்ச்சியான ஒரு அரசியல் பங்களிப்பாக நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளனாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனாகவும் பிரதமர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்நிலையில் இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். பாரிஸ் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை எதிர்க்கட்சி பொறுப்பை காங்கிரஸ் முறையாக நிறைவேற்றவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். தேவையற்ற பிரச்சினைகளை எழுப்பி மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்படுவதாகவும் திரு குமாரசாமி தெரிவித்தார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஹென்றி ககன், ஜப்பானைச் சேர்ந்த கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் மற்றும் விவசாய பொருட்களுக்கான உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலக்கூறுகளை துல்லியமாக உருவாக்க உதவிடும் வகையிலான இவர்களது கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தீவிரவாதத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் இரு நாடுகளும் கூட்டாக தெரிவித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. 2015 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சுற்றுச்சூழல் தொடர்பான உச்சி மாநாட்டில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து சர்வதேச சூரிய கூட்டணியை அறிவித்தன. பாரிஸில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சூரிய மின்சக்தியை குறைந்த செலவில் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது இந்த சூரிய சக்தி கூட்டணியில் 129 நாடுகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளன. தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதிலும் சூரிய மின்சக்திக்கான உபகரணங்களை உற்பத்தி செய்வதிலும் இந்நாடுகள் ஒத்துழைப்பை நல்கி வருகின்றன. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிப்பதோடு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் இந்த கூட்டணி முக்கிய பங்கு வகித்து வருவதாக கூறுகிறார் அதன் தலைமை இயக்குநர் திரு ஆஷிஷ் கண்ணா. சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான இந்த நடவடிக்கையில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றால் அது மிகை அல்ல. 2036 ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமையை பெறுவது தொடர்பான திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு இந்தியா உள்பட 7 நாடுகளை சர்வதேச ஒலிம்பிக் குழு கேட்டுக்கொண்டது.

0: கொண்டுள்ளது. இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் இதனை தாக்கல் செய்யுமாறு இந்தியா, ஜெர்மனி, கத்தார், துருக்கி, ஹங்கேரி, கொரியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் போட்டிகளை நடத்துவதற்கான இறுதி முடிவு 2029 நடைபெறவுள்ள சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முழு அமர்வில் இறுதி செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒலிம்பிக் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்தும் வகையில் சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதே தமது இலக்கு என்று ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 3 பதக்கங்களை வென்ற வித்யா ராம்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இவருக்கு சென்னை அருகே நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: ஏசியன் கேம்ஸ்ல ஜப்பான்ல 3 வின் பண்ணிருக்கேன். பிடி உஷா மேம் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் இந்த லாஸ்ட் நாங்க 4x4 உமன்ஸ் ரிலே வின் பண்ணிட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரோச் வேற மாதிரி இருந்தது. அது நேஷனல் ஆன்தம் இயர் பண்ணும் போது அது ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேடியமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஏசியன் லெவல்ல நம்ம ஹாப்பியா இருக்கோம் இந்தியன் டீம் கம்பேர் பண்ணும்போது. பட் வேர்ல்டுல டாப் அத்லெட்ஸ் நம்ம இன்னும் வளராம இருப்போம். இப்போ ஒலிம்பிக்ஸ்ல நியூ ட்ராக்ல வந்து மெடல்ஸ் கிடைக்க கிடையாது. ஆக்க நீரஜ் சோப்ரா அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர்ல்டு டாப்ல போகணும்னா 50 seconds வேர்ல்டு ரெக்கார்டு இருக்கும். நம்ம 52 seconds கிட்ட போனாதான் நம்ம வேர்ல்ட்ல ஃபைனல்ஸ் போக முடியும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டார்கெட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நாங்கள் அந்த 53 seconds போகலாம்னு ஒரு எண்ணம்.
0: மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் தலால்மோன் காங்டே, கைதார், கம்கோ டாங்கல், ரிஷிகேஷ் சரண் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை பிரமோத் பகத் மற்றும் பவினா பட்டேல் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் ஜப்பானில் வரும் 18 தொடங்கி 24 வரை நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25. இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதற்கு முன்
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர், நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிறு வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூடுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குனர், நில உபயோக திட்டம் மற்றும்

தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். இனி மிளகாய் சாகுபடி குறிப்புகள். அதிக அளவில் லாபம் தேடித்தரும் பயிர்களில் மிளகாயும் ஒன்று. நல்ல நாற்று நட்டால் நல்ல மகசூல் கிடைக்கும். இதன் ரகங்கள் பிரியங்கா, சித்தாரா, நாம்தாரி, US 816, Co1, K1. இதில் வீரிய ஒட்டு ரகங்கள் TNAU சில்லி ஹைப்ரிட் Co1, இண்டஸ் US 33. இதற்கு நல்ல வடித்தன்மை கொண்ட வளமான வண்டல் மண்ணாக இருத்தல் சிறந்தது. இதன் பருவம் வைகாசி முதல் மார்கழி வரை, ஆடி முதல் பங்குனி வரை, தை முதல் ஆடி வரை. இதற்கு தேவையான விதை அளவு வீரிய ஒட்டுரகங்களுக்கு 1 hectare 200 கிராம் மற்றும் மற்ற ரகங்களுக்கு 1 acre 400 கிராம் என்ற அளவில் தேவைப்படும். நாற்றாங்காலுக்கு மேட்டுப்பாத்திகள் 1 meter அகலமும் 3 meter நீளமும் 15 cm உயரம் இருக்க வேண்டும். 1 cent நாற்றாங்காலுக்கு தொழுவுரம் 75 kg இட வேண்டும். விதைகளை 2 cm ஆழத்தில் 5 to 10 cm இடைவெளி வரிசையில் விதைக்க வேண்டும். விதைத்த பிறகு வைக்கோல் அல்லது உலர்ந்த இலைகளை பாத்திகளின் மேல் பரப்ப வேண்டும். பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்றவும். விதைத்த 10 to 15 பாத்திகளில் பரப்பியதை அகற்றிட வேண்டும். இதற்கு தொழு உரமாக 1 acre 10 tons தொழு உரமும், 100 kg சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 25 kg பொட்டாஷ் அடியுரமாக இட வேண்டும். 30 kg 1 acre யூரியாவை மேலுரமாக இட வேண்டும். நன்றாக முதிர்ந்த பச்சை காய்களை 75 அல்லது விதைத்த 105 பழுத்த பழங்களை 1 மாதத்திற்கு பின்னும் அறுவடை செய்யலாம். மேலும் 3 to 4 தொடர்ந்து அறுவடை செய்யலாம். முதல் 2 பறிப்புகளுக்கு பச்சை மிளகாயும், அடுத்த பறிப்புகளிலிருந்து பழுத்த மிளகாயும் அறுவடை செய்யலாம். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.

0: முதலில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க ஐயா?
2: 10 ஏக்கர்.
1: அது நீங்க சம்பாரிச்சதா இல்ல தாத்தா?
2: முன்னோர்கள் கொடுத்தா நான் சம்பாரிக்கலாம். அவங்க கொடுத்த நிலத்தை அப்படியே
1: அப்படியே இருக்குது. விலங்கம்பட்டு கிராமம் எங்க இருக்குது ஐயா?
2: கடலூர்லேருந்து 13 கிலோமீட்டர்.
1: கிராமம்தான். உங்க ஊர்ல என்ன விவசாயம்?
2: நெல், மணிலா, மரவள்ளி.
1: குடும்பத்தினருக்கு எல்லாரும் விவசாயிங்களா இல்ல கொஞ்சம் பேர் தான் நிலம் இருக்குதா?
2: 80% எல்லாம் விவசாயி தான். மற்ற பேரை வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க. இப்போ எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பிளம்பரு, கொத்தனார், ஆசாரின்னு அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
1: என்ன படிச்சிருக்கீங்க ஐயா?
2: டிகிரி முடிக்கல சார், வந்துட்டோம்.
1: ஓ, இன்கம்ப்ளீட்டா? இன்கம்ப்ளீட். எங்கே படிச்சிங்க?
2: கடலூரில்.
1: பெரியார் காலேஜா?
2: பெரியார் காலேஜ்.
1: ஏன் முடிக்கல?

0: நல்ல வசதியா தான் இருந்துக்கிறீங்க, பத்தியாக நல்லா இருந்திருக்கு, படிச்சிருக்கலாம்.
1: இல்ல வீட்டு சூழ்நிலை,
0: அதுல இருந்து விவசாயத்துக்கு வந்துட்டீங்களா இல்ல வேற எதனா வேலை பாத்தீங்களா?
1: அதுல இருந்து அப்படியே விவசாயம.
0: விவசாயம் இன்றைய நிகழ்ச்சியில் மா சாகுபடி, அதை பற்றி தான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுனான்னு இருக்கிறோம். மா சாகுபடியில் வந்து நிலம் எப்படி தயாரிக்கிறது, என்ன ரகம் நீங்கள் தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணுறீங்க, நடவு, நீர்ப்பாசனம், உர மேலாண்மை, பூச்சி நோய் தாக்குதல் தென்படுச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறீங்க, கவாத்து முறைகள், அறுவடை, விற்பனை வாய்ப்புகள், இதை பற்றி நிறைய சொல்லுங்கள். உங்கள் பகுதிக்கு என்ன வகை மண்,
1: அதாவது செம்மண் கலந்த மணல், அதனால் வந்து நான் மாந்தோப்பு வைக்கணும்னு நினச்சேன். பாலூர் இந்த பண்ணையிலேருந்து தான் நாங்கள் வேலை வாங்கிட்டு போனது, பண்ணு வாங்கினது இங்கே தான்,
0: இங்கே பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தில்.
1: ஆமாம், இப்போ 14 வருஷம் ஆகுது.
0: மா சாகுபடிக்கு ஏற்ற மண், கால சூழ்நிலை நல்லதுதான்.
1: ஆமாம், அது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செம்மண் மணல் இருக்கிறதால முந்திரி, மாப்பலா எல்லாமே நல்லா வரும்.
0: வாழையும்,
1: வாழை வரும், அது சாதாரண புஞ்ச நிலத்தில் நல்லா
0: வரும். இப்போ உங்கள் பகுதி வந்து முக்கனிகளும் விளையக்கூடிய மண்,
1: ஏற்ற மண்.
0: மா சாகுபடிக்கு நிலத்தை எப்படி தயார் செய்யணும் அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஒரு 4 தடவை டிராக்டரில் உழவு ஓட்டிட்டு, நான் போட்டிருக்கிறது வந்து 20 அடிக்கு 20 அடி குழி எடுத்து அதில் அசோஸ்பரிலும் பாஸ்டோபாக்டீரியா எருவெல்லாம் போட்டு நட்டாச்சிங்க. நட்டு ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுக்கிட்டு, ஒரு 3 மாதம் ஆனதும் கூடு பயிர் மணிலா போட்டு எடுத்து, அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து 4வது வருஷத்துலேருந்து இப்போ பிஞ்சு வந்து சும்மா மரத்துக்கு 1 கா 2 கா 5 கான்னு விட்டோம். ஒரு 7வது வருஷத்துலேருந்து நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு.
0: என்ன ரகம் நீங்கள் பயிர் செஞ்சது?
1: நான் வச்சுருக்கிறது வந்து பங்கனப்பள்ளி, பெங்களூரா, நீலம், 3 வெரைட்டி.
0: நிலத்தை நம்ம உழுது தயார் நிலைக்கு வச்சிட்டோம், ரகத்தையும் தேர்வு செஞ்சிட்டோம், அதை எப்படி நடுறது?
1: 20 அடிக்கு 20 அடி சாலை பிடிச்சி குழி வந்து ஒரு 2 அடி ஆழத்துக்கு நல்லா எடுத்துட்டு, அதில் அசோஸ்பரிலும் பாஸ்டோபாக்டீரியா எருவு கண்ணை வச்சு தண்ணி பாய்ச்சாச்சிங்க. அப்படி ஒரு 2 மாதம் வரைக்கும் அதை தண்ணி பாய்ச்சிக்கிட்டே வந்தப்புறம் மல்லாட்ட போடுற சீசன் வருது ஜனவரியில். அப்போ அதை டிராக்டரில் உழவு ஓட்டிட்டு செடி வளர்ந்தப்புறம் மரவள்ளி வேணும்.
0: கண்ணு வாங்க போறீங்க, அங்க தரமான கண்ணு எப்படி தேர்வு செஞ்சு எடுத்துன்னு வரீங்க?
1: நான் வாங்கினது இங்க பாலூர் பக்கத்துல, எனக்கு அதுக்கு 4 கிலோமீட்டர். இது வந்து அரசாங்கத்தினுடைய பண்ணையா இருக்குதால இங்க நம்பி நல்ல கண்ணா இங்கே தேர்வு செஞ்சு கொடுக்கறாங்க. தேர்வு செஞ்சு கொடுத்து அதை எடுத்து போய் நட்டதுதான். அதில் வந்து நல்ல ஒரு 5% டேமேஜ் ஆகும், இல்லைன்னு சொல்ல. அது திருப்பி இங்கேருந்து அந்தந்த எந்தெந்த ரகத்தில் ஆச்சோ அந்தந்த ரகத்துக்கு இங்கேருந்தே வாங்கி போய் திருப்பி நட்டுக்கிட்டேன். இப்போ அந்த 3வது வருஷத்தில் கிளை பிரியுது இல்லைங்களா, ஒரு 4 அடி வர்றவத்தோ வந்து அந்த கிளையை கழிச்சி விட்டோம்னா, மேலே போகிற கிளையை கட் பண்ணிட்டோம்னா படர ஆரம்பிச்சு. அந்த மாதிரி கவாத்து காய்ச்சி அப்புறம் இப்போ 8வது வருஷத்துலேருந்து அந்த மாதிரி கவாத் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மகசூல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ இந்த அதை திருப்பி கவாத் பண்ணணும் பெரிய மரமாக இருந்தாலும்.
0: ஒட்டுக்கன்று மூலமாக மா சாகுபடி செய்ததால் நன்மைகள் ஏதாவது இருக்கா?
1: ஒட்டுக்கன்றுன்றது வந்து நல்ல ஈல்டு அதிகமாக கொடுக்கக்கூடியது. செடி போட்டு தானாக முளைச்சதை விட ஒட்டுக்கண்ணில் வந்து அதிக மகசூல் கிடைக்கும் நமக்கு.
0: பொதுவாக இந்த மா சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற பருவம் எதனா இருக்கா?
1: செடி என்னன்னா சார், நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று ஆரம்பிக்குது இல்லையா, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த மழை ஆரம்பிக்கும் போதே நாம் நட்டோம்னா அந்த மழையில் கண் பழுதுபடாமல் துளுத்து வர்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு.
0: எவ்வளோ இடைவெளியை விட்டு நடணும் ஒவ்வொரு கண்ணுக்கும்?
1: இங்கே கேட்டதுக்கு அவர் நான் 20 அடி தான் சொன்னாங்க, 20 அடி விட்டு நட்டுருக்கேன்.
0: குழிகளெல்லாம் எப்படி தயார் பண்ணணும்?
1: குழியெல்லாம் 1.5 அடிக்கு 1.5 அடி நல்லா எடுத்துகிட்டு, ஒரு 2 அடி எழுத்துட்டு அந்த மண்ணை போட்டு அதில் அசோஸ்பரிலும் பாஸ்டோபாக்டீரியா எரு போட்டு கண்ணை வச்சு மேலே மண் வச்சு மூடிட வேண்டியது. அந்த நடவும் போது அந்த ஒட்டு கட்டிருக்குல்ல, அது உள்ளார பூமிக்கு உள்ளார இருக்க மாதிரி நடவும். மேலே இருந்ததுன்னா அதில் சிம்பு வந்ததுன்னா அந்த தாய்க்கண்ணோட காய் தான் வர ஆரம்பிக்கும். அதனால் அதை வந்து பூமியில் மறைகிற மாதிரி நட்டோம்னா மேலே என்ன ஒட்டு இருக்குதோ அந்த இது வரும் நமக்கு. ஒரு 1.5 வருஷம் கழித்து தான் கிளை வருகணும் இல்லையா, அதை கட் பண்ணி விட்டணும். அதாவது செடியில் காயம் படாமல் கட் பண்ணி விட்டுட்டு அதில் மருந்து பூச்சி கீச்சி பிடிக்காமல் மருந்து வைக்கணும்.
0: இப்போ மா சாகுபடிக்க தண்ணீர் அதிகமாக தேவைப்படுமா? நீங்கள் மோட்டர் போட்டுக்கிறீங்களா?
1: தண்ணி வசதியெல்லாம் இருக்குது சார், மோட்டர் இருக்கு. அக்டோபர்லேருந்து மழை பெய்யுது, அடுத்து வந்து பிப்ரவரி வரைக்கும் ஈரம் இருக்கும். அதனால் அந்த வெயில் காலத்தில் மே ஜூனில் ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி வச்சோம், அதிகமாக வைக்க வேண்டியதில்லை.
0: அப்படியே செடிக்கு மட்டும் ஊற்றுங்களா இல்லை வாய்க்கால் பாசனம் மாதிரி தான்?
1: வாய்க்கால் பாசனம் எல்லா இடத்துலையும் பாஞ்சிடுச்சுன்னா ஈரம் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. வெறும் செடிக்கு மட்டும் பாய்ச்சினோம்னா ஈரம் கம்மியாக இருக்கும்.
0: இப்பெல்லாம் சில பேர் அந்த சொட்டு நீர் பாசனம் பண்ணுறாங்களே அது எப்படி?
1: சார், நான் 5 வருஷம் முன்னாடி போடும்போது அவ்வளோ சொட்டு நீர் அதிக இது இல்லை, அதனால் அதில் நான் ட்ரை பண்ணல. இல்லைன்னா

0: இப்ப ட்ரை பண்ணலாமான்னு இருக்கிறேன்.
1: அப்படிங்களா?
0: ஆமா, ஏன்னா மரம் வளர்ந்துருச்சு, இப்ப வந்து சொட்டு நீர் இது பண்ணலாமா? ஏன்னா நமக்கு வந்து தண்ணீர் தேவை அதிகமாகுது இல்லையா, அதனால சொட்டு நீர் போட்டோம்னா நல்லா இருக்கும்.
1: சொட்டு நீர் பாசனத்தில் என்ன நன்மைகள்லாம் கிடைக்குது?
0: சொட்டு நீர் பாசனத்தில் எல்லா இடத்துலையும் தண்ணி பாயாது, மரத்துக்கு மட்டும்தான் தண்ணி பாயும். அறுவடை முடிஞ்சிடுச்சு இல்லையா, அறுவடை முடிஞ்ச அப்புறம் மழை பெய்யுது இல்லை, இப்போ இதில் வந்து களை முளையும், அதில் வந்து சொட்டு நீரில் ஒப்பிதம்னா இவ்வளோ களை முளையாது, உழவு ஓட்டுறதுக்கெல்லாம் சலீசாக இருக்கும். இப்போ வந்து மரம் வந்து 12 வருஷம் ஆகுந்தால டிராக்டர்லாம் தடுக்காமல் இருக்கிறதால குறுக்க உழவு ஓட்டிக்கலாம்.
1: இப்போ மாமரத்துக்கு தொழு உரம், இயற்கை உரம், இல்லை வேறு எதனா ரசாயன உரம் இதெல்லாம் பண்ணுறீங்களா?
0: ரசாயன உரம்னு வைக்கல சார், விளர சரவே இதாகிடுது. அப்புறம் வந்து எருவு ஒரு செடிக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ அளவுக்கு.
1: இப்போ மாமரத்தில் இந்த களை எல்லாம் வெட்டுறாங்க இல்லையா, மரம் வடிவமைப்பு செய்கிறாங்க, இதெல்லாம் எப்போ செய்யணும், செய்கிறதால என்ன நமக்கு நன்மைகள் இருக்குது?
0: மகசூல் முடிஞ்சதும் இப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் செஞ்சிடணும். அது செஞ்சோம்னா அந்த வடிவமைக்கிறது, அந்த கிளை வெட்டும்போது அதுக்கு அப்புறம் புதிய பருக்கள் எடுக்கும், அந்த பருக்களில் தான் வந்து பூ வைக்கும், அதில் வந்து காய்களுக்கு அதிகமாக தெரியும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பூ பூக்கும் பருவத்தில் நம்ம பொதுவாக விவசாயிகள் என்ன முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணும்?
0: அந்த ஜனவரி மாதம் பூ எடுக்கும் சார். பூ எடுக்கும்போது பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு மருந்து, அது வந்து நான் இங்கே பாலூர் பண்ணைக்கு வந்து கேட்டு இவங்க என்ன மருந்து இது பண்ணுறாங்களோ அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். அப்புறம் பிஞ்சு கொட்டாமல் இருக்கிறதுக்கு, பிஞ்சு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வருது இல்லையா, அப்போ கொட்டும், அந்த சமயத்தில் என்ன மருந்து அடிக்கணும்னு இங்கே வந்து கேட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மருந்து கொட்டாமல் இருக்கும்.
1: பூ பிஞ்சு அதெல்லாம் கொட்டாததுக்கு சொன்னீங்க, அது ஏன் கொட்டுது?
0: காலச்சூழலில் வந்து பூச்சி வர செய்யுது, பூச்சி வரும்போது அது காய் கொட்டஸ்லாம் செய்யும். அடுத்து வந்து அந்த தண்ணி பாய்ச்சறீங்களான்னு கேட்டீங்கல்ல, அந்த பிஞ்சு இருக்கும்போது தண்ணி பாசக்கூடும், 70% முத்துது இல்லை காய், அதுக்கப்புறம் தான் தண்ணி பாசணும். அந்த சமயத்தில் தண்ணி ஈரந்தோன்னா அந்த பிஞ்சு கொட்டும், அதனால தான் அந்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தண்ணி பாய்ச்சறது கிடையாது.
1: மாம்பழம் அந்த ஈ தத்து பூச்சி இது போல் பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்தி இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள்லாம் மேற்கொள்ளணும்னு ஒரு விவசாயி நினச்சாருன்னா அது எப்படிங்க?
0: பூவில் மருந்து அடிச்சிட்டார், திருப்பி பிஞ்சில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வரும்போது மருந்து, திருப்பி வந்து காய் ஒரு 70% முத்தும் போது பார்க்கணும், அது ஏதாவது ஒரு காயில் கருப்பு புள்ளி இருந்ததுன்னா உடனே அதுக்கு வந்து அந்த ஈ பெயின் வராமல் அந்த மருந்து அடித்து தான் ஆகணும். அதுக்கு இங்கே விவசாய ஆஃபீஸுக்கு வந்து இவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கு தேவையான மருந்தை வாங்கி அடிச்சு.
1: சரி, இப்போ மரத்தில் வந்து ஒரு நல்ல தரமான காய் உருவாகணும், விளைச்சல் அதிகரிக்கணும், இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன யுத்திகளை பயன்படுத்துகிறீங்க?
0: தரமான காய் வரணும்னா அந்த பூ வைக்குது இல்லையா, அப்பயே அதில் அடிக்கும் போதே நிறைய உரங்கள் தண்ணியில் கலந்தடிக்கும், அப்போ அதை ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூ கூட வேஸ்ட் ஆகாமல் பிஞ்சு எடுக்கும், அதை அப்பயே பண்ணிடணும், அதுலேயே அந்த சின்ன பிஞ்சாக இருக்கும் போதே அடிச்சிடணும். அது
1: இப்போ மாங்காய் வந்து அறுவடைக்கு வந்து ரெடியாக ஆகிடுது அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி அதை அறுவடை பண்ண முன் வரீங்க?
0: மார்ச் ஏப்ரல் தாண்டிடுச்சின்னு வச்சுக்கோங்க, சும்மா இல்லாமல் காய் ஒன்று பறித்து பார்த்தோம்னா அதில் நமக்கு தெரியும் காய் முத்திடுச்சியா இல்லையான்ட்டு. காயை உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொட்டை நல்லா உள்ள ரஃப்பாக இருந்ததுன்னா காய் நல்லா முத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அறுவடை பண்ண வேண்டியது.
1: மாங்காய் நிறைய காய்ச்சிடுது, அறுவடை செய்யணும், அது தரம் பிரித்து சேதம் இல்லாமல் சந்தைக்கு கொண்டு போகணும், அப்போ தான் நல்ல வருமானம் கிடைக்கும்.
0: ஆமாம் ஆமாம்,
1: அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க?
0: மாங்காய் பறிக்கிறோம் இல்லையா?
1: ஆமாம்,
0: பறிக்கும் போதே கீழே விழாமல் வலை கட்டி பறிக்கிறோம் இருக்கு, அந்த சொரட்டு கோயில் மாதிரி அதில் வச்சு பறித்து சைஸுக்கு தகுந்த மாதிரி தரம் பிரிச்சிடணும், பிரிச்சுட்டு அவங்க மார்க்கெட்டுக்கு.
1: நீங்களே தனியாக விற்பனை பண்ணுறீங்களா, யாராவது வந்து எடுத்துக்கிறாங்களா?
0: இல்லை சார், வியாபாரிங்க இருக்காங்க, அவங்க வந்து எடுத்துக்குவாங்க.
1: என்னென்ன பழம் எவ்வளோ விலை கொடுக்குறீங்க? கிலோ கணக்கா, மூட்டை கணக்கா?
0: கிலோ கணக்கில் தான் சார்.
1: இந்த பழம் இவ்வளோ விலை தான் அப்படின்னு சொல்லி யார் நிர்ணயிக்கிறீங்க விலை நிர்ணயம், நீங்களா இல்லை வியாபாரியா?
0: நானும் வியாபாரியும், அவர் சொல்றதை விட நாம ஏதாவது பேசி கொஞ்சம் கூட கேட்டுக்க வேண்டியது தான். அப்படியும் செய்யலாம் சில பேர், சில பேர் வந்து முடியல எட்ட இருக்கும்னா சில பேர் லீஸுக்கு விட்டுருவாங்க, குத்தகைக்கு வியாபாரிகிட்ட, அந்த மாதிரி விட்டாங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க பணத்தை கட்டிடுவாங்க.
1: விலை வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு ஒன்றும் நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை?
0: இப்போ எனக்கு இந்த 2.5 ஏக்கரும் வந்து வருஷத்தில் 1.5 லட்சம் டூ 1.5 ஈஸியாக எனக்கு கிடைச்சிடுது.
1: வாட்ஸ்அப்பு செய்தித்தாள்லாம் பார்த்தோம், சோஷியல் மீடியாவிலலாம் சில விவசாயிகள் வந்து மாவு வந்து சரியாக விற்பனை போகாமல் சாலை ஓரத்தில் கொட்டி பண்ணாங்கன்னு பார்த்தோம்.
0: அதாவது சார், இந்த வருஷம் வந்து விலை இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்குற மாதிரி தக்காளி பார்த்தா ஒரு பக்கம் நிறையா விலை விற்கும், ஒரு தடவை பார்த்தா விற்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கொட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வருஷம் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக நாம் ஒன்றும் பண்ண முடியாது.
1: இப்போ மாங்காவில் வந்து நீங்கள் ஏதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செஞ்சு விற்பனை பண்ணுறீங்களா?
0: இல்லை சார். ஏன்னா இந்த பங்கனப்பள்ளி வீட்டில் வந்து

0: இதில் புளிப்பு மாங்காய் இருந்தால் தான் ஊறுகாய் பெஸ்ட்டாக வரும். இது வந்து பழத்துக்கு தான் சார் சரியாக வரும்.
1: இப்போ மா சாகுபடியில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன இருக்குதா? கஷ்ட நஷ்டம் என்ன, இந்த தொழிலில் இது மாதிரி நமக்கு எப்படி ஆயிடுது அப்படின்னு மனம் வருந்து இதெல்லாம் ஏதாவது உண்டா, இல்லை நல்ல லாபம் தானா, அதை பற்றி சொல்லுங்களேன்
0: சார். லாபகரமானது இல்லாம் இந்த வருஷம் வந்து விலையே இல்லை என்னன்னு எங்களுக்கு சொல்லிக்க முடியல. அதனால் இந்த வருஷம் வந்து மாங்காயே பாதி பறிக்காமல் கீழே விழுற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா முத்தி போச்சு, வியாபாரியும் எடுத்து போக முடியல, அவனும் விற்க முடியல. அதுதான் கொஞ்சம் சவால் இந்த வருஷம்.
1: மா விற்பனையில் காயா பறிச்சு விற்கிறது அதிக லாபமா, பழமா விற்கிறது அதிக லாபமா, எதுங்க?
0: பழமா விற்கிறது தான் சார் அதிக லாபம். நாம் வந்து எல்லாருமே செய்ய முடியாது, சில பேரால் முடியும். இப்போ நான்லாம் இந்த மாந்தோப்பை வந்து அந்த பிஞ்சியை விட்டதுமே லீஸுக்கு விட்டுருவோம். அது எவ்வளோ ஏரியான்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பணத்தை கட்டிட்டு பறிச்சு போயிடும்,
1: பறிச்சு போயிடுவாங்க. இப்போ மா வந்து பழுக்க வைக்கிறதுல கூட செயற்கை முறையில் பழுக்க வச்சு விற்பனை செய்கிறாங்கன்னு சொல்லி அரசு உணவுப் பொருட்கள் அதிகாரிகள்லாம் வந்து தடை செஞ்சு கடுமையாக தண்டனை கொடுக்குறாங்க கடைக்காரங்களுக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
0: காய் வந்து நல்லா முத்தி பறிக்கணும் சார் மரத்தில். இவங்க விளைவிக்கிறதுன்னு சில வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்க, பிஞ்சிலே பறிச்சிடுவாங்க. பிஞ்சில பறிக்கும் போது அது பழுக்காது,
1: பழுக்காது.
0: அப்ப கெமிக்கல் அவங்க உபயோகப்படுத்த
1: பழுத்த மாதிரி அந்த கலர் வரும்,
0: கலர் வரும்,
1: டேஸ்ட் இருக்கு.
0: ஆனா டேஸ்ட் இருக்கு. நல்லா முத்தனை காயா பறிச்சு வியாபாரி பழம் போடலன்னா நல்லா பழுத்து
1: நல்லா இருக்கும். அது மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு அது மாதிரி என்ன தவறான இதில் நீங்கள் முறையில் செயற்கை முறையில் பழுக்க வச்சுன்னா உடம்புக்கு
0: உடம்புக்கு
1: கெடுதல் தானே அது.
0: ஆமாம் சார்.
1: அது ஒவ்வொரு மா பழ வியாபாரிகள்லாம்
0: வியாபாரிகள் தான்
1: அவங்க தான் சிந்திச்சு இதை தடுக்கணும்.
0: கிராமத்தில் விற்கிறேன்னா நாங்கள் 2 கிலோ 3 கிலோ விற்க போகிறோம், அதில் நாங்கள் ஒன்றும் மெடிசன் போட போகிறது இல்லை.
1: ஆமாம்,
0: வெளியில் இருக்கிறதுக்கு அவங்க செஞ்சு தான் வேணும்.
1: ஏ, உங்களை போல மா சாகுபடி செய்ய விரும்பும் புதிய விவசாயிகள், குறிப்பாக இளம் விவசாயிகள், இளைஞர்களாக இருக்கட்டும், அவங்க தொடங்குவதற்கு அவங்க முன் வந்தாங்கன்னா அவங்க கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன, அவங்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரைகள் ஆலோசனைகள்?
0: சார், முக்கியமாக வந்து அவங்க எந்த ரகம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். நம்ம ஊருக்கு அந்த ரகம் வருமானு பார்க்கணும். அடுத்து வந்து கண் வாங்கும்போது நல்ல தரமான கண், இல்லை தனியார்கிட்ட வாங்கும்போதும் நல்ல நர்சரியாக பார்த்து அதை வாங்கி தேர்வு செஞ்சு நடணும். இளைஞர் வந்து அவங்களுடைய பக்கம் வந்து விவசாயத்தை பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது இன்றைக்கி பணப்பயிர் என்று எடுத்து போகும்போது மா வந்து ஒரு சிறந்த பணப்பயிர். அந்த பணப்பயிரை வந்து நல்லபடியாக செஞ்சு இளம் விவசாயிகளை நல்லா ஊக்கி அவங்க இதில் லாபத்தை பார்க்கணும்னா ஸ்டோரேஜ் பண்ணி விற்கிற ஸ்டேஜுக்கு அவங்க தயார்படுத்திக்கணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும்.
1: விற்பனை வாய்ப்புகளும் ஒரு புதிய தொழில்நுட்பம்
0: அவங்க பண்ணிக்கணும்.
1: ஆன்லைன் வர்த்தகம்,
0: ஆன்லைன், அதாவது நல்ல தொழில் இது வளர்ச்சி இருக்கு இல்லையா. அதனால் இப்போ வந்து
1: படித்த இளைஞர்கள் நல்லா
0: படித்த இளைஞர்கள் வராங்க. அதே மாதிரி இப்போ படித்த இளைஞர்கள்ட்ட வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு என்னன்னா, அந்த பாரம்பரிய அரிசி எல்லாம் பயிர் வைக்கிறாங்க இல்லையா, அவங்க வாட்ஸ்அப்பில் விற்கிறாங்க. அந்த மாதிரி மாவை வந்து செஞ்சும் மருந்து இல்லாமல் பழுக்க வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இயற்கை முறை காய் காய்க்கிற வரைக்கும் மருந்து அடிச்சாகணும், அது வேற. பழுக்க வைக்கிறதுக்கு மருந்து அடிக்க வேண்டியதில்லை. இதனால் வந்து இளம் விவசாயிகள் நிறைய முயற்சி செய்து நல்ல தரமான கன்றுகளை அலுவலரிடம் கேட்டு பெற்று நட்டால் நல்லா லாபம் கிடைக்கும்.
1: ஐயா, இந்த நிகழ்ச்சியில் ரகத்தேர்வு முதல் நிலம் தயாரித்தல் வரைக்கும், அதாவது நடவு, நீர்ப்பாசனம், உர மேலாண்மை, மர பராமரிப்பு, பூச்சி, நோய் கட்டுப்பாடு, அறுவடை, சந்தைப்படுத்துதல், இதெல்லாம் பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து உழவர் பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்குன்னு நம்புகிறோம். மா சாகுபடியில் நல்ல விளைச்சலுடன் தரமான மகசூலையும் உரிய விலையையும் பெற அறிவியல் தொழில்நுட்பங்களையும் அனுபவமிக்க விவசாயிகளின் ஆலோசனைகளையும் பின்பற்றணும் எல்லோரும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: உழவர் வளம் பெருகட்டும், வேளாண்மை செழிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: புதுச்சேரி வானொலி நிலையத்துக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன்.
2: இதுவரை மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் எலுமிச்சை உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். எலுமிச்சை சிட்ரஸ் அவுரன்சி ஃபோலியா என்ற தாவர பெயர். குடும்பம் ரூட்டேசியே. தாயகம் இந்தியா. புத்துணர்ச்சி தரும் எலுமிச்சை பழங்களில் உயிர் சத்து, தாது சத்துக்கள் மற்றும் மருத்துவ பண்புகள் செறிந்துள்ளன. எலுமிச்சை ஆந்திரா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, சத்தீஸ்கர்

ஆகிய மாநிலங்களில் வணிக ரீதியாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. எலுமிச்சை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசியில் அதிக பரப்பளவில் பயிர் செய்யப்படுகிறது. எலுமிச்சம் பழம் பண்டைய காலத்திலிருந்தே விழாக்களிலும் வழிபாடுகளிலும் சித்த மருத்துவத்திலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது அதன் மருத்துவ குணம் மற்றும் பயன்களை கண்டறிந்தால் வணிக நோக்கத்தில் பல்வேறு பொருட்களாக மதிப்பு கூட்டி அதனை பயன்படுத்தி வருகிறோம். எலுமிச்சை சோடா, பழரசம், சர்பத், ஊறுகாய் என அதன் பயன்கள் எண்ணிலடங்காதவையாக உள்ளது. மேலும் இது ஓர் இயற்கை உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இத்தனை பயன்களை கொண்ட எலுமிச்சை சாகுபடியில் பல்வேறு விதமான தடைகள் மற்றும் அதன் விளைச்சலை பாதிக்கும் காரணிகள் உள்ளன. உற்பத்தி தடைகள், சான்று பெறாத தரம் குறைந்த மற்றும் நோயுற்ற நாற்று. எலுமிச்சை வணிக ரீதியாக விதைகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. உண்மையான நியூக்ளியார் கரு மூலம் நோயற்ற நாற்றுகளை பெற்று பயன்பெறலாம். அதிக அளவில் நோயுற்ற தரமான நாற்றுகளின் தேவை உள்ளதால் பதிவு செய்யப்பட்ட நாற்றாங்கல் பண்ணைகளினால் உற்பத்தி செய்ய முடிவதில்லை. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எலுமிச்சை ஆராய்ச்சி நிலையம் நாற்று உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆழமற்ற, தரமற்ற மற்றும் சுண்ணாம்பு மண்ணில் நடவு செய்தல். விவசாயிகள் போதுமான விழிப்புணர்வு இல்லாமையால் அதிகப்படியான உவர் நிலம், குறைந்த வடிகால், மண்ணின் அடிமட்ட பகுதி கடினமாக இருந்தாலும் எலுமிச்சையின் தேவையை பொருட்படுத்தாமல் சாகுபடி செய்கின்றனர். இதனால் இவ்வகை மண்ணில் வளர்க்கப்படும் எலுமிச்சையில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுகின்றது. இக்குறைபாடுகள் குளோரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. குளோரோசிஸ் குறைபாடு எலுமிச்சை விளைச்சலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனை நிவர்த்தி செய்ய விவசாயிகள் 0.25% ஃபெர்ரஸ் சல்ஃபேட் கலவையுடன் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் உப்பு ஒரு ஆண்டிற்கு 4 முறை அல்லது அடியுரமாக நன்கு மக்கிய மாட்டு சாணத்துடன் ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டை ஒரு செடிக்கு 100 முதல் 150 கிராம் என்ற அளவில் ஆண்டிற்கு 1 முறை அளிக்க வேண்டும். ஆரம்ப கால மெதுவான வளர்ச்சி. நாற்றுகள் ஆரம்ப காலங்களில் மிக மெதுவாக வளரும். மேலும் 4 ஆண்டுகளுக்கு பிறகே பூக்க ஆரம்பிக்கும். எனவே சில விவசாயிகள் நேரடியாக தனியார் நாற்றாங்கல் பண்ணைகளிலிருந்து 4 வயது நாற்றுகளை செடி ஒன்றுக்கு ₹200 முதல் 250 வரை கொடுத்து கொள்முதல் செய்கின்றனர். இந்த நாற்றுகளில் சொறி நோய், வேரழுகல் நோய், பிசின் வடிதல் போன்ற நோய்களுடன் ட்ரிஸ்டிசா வைரஸ் நோயும் அதிக அளவில் காணப்படும். சில பகுதிகளில் குறைந்த அளவில் இடைவெளி விட்டு நடவு செய்வதால் வேரழுகள் மற்றும் நுனிக்கருகள் போன்ற நோய்கள் அதிகரிக்கின்றன. மழைக்காலங்களில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஈரமான காலநிலை மற்றும் அதிகமான நீர் நோயின் தீவிரத்தை அதிகப்படுத்தும். எலுமிச்சை நடவு செய்ய சரியான இடைவெளி 6x6 மீட்டர் ஆகும். ஊடு பயிர் பற்றிய விழிப்புணர்வு இன்மை. விவசாயிகள் எலுமிச்சை சாகுபடியின் ஆரம்ப காலத்தில் ஊடுபயிராக வாழை, மக்காச்சோளம் மற்றும் காய்கறி பயிர்களான தக்காளி, மிளகாய், கத்தரிக்காய், புகையிலை போன்றவை எலுமிச்சை பழம் மற்றும் ஆரஞ்சு பழத்தோட்டத்தில் ஊடுபயிராக பயிரிடப்படுகிறது. இவற்றை ஊடுபயிர் செய்வதால் எலுமிச்சைக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் ஈரப்பதம் பாதிக்கப்படாமல் இருப்பதுடன் நூற்புழுவின் தாக்கத்தையும் சற்று குறைக்க முடியும். பதப்படுத்தும் ஆலைகள் பற்றாக்குறை. வெவ்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்ய போதுமான பதப்படுத்தும் ஆலைகள் இல்லாதது மிக முக்கியமான ஒரு சவாலாகும். பதப்படுத்தப்பட்ட எலுமிச்சை சாறு அல்லது எலுமிச்சை ஊறுகாய் போன்றவற்றை நுகர்வோரின் தேவைக்கேற்ப சிறிய மற்றும் பெரிய வெண்கலன்களில் அல்லது நவீன டெட்ரா பைகளில் அடைத்து கொடுப்பதன் மூலம் இழப்புகளை தவிர்க்க முடியும். பல்வேறு சவால்கள் இருப்பினும் எலுமிச்சையில் தரமான நாற்றாங்கால் உற்பத்தி, நல்ல மண்வளம், செடியின் ஆரம்பகால வளர்ச்சியில் கவனம், நீர் மேலாண்மை, நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை, பூக்கள் மற்றும் புழுக்கள் உதிராமல் தடுத்தல், அறுவடை மற்றும் அறுவடைக்கு பின் சார்ந்த தொழில்நுட்பம் போன்றவற்றில் அதிக கவனத்துடன் உயர் தொழில்நுட்ப முறைகளை பின்பற்றினால் நமக்கு தேவையான விளைச்சல் மற்றும் லாபம் எலுமிச்சையில் எளிதில் அடையலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மகால், தவளக்குப்பம், புதுச்சேரி.

நேயர்களே, இன்று இரவு 8:10 இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு விமானப்படை தினத்தையொட்டி இந்திய விமானப்படையின் தலைமை அதிகாரி சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எட்டு 8:30 மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:38 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021 குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் இணை பேராசிரியர் முனைவர் அனந்தலக்ஷ்மி அவர்கள். நேர்முகம் காண்பவர் என். வான்மதி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவர் இசை நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்க இருப்பது திரை இசை. திரை இசையில் முதல் பாடலாக வருவது லவ் பேர்ட்ஸ் என்ற படத்திற்காக ஹரிஹரன், கே.எஸ். சித்ரா ஆகியோர் குரல்களில்.

இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

சேவா ஜோதி யாத்திரை என்ற இந்த யாத்திரையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் டெல்லியில தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நாமும் இங்கு இந்த யாத்திரையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் கூட இந்த யாத்திரை செல்ல இருக்கிறது. நம்மளுடைய லட்சியம் எல்லாமே நம்மளுடைய தயசம் 2047 அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு வல்லரசு பாரதம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 12 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை குஜராத்தில் உருவாக்குனாங்க. உங்களுக்கு தெரியும், அகமதாபாத்ல சபர்மதி ஆற்றை புனரமைத்து அந்த ஆற்றினுடைய தண்ணீரை இன்றைக்கு குடிப்பதற்கும் அந்த ஆற்றினுடைய தண்ணீரை இன்றைக்கு மக்களுடைய சேவைக்கு பயன்படுத்துற அளவுக்கு ஒரு ஆற்றை தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நர்மதா நதியே குஜராத்ல முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் விவசாயத்துக்கு சென்று சேர்க்கப்படுது. முதலமைச்சராக வந்த பிறகு குஜராத்தினுடைய பெண்கல்வியை பெண்களுடைய கல்வி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது.

0: குஜராத்ல தொழில்துறையானது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அதை அடுத்து 2014 நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசத்தினுடைய பிரதமராக ஆன பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 13 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பொன்னெழுத்துக்களால் போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்குறோம், ஸ்வச் பாரத் மிஷன் ஆகட்டும், காந்திஜி ஐயாவுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 அன்றைக்கு முதல்ல அவர் ஸ்வச் பாரத் மிஷனை உருவாக்குனாங்க. இன்றைக்கு நாட்டில் அனைத்து வீடுகளிலும் கூட இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வச் பாரத் மிஷன் மூலியமாக அனைத்து பகுதிகளும் இன்றைக்கு சுத்தமாக மக்கள் மத்தியில் ஒரு சுத்தமான சுகாதாரமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அந்த மக்கள் மனதில் ஆழமாக மிகப்பெரிய ஒரு இந்த எண்ணத்தை விட்டிருத்ததோடு ஸ்வச் பாரத் மிஷனை இன்றும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே போல கிட்டத்தட்ட 50 கோடி பேருக்கு ஜன்தன் அக்கௌண்ட், இலவசமான அக்கௌண்ட் நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவச அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்தது. அது மட்டுமல்ல, 12 ஆண்டுகளில் 4 கோடி பேருக்கு பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22 கோடி வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 கோடி பேருக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாய சன்மான் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் விட 80 கோடி பேருக்கு கொரோனாவிலிருந்து தொடங்கி 80 கோடி பேருக்கு ஒவ்வொரு மாசமும் பிரதமரனுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. நம் பார்த்த கொரோனா காலத்தில் உலக நாடுகள் எல்லாம் தவிக்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லாருக்கும் கூட 260 கோடி டோஸ் அதாவது கொரோனாவுடைய தடுப்பூசி நம்மள எல்லாருக்கும் கொடுத்தது. நம்மளுடைய நாட்டில் குறிப்பாக நம்மளுடைய நாட்டில் ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய நாட்டில் தயாரிக்கப்பட்டு நமக்காக கொடுக்கப்பட்டு இதோடு இல்லாமல் உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய தேசம் இன்றைக்கு தற்சார்பு தேசமாக மாறியிருக்கிறது. ஒரு புறம் சமூக வளர்ச்சியை நாம் பார்த்துருக்கோம், இன்னொரு புறம் தேசிய கட்டமைப்பு நம்மளுடைய உள்கட்டமைப்பை பார்க்குறோம். 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், 12 வழிச்சாலைகள், 16 வழிச்சாலைகள், மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், இப்படி இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேக்களினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாடு, ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் கூட நாம் சர்வதேசத்திற்கு இணையான ரயில் நிலையம், 900 ரயில் நிலையம் கூட நம்ம போன மாதம் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. ஊட்டி ரயில் நிலையம் வேலை நடந்துகிட்டு இருக்குது, அமிர்த் பாரத் ரயில் நிலையம் என்று. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில்கள், அதே போல் நம்மளுடைய ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் இந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயினை புதுப்பிக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் புதுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் தமிழ்நாட்டில் மட்டும் 75 ரயில் நிலையங்கள் சர்வதேச தரத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அனைத்து ரயில் பாதைகளும் கூட மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக, குறிப்பாக வந்தே பாரத் ரயில்களுடைய சிறப்பு நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய சென்னை ICFல தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் இன்றைக்கு சாத்தியமாயிருக்கிறது. இன்றைக்கி மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு 27 மார்ச்க்குள்ளே நம்ம புல்லட் ட்ரெயினை பார்க்குறோம். அதே மாதிரி சென்னைக்கு வந்து பெங்களூர், பெங்களூருக்கு ஹைதராபாத், ஹைதராபாத் வந்து சென்னைக்கு லாஜிஸ்டிக்கு ஹைட்ரஜன் ட்ரெயின், இது ஒரு புறம். அதே போல் விமான நிலையங்களினுடைய மேம்பாடு பார்க்குறோம். சாதாரண மக்களும் கூட இன்றைக்கு விமானத்தில் போகிறகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ISRO மிகப்பெரிய ஒரு சேட்டலைட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. நாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தோம், எல்லை தாண்டாமல் நாம் நம்ம நாட்டிலிருந்து எதிரிகளை வீழ்த்தியதை பார்த்துருக்கோம். இப்படி நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவு லட்சியம் நிறைவேறுகின்ற நேரம் 2047 நம்மளுடைய நாடு 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது வல்லரசு பாரதமாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவாக நாம் அனைவரும் கூட நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை கூட இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் கூட நம்மளுடைய நாடு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று மிகப்பெரிய சேவை ஜோதி யாத்திரையும் நடத்தியிருக்கிறோம். கடைசி மனிதனுக்கும் கூட நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சேர வேண்டும். கடைசி மனிதனும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதுதான். 13 ஆண்டுகளில் 25 கோடி பேர் BPL இருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 8:38.

0: நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021 குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் இணை பேராசிரியர் முனைவர் அனந்தலட்சுமி. நேர்முகம் காண்பவர் என் வான்மதி.
2: இந்தியா இன்று தொழில்நுட்பம், மின்னணுவியல், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, மின்சார வாகனங்கள் என பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வரும் இந்த காலகட்டத்தில் நமது நாட்டின் தொழில்நுட்ப எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறையாக உருவெடுத்துள்ளதுதான் செமிகண்டக்டர் துறை. 2001 குஜராத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து 2025 அரசு தலைவராக 25 நுழைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நீண்டகால அரசு பயணத்தில் தொழில்நுட்பம், டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் தன்னிறைவு ஆகியவை முக்கியமான விவாத பொருட்களாகவே இருந்து வருகின்றன. அந்த பின்னணியில் 2021 December 15 அன்று மத்திய அமைச்சரவை 76,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகான் இந்தியா புரோகிராமுக்கு ஒப்புதல் அளித்தாங்க. இந்தியாவில் செமிகண்டக்டர் மற்றும் டிஸ்பிளே மேனுபேக்சரிங் எக்கோ சிஸ்டமை உருவாக்குவதற்காக இந்திய செமிகண்டக்டர் மிஷன் ISM என்ற அமைப்பும் அதனால உருவாக்கப்பட்டது. ஒரு சாதாரண கைபேசியிலிருந்து செயற்கை நுண்ணறிவு, மின்சார வாகனங்கள், மருத்துவ உபகரணங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் வரைக்கும் இன்றைக்கு நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலும் செமிகண்டக்டர் சிப்ஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த முக்கியமான தொழில்நுட்ப பயணம் குறித்து மேலும் நாம் அறிந்து கொள்வதற்காக அந்த துறையை பற்றிய அறிவும் அனுபவம் கொண்ட சிறப்பு விருந்தினர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இணை பேராசிரியர் முனைவர் அனந்தலட்சுமி அவர்கள் நம்முடன் உரையாட இருக்கின்றார். அவரை அகில இந்திய வானொலி புதுச்சேரியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: செமிகண்டக்டர் அப்படின்னா என்ன, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அது எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்றது மக்களுக்கு கொஞ்சம் எளிமையா விளக்குங்க.
3: செமிகண்டக்டர் என்பது குறைக்கடத்தி ஆகும். இது தாமிரம் போன்ற நற்கடத்திக்கும், அதாவது கண்டக்டர், ரப்பர் போன்ற கடத்தா பொருளுக்கும் இடைப்பட்ட மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்ட ஒரு பொருள், அதாவது சிலிக்கான். நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப், LEDs, TVs, குளிர்சாதன பெட்டிகள், மின்சார வாகனங்கள், மருத்துவ கருவிகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் வரை அனைத்து நவீன மின்னணு சாதனங்களின் மூலையாக, குறிப்பாக மைக்ரோ சிப்பாக செமிகண்டக்டர் செயல்படுகிறது.
2: தேங்க்யூ மேம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் செமிகண்டக்டர்கள் ஏன் முக்கியமானதா கருதப்படுது, அது எப்படி முக்கியமானதா மாறியிருக்கு?
3: செமிகண்டக்டர் ஒரு நாட்டின் பொருளாதார பாதுகாப்புக்கு மட்டுமின்றி தேசிய பாதுகாப்புக்கும் டிஜிட்டல் உலகத்தின் முதுகெலும்பா இருப்பதற்கும் உறுதுணையா இருக்கிறது. இன்றைய டிஜிட்டல் உலகில் டேட்டா என்று சொல்லக்கூடிய தரவுகள், தகவல் தொடர்பு நம் டெலிகம்யூனிகேஷனுக்கும் மற்றும் உற்பத்தி துறை, மேனுபேக்சரிங் செக்டர், இவ்வனைத்திற்கும் மின்னணு சார்ந்தே இருக்கின்றது. மிக முக்கியமாக நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ராணுவ தளவாடங்களின் பாதுகாப்புக்கு சொந்தமாக சிப்களை தயாரிப்பது அவசியமாகிறது.
2: இந்தியாவில் செமிகண்டக்டர் மிஷன் 2021 தொடங்குவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன, இந்த மிஷனுடைய பிரதான நோக்கங்கள் என்ன?
3: கோவிட் டைம் அப்ப உலக அளவில் சிப் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது நமது நாட்டின் வாகன மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறைகள் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனால் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க இத்திட்டமானது தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் 76,000 கோடி நிதியுதவியுடன் தொடங்கப்பட்ட நிலை தற்போது செமிகான் 2 என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் மூலம் 1,27,500 கோடியாக விரிவுபடுத்தப்பட்டு இந்தியாவின் சிப் டிசைன், உற்பத்தி இங்கேயே ஃபேப்ரிகேஷன் செய்வது மற்றும் பேக்கேஜ், அசம்பிளிங், டெஸ்டிங் இவை அனைத்தும் உருவாக்குவதே இதன் நோக்கம். மற்றும் இந்தியாவை உலகளவில் செமிகண்டக்டர் தயாரிப்பு மையமாக, அதாவது குளோபல் செமிகண்டக்டர் ஹப் ஆக மாற்றுவது. அது மட்டுமல்லாமல் நமது உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்து ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிப்பது இதன் முக்கிய சாராம்சம்.
2: இப்போ இதுவரைக்கும் செமிகண்டக்டர் மற்றும் சிப் தேவைகளுக்கு வெளிநாடுகளை சார்ந்திருந்த இந்தியா உள்நாட்டிலேயே சிப் உற்பத்தி செய்வது எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தும்?
3: முதலாவதா இறக்குமதி செலவு குறையும், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மிச்சமாகும். இரண்டாவதாக சப்ளை செயின் என்று சொல்லக்கூடிய விநியோக சங்கிலி பாதுகாப்பிற்கு உதவும். சர்வதேச சூழல்களால் இந்தியாவின் உள்நாட்டு தொழில் முனைவு மற்றும் உற்பத்தி துறையும் பாதிக்கப்படாது. மூன்றாவது, நமது நாடு தொழில்நுட்ப தன்னாட்சியாக உருவெடுக்கும். இம்மூன்று காரணத்தினால் நமது நாடு வெறும் மின்னணு சாதனங்களின் நுகர்வோர் நாடாக மட்டும், அசம்பிளி செய்யும் நாடாக மட்டும் இல்லாமல் சிப் தயாரிக்கும் முன்னணி நாடாக உருவெடுக்கும்.

0: ஓகே மேம், செமிகண்டக்டர் மிஷன் மூலயமா இந்தியாவில் நம்ம சிப் ஃபேப்ரிகேஷன், பேக்கேஜிங், டெஸ்டிங் இது போன்ற துறைகளில் என்னென்ன வளர்ச்சிகளை நம்மளால எதிர்பார்க்க முடியும்?
1: நமது நாட்டிலேயே சிப் உற்பத்தி, பேக்கேஜ், பரிசோதனை துறை, அசம்பிளிங் செய்வது, சிப் டிசைன் ஆகிய எல்லா துறைகளிலும் மிகவும் அபரிமிதமான வளர்ச்சிகளை நாம் எதிர்பார்க்கலாம். சிப் டிசைன் துறையில் 20% பொறியாளர்கள் இந்தியர்களாக உள்ள நிலையில் வடிவமைப்பு இணைப்பு ஊக்கத்தொகை திட்டம்னு சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டிசைன் லிங்க்டு இனிஷியேட்டிவ். இதன் மூலம் உள்நாட்டு ஸ்டார்ட் அப்ஸ் சொந்தமாக சிப்களை உருவாக்க தொடங்கியுள்ளன.
0: செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில இந்தியா எதிர்கொள்கின்ற முக்கியமான சவால்கள் என்னென்னு சொல்லுங்க.
1: 3 முக்கிய சவால்களை நமது நாடு எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஒரு நவீன உற்பத்தி ஆலை, ஒரு சிப்பை நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆலையை அமைக்க பில்லியன் கணக்கில் நிதி உதவி தேவைப்படும். 2 முக்கிய சவால், அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பு, அது மிகவும் அவசியம். குறிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீரானது அதி தூய நீராக இருக்கணும். தடையற்ற மின்சாரம் மற்றும் அதிநவீன ரசாயன பொருட்களின் சப்ளை செயின், விநியோக சங்கிலியை மேம்படுத்துவது மிகவும் அவசியம். 3 முக்கிய சவால் என்றது, இந்த ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய ரூம் வந்து கிளீன் ரூம்னு சொல்லுவோம், அதிநவீன சுத்திகரிப்பு அறைகள், அதில் பணிபுரியக்கூடிய சிறப்பு பயிற்சி பெற்ற மனித வளம் மிகவும் தேவைப்படுகிறது.
0: செமிகண்டக்டர் இந்த துறையிலுடைய வளர்ச்சி நமது இளைஞர்களுக்கு எந்த வகையான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதுன்னு கொஞ்சம் நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லுங்க.
1: 2 வகையான வேலை வாய்ப்புகளை இத்துறையின் வளர்ச்சி நமது இளைஞர்களுக்கு உருவாக்குகிறது. ஒன்னு வந்து டைரக்ட் ஜாப்ஸ் சொல்லுவோம், இன்னொன்னு இன்டைரக்ட் ஜாப்ஸ். இந்த டைரக்ட் ஜாப்ஸ்ல டைரக்டா நம்ம VLSI வந்து VLSI பொறியாளர்களை உருவாக்குவது, VLSI டிசைன் இன்ஜினியர்ஸ், சுத்திகரிப்பு அறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதாவது கிளீன் ரூம்ல வேலை செய்யக்கூடிய டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அந்த சிப்பை டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும், பேக்கேஜ் பண்ணணும், ஸோ அதற்கான பொறியாளர்கள், செயல்முறை பொறியாளர்கள், ப்ராசஸ் என்ஜினியர்ஸ், கெமிக்கல் ரிலேட்டட், மற்றும் இதில் ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள், R&D ஆய்வாளர்கள், இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். 2 மறைமுக வேலை வாய்ப்புகளையும் இத்துறை அதிகரிக்கிறது, அதாவது இன்டைரக்ட் ஜாப்ஸ். ஒன்று ரசாயனத்துறை, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, துல்லிய இயந்திரங்கள் தயாரிக்கிறது, அதாவது ப்ரெசிஷன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், கொஞ்சம் கூட மாறுபாடு இருக்கக்கூடாது. சப்ளை செயின், விநியோகத்திற்கு, லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் மென்பொருள் தயாரிப்பாளர்கள், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் துறையிலும் நமது இளைஞர்களுக்கு மிகவும் பிரகாசமான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
0: நிச்சயமா, இப்போ இன்றைய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் எதிர்கொள்ற இந்த எதிர்கால செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில பணிபுரிய விரும்பினா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க எந்த பாடங்களை எடுக்கணும், இல்ல எந்த மாதிரியான திறன்கள்ல கவனம் செலுத்தணும்?
1: அடிப்படை பாடங்கள், முதல்ல மேத்தமெட்டிக்ஸ், கணிதம், இயற்பியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வேதியியல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மெட்டீரியல் சயின்ஸ், இவற்றில் அதிக திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம்.
0: இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் இந்த துறையில வேலை வாய்ப்புகளை பெற முடியுமா, இல்ல டிப்ளமோ, ITI, இல்ல எலக்ட்ரானிக்ஸ், இல்ல மற்ற துறைகள்ல இருக்கிற மாணவர்களுக்கும் இதுல வாய்ப்புகள் இருக்குதா?
1: ஒரு சிப் உற்பத்தி மையத்தில் வடிவமைப்பு, அதாவது சிப் டிசைன் பொறியாளர்கள் 20% என்றால் மீதமுள்ள 80% பணிகள் இயக்கம் மற்றும் பராமரிப்பு சார்ந்தவை. இதில் என்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மட்டும் வேலைன்னு சொல்ல முடியாது. டிப்ளமா, ITI படித்த, ECE, மெக்கானிக்கல், IEEE போன்ற மாணவர்களுக்கு கிளீன் ரூம் ஆப்ரேட்டர்கள் அதில் போகலாம். அப்படி இல்லைன்னா உபகரண பராமரிப்பு, இந்த எக்யூப்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும் அந்த மாதிரி பிரிவு, தரம் கட்டுப்பாடு, குவாலிட்டி கண்ட்ரோல், அதை மெயின்டைன் பண்ணுறது, மற்றும் சிப் பேக்கேஜிங் பிரிவுகளில் டிப்ளமா மற்றும் ITI மாணவர்களுக்கு அதிக தேவைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் BSc, MSc பயின்ற வேதியியல் மற்றும் இயற்பியல் மாணாக்கர்களுக்கு மெட்டீரியல் அனாலிசிஸ், வேதிப்பொருட்கள் பயன்பாடு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு பிரிவுகள், இவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன.
0: இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சியினால மொபைல் போன், மின்சார வாகனங்கள், செயற்கை நுண்ணறிவு, மருத்துவ உபகரணங்கள் போன்ற துறைகளில் இந்தியாவுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும்?
1: முக்கியமா உள்நாட்டிலேயே சிப்கள் தயாரிப்பதனால மின்னணு சாதனங்கள் மற்றும் மின்சார வாகனங்களின் உற்பத்தி செலவு குறையும். அது மட்டுமின்றி உள்நாட்டிலேயே சிப்கள் தயாரிப்பதால் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் தடையின்றி நியாயமான நிலையில மக்களுக்கு கிடைக்கும்.
0: அதாவது நம்மளுடைய பொதுமக்களுக்கு அவங்களுடைய செலவினங்கள் குறையும் சொல்றீங்க.
1: ஆமா,
0: இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டம் உருவாகும் பட்சத்தில் உள்ளூர் மாணவர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன?
1: தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் மிஷன் 2030 திட்டத்தின் கீழ் மிக முக்கிய நகரங்களாக

0: ஹோசூர், கோயம்புத்தூர், சூலூர் மற்றும் சென்னை பகுதிகளில் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மற்றும் பேக்கேஜிங் சார்ந்த துறைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. மற்றும் நம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பொறியியல் மற்றும் டிப்ளமா கல்லூரிகளில் VLSI பயிற்சி திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடனே வேலை வாய்ப்பை பெறலாம். குறிப்பாக தற்போது மத்திய அரசு சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலமாக நமது நாட்டில் சுமார் 315 கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் டூல்ஸ் இதன் மூலமாக பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ECE துறையும் ஒன்றாகும். அது மட்டுமின்றி சிப் டிசைன், கெமிக்கல் சப்ளை, பேக்கேஜ் மெட்டீரியல் மற்றும் துணை உபகரணங்களை சப்ளை செய்யும் குறு சிறு நடுத்தர தொழில் அதாவது MSME சொல்ற நிறுவனங்களுக்கு மிகவும் பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளன.
1: இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகள்ல செமிகண்டக்டர் துறையை நீங்கள் எந்த நிலையில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குறிப்பா நம்மளுடைய இளைஞர்கள் இப்போதே தயாராக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன?
0: அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் உலக அளவுல சிப் விநியோக சங்கிலியில் நமது நாடு முன்னணி 5 நாடுகளில் ஒன்றாக உருவெடுக்கும். இத்துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், வெறும் தியரி படிப்போடு நிறுத்திவிடாமல் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மென்பொருள்கள் அதாவது EDA டூல்ஸ், எலக்ட்ரானிக் செய்முறை பயிற்சிகள் அதாவது பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ்களையும் தங்களை இப்பொழுதே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஸோ இந்தியாவுக்கு வந்து ஏற்கனவே சிப் டிசைனில் திறமை இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போது நமக்கு டிசைன் மற்றும் மேனுஃபேக்சரிங் இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
0: சிப் டிசைன் அப்படின்னா ஒரு பிளான் மாறியது. இப்போ நம்ம சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளான் போடுவோம் இல்லையா, எது வீட்டு பூஜை அறை எங்கே இருக்கணும், நம்ம லிவிங் ரூம் எங்கே இருக்கும் அப்படி பிளான் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஒரு சிப்பை ஃபேப்ரிகேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நிறைய மாடியூல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு மாடியூலும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு பிளான் மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு இன்டர் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுதான் ரூட்டிங், வயர் மூலமாக கனெக்ட் பண்ணி பண்ணுறேன். இப்போ இந்த சிப் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் இன்புட் கொடுத்து வெரிஃபை பண்ணுறது. அது மாதிரி இந்த ஹார்ட்வேர் டிசைனில் நமக்கு அதுக்கான ஒரு லாங்குவேஜ் இருக்குது, HDL சொல்லுவோம். ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் மூலமாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கோடிங் எழுதி அது வெரிஃபை பண்ணுறது சிப் டிசைன், அது இனிஷியல் லெவல் டிசைன். இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று அனலாக் டிசைன்னு சொல்லுவோம், இன்னொன்று டிஜிட்டல் டிசைன்னு சொல்லுவோம். இந்த டிஜிட்டல் டிசைனுக்கு இந்த மாதிரி கோடிங் எழுதி இன்புட் கொடுத்து ஃபங்க்ஷன் வெரிஃபை பண்ணுற வரைக்கும் பண்ணுறது ஒரு பாதி. அனலாக் டிசைன்னா அதே நான் சர்க்கியூட்டாக வரைஞ்சி அதை டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் இன்புட் கொடுத்து வெரிஃபை பண்ணி அது கரெக்டாக வேலை செய்யுதான்றதை பார்க்கறது ஒரு பாதி. இப்போ இதை இன்னும் நம்ம சிப் லெவலுக்கு மேனுஃபேக்சரிங் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னும் போது அதில் நிறைய இருக்கு. அப்போ தான் இந்த எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் டூல்ஸ் உடைய பங்களிக்கிறது. இப்போ நம்ம நிறைய லீடர்ஸ் இருக்காங்க இந்த EDA டூல்ஸ் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரி லீடர்ஸ்னு சொல்லுவோம். செமிகண்டக்டர்னாலே இந்த டூல்ஸ் தான் மிகவும் முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் மாணாக்கர்கள் இதில் நிறைய திறன்களை வளர்த்துக்கொள்ளணும். இந்த டூல்ஸ் மூலமாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை எழுதிட்டு அதுக்கப்புறம் பேக்கெண்டு டிசைன் போவோம். இப்போ இனிஷியலாக நம்ம பண்ணதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் தான், ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணதான் பார்க்குறேன் அவ்வளவுதான். ஆனால் எனக்கு அது சிப்பாக நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா நான் இந்த பேக்கெண்ட் டிசைனுக்கு போகணும். அப்போதான் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிளானிங் படி இந்தந்த இடத்துல என்னுடைய சிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ்மெண்ட் அதுக்கு கொடுத்து இன்டர் கனெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம். ஒவ்வொரு பின்னும் வேலை செய்யுதா செக் பண்ணிட்டு ஒவ்வொரு வயருக்கும் நடுவில் வேலை செய்யுதா, ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்கோ இல்லை ஒரு ஷார்ட்டோ இருந்தாலும் அந்த சிப்பை நம்ம தூக்கி தான் போடணும். பல லட்சங்கள் கொடுத்து ஒரு ஃபேக் பண்ணி ஒரு வேஃபரில் நிறைய சிப்பை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு சின்ன ஒரு மைனர் ஒரு தூசி இருந்தால் கூட அந்த சிப்பை நம்ம யூஸ் பண்ண முடியாது, தூக்கி தான் போடணும். மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம், அது மேனுஃபேக்சரிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ டிசைன்றது ஒரு இனிஷியல் லெவல் டெஸ்டிங் அவ்வளவுதான். அதை நான் ஃபைனலாக சிப் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவோம்.
1: இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மிஷினில் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: தொழில்நுட்ப வளர்ச்சியில் எலக்ட்ரானிக் டிவைஸில் டிஸ்பிளேன்றது ஒரு முக்கியமான காம்போனெண்ட். சாலைகளில் போகும்போதெல்லாம் கூட பார்க்குறோம் நிறைய டிஸ்பிளேஸ் எல்லாம். ஸோ டிஸ்பிளேன்றது ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு இதுவாக இருக்குது. அது நம்ம ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பில் இருக்கிற மானிட்டரிங்காக இருக்கட்டும், ஆட்டோமொபைலில் நம்ம யூஸ் பண்ணும்போது டேஷ்போர்ட்ஸ், இன்றைக்கி நிறைய வளர்ச்சிகளை நம்ம காண முடியுது ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது. மெடிக்கல் டிவைசஸ் அதில் இந்த டிஸ்பிளே மிகவும் முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய இப்போ ஸ்டார்ட் அப்ஸும் வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் ஒரு எக்கோ சிஸ்டமாக உருவாக்குறதுல இந்த செமிகண்டக்டர் மிஷன் 2021 ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில்

0: டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் டிசைனுக்கும் ஒரு பிரதான பங்கு நம்ம மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது.
1: இப்போ இந்த செமிகண்டக்டருக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் என்ன தொடர்பு இருக்குங்க மேம்?
0: அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பிரத்யேக சிப் மிகவும் தேவைப்படுது. நம்மளே சொந்தமாக தயாரிக்கணும், ஏன்னா வெளியிடத்தில் கொடுத்து அதை வாங்கிறதோன்றது டிஃபென்ஸுக்குன்றது பாதுகாப்பு கிடையாது. அது உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலம் நம்ம செலவையும் குறைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டமில் ரேடார், மிசைல்ஸ், ட்ரோன்ஸு, இது எல்லாத்துலேயுமே செமிகண்டக்டருடைய பங்கு மிகவும் முக்கியமானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இந்த மிசைலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரோன், இல்லை நமக்கு தேவையான சிப்பை நம்ம உள்நாட்டிலேயே தயாரிப்பு பண்ணுறதுக்கு சப்ளை செயின்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தேவையான இதை நம்மளே தயாரிக்கிறதுனால நம்ம செலவையும் மிச்சம் பண்ண போகிறோம், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரமும் அதனால் வளர்ச்சி அடையும்.
1: செமிகண்டக்டர் மிஷனை ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்துடன் எப்படி தொடர்பு படுத்தலாம்?
0: ஆத்ம நிர்பர் பாரத் என்பது உலகத்திலிருந்து தனிமைப்படுத்துவது அல்ல, மாறா முக்கியமான துறைகளில் அதாவது இந்தியாவினுடைய உள்நாட்டு திறனையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. இது முக்கிய பங்கு. உலகளாவில் சப்ளை செயின்ல ஒரு வலுவான பங்காளியால் நம்ம நாடு முன்னேற்றுவதே இதன் முக்கிய நோக்கம். செமிகண்டக்டர் துறையில் டிசைன் முக்கியம், மேனுஃபேக்சர் முக்கியம், இதுக்கு தேவையான தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், ஆர்&டி செய்யக்கூடியவர்கள், ஃபைனலாக நம்ம அதை சிப்பாக வரும்போது அது ஒரு பேக்கேஜிங்காக இருக்கணும், அதை டெஸ்ட் பண்ணுறவங்க, அதை அசம்பிளி பண்ணக்கூடியவங்க, அந்த கிளீன் ரூமில் வேலை செய்யக்கூடிய மனித வளம் மிக்க ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், இவர்கள் அத்தனை பேருடைய பங்கும் மிக முக்கியமானது.
1: ஓகே மேம், செமிகண்டக்டர் என்பது இன்றைய டிஜிட்டல் உலகின் அடித்தளமாகவே விளங்குகிறது. நேயர்களே, தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் என்பது தொழிற்சாலைகளில் மட்டுமே உருவாகாது, அதை உருவாக்க போகும் அறிவும் திறனும் கொண்ட இளைஞர்களிடம் உருவாகிறது. அத்தகைய அறிவார்ந்த தன்னிறைவு கொண்ட தொழில்நுட்ப ரீதியாக வலிமையான இந்தியாவை நோக்கிய நமது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. செமிகண்டக்டர் துறையை பற்றின எங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் எங்களுக்கு பதில் அளிச்சிங்க மேடம். நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு மிக மனமார்ந்த நன்றிகள் மேடம்.
0: எனது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021 குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் இணை பேராசிரியர் முனைவர் அனந்தலட்சுமி, நேர்முகம் கண்டவர் என் வான்மதி, அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி வினோதினி பக்ரிசாமி, படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு. நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் யசோ பூமியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை முறைப்படி தொடக்கி வைக்கிறார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும், 900 நிபுணர்கள் மற்றும் 500 கண்காட்சியாளர்களும் இந்த 4 நாள் நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். 57வது GST சபை கூட்டம் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை நடைபெறவுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான இக்கூட்டத்தில்

0: ஜிஎஸ்டி தாவாக்களுக்கு தீர்வு காணவும், வரி இணக்க செயல்பாடுகளுக்கான செலவு மற்றும் நேரத்தை குறைக்கவும், கொள்கை அளவில் புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவது குறித்தும் முக்கியமாக விவாதிக்கப்படும். அமெரிக்காவின் கொலராடோ டென்வர் பல்கலைக்கழகம் ஐதராபாத்தில் புதிய வளாகம் ஒன்றை அமைக்க பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் கொள்கை அளவிலான ஒப்புதல் பெற்றுள்ளது. தெலங்கானா மாநிலத்தின் முதலாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகமாக இப்புதிய வளாகம் அமையும் என கொலராடோ டென்வர் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இந்தி கற்பதால் ஏற்படும் வாய்ப்புகளை அதிகரிப்பதன் மூலம் இந்தி மொழியை வளர்க்க வேண்டுமே தவிர இந்தி திணிக்கப்படுவது போன்ற எண்ணம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம் என்று மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்தி ஆலோசனைக் குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வீட்டு மேற்கூரையில் சூரிய சக்தி மூலமான மின் உற்பத்தி வசதிகளை நிறுவிக்கொள்ள மத்திய மாநில அரசுகள் வழங்கும் திட்டங்கள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மஹாலில் நாளை நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என புதுச்சேரி அரசு மின்துறை தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு பிரெஞ்சு விஞ்ஞானி டாக்டர் ஹென்றி ககன், ஜப்பானிய விஞ்ஞானி டாக்டர் கென்சோ சோயி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமினோ அமிலங்கள் உட்பட பல்வேறு உயிரி ரசாயன மூலக்கூறுகளின் வலம்புரி இடம்புரி வடிவங்களில் உயிரினங்களின் தேவைக்கேற்ற ஒரு வடிவம் மட்டும் இயற்கையாக உருவாகுவது எப்படி என்பது குறித்த ஆராய்ச்சிக்காக இவர்கள் நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அவள் அப்படித்தான் என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம்: தனியார் மகால், தவளக்குப்பம், புதுச்சேரி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே நிகழ்ச்சியில். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கவிக்குயில் என்ற படத்திற்காக பாலமுரளி கிருஷ்ணா பாடியது.

இன்றைய சங்கீத வானிலை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம் வாணி ஜெயராம் பாடியது.

0: nsdtalks@gmail.com और व्हाट्सएप नंबर है 9289094044।
1: இதுவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 10:35. நேர்கள் செவிகளில் தேன் போன்ற இனிமையான பாடல்கள் தேன்மழை போன்று பொழிய சுவைக்கலாம் ஒவ்வொரு துளியாக. தேன்மழை நிகழ்ச்சியில் முதல் துளியாய் சுவைக்க இருப்பது உழைக்கும் கரங்கள் என்ற படத்திற்காக KJ யேசுதாஸ் MS விஸ்வநாதன் பாடியது.

நேர்கள் ஒரு அறிவிப்பு. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மஹால், தவளக்குப்பம், புதுச்சேரி. நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தேன்மழை. தேன்மழையின் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் 3 முடிச்சு என்ற படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம், எம். எஸ். விஸ்வநாதன் இணைந்து பாடியது.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் அவன்தான் மனிதன் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 11 மணி. இனி நாளை நமது நிலையத்தில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மக்காச்சோளத்தில் படைப்பு மேலாண்மை குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாஸ் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் VP ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மார்பக புற்றுநோயின் சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02, 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கருக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், THV உமாசங்கர் அவர்கள் கடம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம். தலைப்பு: சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. நண்பகல் 12 மணிக்கு வளமான பாரதம். PM சூரியகர், பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள் மற்றும் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் AV எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் RJ சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்சபோன் இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு நீயா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை சங்கர் கணேஷ், கதை ராஜேந்திர சிங் ஆதேஷ், திரைக்கதை வசனம் கலைமணி, இயக்கம் துரை. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, எண்கள் என்ற தலைப்பில் இடம்பெறும் திரை இசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம், எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன், அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார் எஸ் ஜான்சன், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி சென்னை அஞ்சல். 10 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi today completed 25 years of continuous public service as head of the government. Mr. Modi visited Sri Vinayak Temple at Sarojini Nagar in New Delhi in the morning and offered prayers there. On the occasion, the Prime Minister addressed the Viksit Bharat Sankalp Sabha in New Delhi.

0: age-old mystery of how molecular asymmetry or homochirality can emerge spontaneously in nature. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10. சிந்தனை மலர். கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி. இது ஜேம்ஸ் ஆலன் சிந்தனை. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மற்றும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.